0: You're listening to CMR FM 101.3. Listen to us around the universe. www.cmr.fm.
1: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று மே மாதம் 13 தேதி புதன்கிழமை. இன்றைய இரவு பொழுது சேமா தமிழ் பண்பலை ஊடாக மீண்டும் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி. நேயர்களே, இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். ஆமாம், உங்களுக்காக தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்ச்சிகளிலே இணைந்து சிறப்பிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 416-593-0055. அந்த வகையிலே தொடர்ந்து 9:30 இலங்கை இந்திய செய்திகள் இடம்பெறும். 10 கனடா உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 அதிரும் செய்திகளின் ஆதார தேடலாக செய்தியின் பின்னணி இடம்பெற இருக்கின்றது. 11 உங்களுக்கு ஒரு தலைப்பினை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அந்த தலைப்பில் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நீங்க வழங்கிக் கொள்ளலாம். 12 வரைக்கும் நள்ளிரவு 12 முதல் 1 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழ்கின்ற உங்களுக்காக நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. டொரண்டோவில் இப்பொழுது வெப்பநிலை 7 இருக்கின்றது. பின்னிரவு பொழுது வெப்பநிலையும் 7 தொடர்ந்து உணரப்படும் என்று தற்பொழுது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்று பின்னிரவு பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. இந்த மழை பொழிவானது நாளை இரவு வரைக்கும் நீடிக்கப் போகின்றது. நாளைய நாள் பகல் பொழுது வெப்பநிலை 13, நாளை மாலை பொழுதிலே 8 வெப்பநிலை உணரப்படும். இப்பொழுது காற்று மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் வேகத்திலே மேற்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Unit G03 416-284-7000 416-284-7000.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
4: சியம்மா தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏர்பஸ் விமான கொள்வனவு விவகாரத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெரத்னா மற்றும் வில்லி கமகே ஆகியோரிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. சுகாதார ஒருங்கிணைப்பாளர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமிக்க அரசு எடுத்த தீர்மானம் ஜனநாயக விழுமியங்களை சீர்குலைக்கும் அரசியலமைப்பு சிக்கல் என வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் நிவாரணமாக வழங்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மருத்துவர்கள் குறிப்பு எடுக்க பயன்படுத்தும் செயற்கை நுண்ணறிவு குறிப்பெடுப்பு அமைப்புகள் சோதனைகளின் போது பிழைகளையும் மாயத்தோற்றங்களையும் வெளிப்படுத்தியதாக ஒன்டாரியோவின் தலைமை தணிக்கையாளர்களின் அறிக்கை தெரிவிக்கின்றது. கடல் வழியாக நாட்டிற்குள் நுழைய முயன்றதைத் தொடர்ந்து ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்புடைய 4 நபர்களும் கைது செய்யப்பட்டதை குவைத் உள்துறை அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
1: 1-6-821-0462.
2: மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
3: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
4: நேரம் இப்பொழுது 9:17 நிமிடம். நேர்கள் இணைந்திருப்பது CMR தமிழ் FM 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். இந்த பொழுதிலே லக்ஷன் கந்தசாமி அவர்கள் வழங்க

0: இருக்கும் நேயர்களே, இந்த சலுகையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வளர்ந்து வரும் நகரமான பிக்கரிங்கில் நவீன வசதிகளுடன் கூடிய புத்தம் புதிய ஃப்ரீஹோல்டு டவுன் ஹவுஸ் ஒன்றினை வெறும் $699,000 உங்கள் கனவு இல்லமாக நீங்கள் சொந்தமாக்க மறிய வாய்ப்பை வழங்குகின்றார் லக்ஷன் கந்தசாமி அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 416-888-8044. உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப சிங்கிள் கராஜ் மற்றும் விசாலமான டபுள் கராஜ் கொண்ட டவுன் ஹவுசஸை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். இதற்கான கட்டுமான பணிகள் நிறைவடைந்து க்ளோசிங் 2027 அமையும் என்றும் தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். அத்துடன் இதில் ஃப்ரீ அசைன்மெண்ட் வசதியும் வழங்கப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது மிக லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களே விற்பனைக்கு எஞ்சியிருப்பதால் இந்த அரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிடாமல் முந்திக் கொள்ளுங்கள். அத்துடன் அதிக இடவசதி கொண்ட சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $800,000 இருந்தும் பிரமாண்டமான டபுள் கராஜ் டிட்டாச் ஹவுஸ்களை நீங்கள் $983,000 இருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனையும் தெரியப்படுத்தி இருக்கின்றார். மேலதிக விவரங்கள் மற்றும் முன்பதிவுகளுக்கு உடனே அழையுங்கள். லக்ஷன் கந்தசாமியை அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-888-8044. 416-888-8044.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. May 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். LIGO Gold Traders, Silver, Gold Coins, Bars, Ounces வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் LIGO Gold Traders. LIGO ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் செல் LIGO Gold Traders. 416-293-6262. LIGO.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044.
5: பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்கான நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில். இலக்கம் 294 வாக்கர் டிரைவில், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-9494-9052-9492.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர். 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நேரம் இப்பொழுது 9:27. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். தொடர்ந்து வருகின்றது உன்னை கொடு என்னை தருவேனே திரைப்படத்திலிருந்து ராஜேஷ் பாடுகின்ற பாடல்.

செய்திகளுக்கு முதலிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட்.

0: வணக்கம். நேரம் இப்பொழுது 9:31. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் ஜோதி ஜெயக்குமார், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் சட்டத்துக்கு அனைவரும் சமமானவர்கள் என்றும் தமது பதவிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொருவரும் சட்டத்துக்கு தலை வணங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரு குமார திசநாயக்க திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். தமிழக முதல்வர் விஜய்க்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்தமை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி விமர்சனம் வெளியிட்டுள்ளது. எரிசக்தியை சிக்கனப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வலியுறுத்தியுள்ள நிலையில் அதற்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் எரிசக்தி பாதுகாப்புக்காக விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். விமான எரிபொருள் விலை உயர்வால் சர்வதேச விமான சேவைகளை ஏர் இந்தியா நிறுவனம் குறைக்க தீர்மானித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள சி ஜோசப் விஜய்க்கு ஜனாதிபதி அனுரு குமார திசநாயக்க வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளமை குறித்து ஐக்கிய தேசிய கட்சி அதிருப்தி வெளியிட்டுள்ளதுடன் அது தொடர்பாக கேள்வி எழுப்பியுள்ளது. அரசாங்கத்தின் ராஜதந்திர நடைமுறைகள் மற்றும் முன்னுதாரணங்கள் குறித்து ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு நாட்டின் அரச தலைவர் மற்றொரு நாட்டின் அரச தலைவருக்கே பொதுவாக வாழ்த்து செய்திகளை பரிமாறுவது வழக்கம். வெளிநாடு ஒன்றின் மாநில அல்லது மாகாண தலைவர்களுக்கு நாட்டின் ஜனாதிபதி நேரடியாக வாழ்த்து தெரிவிப்பது ராஜதந்திர மரபுகளை மீறும் செயல் என அந்த கட்சி விசனம் தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்த ஜனாதிபதி இந்தியாவில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று ஏனைய மாநில முதலமைச்சர்களை புறக்கணித்தது ஏனென்றும் ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சர் ஸ்வேந்து அதிகாரிக்கு ஏன் வாழ்த்து தெரிவிக்கப்படவில்லை? அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்த விஸ்வ சர்மாவுக்கு ஏன் இத்தகைய வாழ்த்து செய்தி அனுப்பப்படவில்லை? இலங்கை அரசாங்கம் ராஜதந்திர ரீதியாக செயல்படும் போது ஒரு குறிப்பிட்ட மாநில தலைவருக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிப்பது ஏனைய மாநிலங்களுடனான உறவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. நவீன மயமாக்கல் பணிகள் காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த ஓய்வூதிய திணைக்களத்தின் சேவைகள் இன்று முதல் வழமை போன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. பொதுமக்களுக்கு மிகவும் துரிதமான மற்றும் வினைத்திறனான சேவைகளை வழங்குவதை உறுதிப்படுத்தும் நோக்கில் திணைக்களத்தின் கணினி கட்டமைப்பு அண்மையில் மேம்படுத்தப்பட்டது. இந்த பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்று முதல் பொதுமக்கள் தங்களுக்குரிய சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும். இதேவேளை நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஓய்வூதிய முரண்பாடுகளை நிவர்த்தி செய்வது தொடர்பான முக்கிய அறிவிப்பையும் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. 2019 அல்லது அதற்கு முன்னர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு நிலவும் ஓய்வூதிய முரண்பாடுகள் இந்த திட்டத்தின் கீழ் தீர்க்கப்பட உள்ளன. இதற்கான நிலுவை மற்றும் மேலதிக கொடுப்பனவுகளை எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் வழங்குவதற்கான அனைத்து ஆரம்பக்கட்ட ஏற்பாடுகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலைய திட்டத்தில் பாரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாகும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ராஜபக்சேக்கள் மீது பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: புத்தளம் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலைய திட்டத்தில் பாரிய ஊழல் மோசடிகள் நடைபெற்றிருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ராஜபக்ச தரப்புகள் மீது பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இலங்கை மின்சக்தி நெருக்கடி மற்றும் நுரைச்சோலை அலன்மின் நிலைய நிர்மாணம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கருத்து தெரிவிக்கையில், தனது ஆட்சிக் காலத்தில் திட்டமிடப்பட்ட நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலைய திட்டத்தை தனக்கு பின்வந்த அரசாங்கம் எவ்வாறு கையாண்டு என்பது தெரிவித்திருக்கிறார். தனது ஆட்சி காலத்தில் $280 மில்லியன் மதிப்பீட்டில் கைத்தறிப்பட்ட திட்டம் பின்னர் வந்த ஆட்சியாளர்களால் முறைகேடாக $520 மில்லியன் உயர்த்தப்பட்டதாக சந்திரிகா பண்டாநாயக்க தெரிவித்திருக்கிறார். திட்டத்தின் மொத்த மதிப்பில் 50% தரகு கட்டணமாக ஒரு தரப்பினர் கோரியிருந்தனர். சீன நிறுவனம் அதற்கு இணங்காததால் அந்த நிறுவனத்தை வெளியேற்றிவிட்டு அனுபவமற்ற ஒரு புதிய நிறுவனத்திடம் அதிக விலைக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாகவும் சந்திரிகா தெரிவித்திருக்கிறார். அன்று நடந்த அத்தகைய பாரிய நிதி மோசடிகளை இன்று நாடு எதிர்கொள்ளும் தொடர் மின்வெட்டு மற்றும் பொருளாதார சரிவுக்கு மிக முக்கிய காரணம் எனவும் சந்திரிகா சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேற்றைய தினம் விமான கொள்ளை ஊழல் தொடர்பில் மஹிந்த ராஜபக்சே கைதாகலாம் என்ற எதிர்பார்ப்பில் கொழும்பில் ஆதரவாளர்கள் திரண்டிருந்த நிலையிலேயே சந்திரிகா குமாரங்க தனது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்.
0: எரிபொருள் நுகர்வை குறைப்பதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் எனவும் உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை அதிகரிப்புக்கு ஏற்பவே உள்நாட்டில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ள நிலையில் தற்போது இலங்கையில் 1 லிட்டர் டீசலின் உண்மையான செலவு 720 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். டீசல் விலையை 392 ரூபாயாக பேணுவதற்காக அரசாங்கம் தற்போது 1 லிட்டருக்கு சுமார் 100 ரூபாய் மானியத்தை வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த மானிய கொள்கையினால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பாரிய நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் இவ்வாறானதொரு முறை நீண்ட காலத்திற்கு முன்னெடுத்து செல்வது சாத்தியமற்றது எனவும் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்தார். எரிபொருள் பாவனையை குறைப்பதன் மூலம் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதே அரசாங்கத்தின் நீண்டகால எதிர்பார்ப்பு என அவர் மேலும் விளக்கமளித்தார். இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் தீர்மானிக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலைய ஆளுகையை இலங்கை பௌத்த சாசன அமைச்சு கைகளில் எடுத்துக் கொண்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் யாழ்ப்பாணத்தில் நிர்மாணிக்கப்பட்ட யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலைய ஆளுகையை இலங்கை பௌத்த சாசன அமைச்சு கைகளில் எடுத்துக் கொண்டுள்ளது. இதனிடையே மண்டபம் தொடர்பான நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தை நிறுவுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2022 பிப்ரவரி 21 நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்தை பராமரித்து முன்னெடுத்துச் செல்லும் நோக்கில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருந்தது. ஒப்பந்தத்தின் பிரகாரம் கலாச்சார மத்திய நிலையத்தின் செயற்பாடுகள் மற்றும் நிர்வாக அனைத்து தீர்மானங்களும் எடுப்பதற்காக ஒருங்கிணைந்த முகாமைத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் திட்ட நிர்மாண பணிகளை முழுமையாக நிறைவடைந்த பின்னர் கலாச்சார மத்திய நிலையம் இலங்கை அரசாங்கத்தினர் ஊடாக யாழ் மாநகர சபைக்கு ஒப்படைக்க வேண்டும் என ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மத்திய நிலையத்தின் முகாமைத்துவ நடவடிக்கைகளை முன்னெடுக்க நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ஒன்றை உருவாக்குவதற்கு சம்பந்தப்பட்ட தரப்புகள் இணக்கம் தெரிவித்திருக்கின்றன. அதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள நம்பிக்கை பொறுப்புறுதி வரைவு ஆவணத்திற்கு சட்டமாதிரி அனுமதியும் கிடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக யாழ் மாநகரசபை மண்டபத்தை பராமரிக்க ஆளுநர் மற்றும் நிதி கோரிக்கைகளை முன்வைத்திருந்த போதிலும் இந்திய அரசு அத்தகைய ஒதுக்கீடுகள் இதனையும் வழங்கியிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
0: நாட்டின் சட்டத்திற்கு அனைவரும் சமமானவர்கள் என்றும் தத்தமது பதவிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொருவரும் சட்டத்துக்கு தலைவணங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். மாத்தளை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று ஆற்றிய உரையின்போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். எந்தவொரு சமூக அந்தஸ்தையும் பாராது தவறு செய்பவர்களுக்கு எதிராக சட்டம் பாரபட்சமின்றி நடைமுறைப்படுத்தும் என்றும் ஜனாதிபதி உறுதிபட தெரிவித்தார். அதிகாரம் மற்றும் அரசியல் தொடர்புகளின் அடிப்படையில் சட்டம் வளைக்கப்படாத ஒரு புதிய கலாச்சாரத்தை அரசு உருவாக்கி வருகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். விசாரணைகள் குறித்து பேசிய ஜனாதிபதி ஏதாவது ஒரு விசாரணையில் ஒருவரது பெயர் குறிப்பிடப்பட்டால் அவரிடம் இருந்து வாக்குமூலம் பெறுவது கட்டாயமான நடைமுறையாகும் என்றார். வாக்குமூலம் வழங்குவதை ஒரு பெரும் பேரழிவாக சித்தரிக்கும் பழைய கலாச்சாரம் இனி நாட்டுக்கு தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போது சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படும் போது தம்மை சட்டத்துக்கு மேலானவர்கள் என இதுவரை கருதி வந்தவர்களால் அதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் ஜனாதிபதி விமர்சித்தார். ஒரு நாகரிகமான நாட்டை உருவாக்க அனைவரும் சட்டத்துக்கு கட்டுப்படும் சமூகம் அவசியம் என்றும் அவர் இதன் போது வலியுறுத்தினார். மாத்தளை மாவட்டத்தின் அபிவிருத்தி மற்றும் அனர்த்த நிவாரணப் பணிகளை மீளாய்வு செய்வதற்காக சென்றிருந்த போதே நாட்டின் நீதித்துறை நடைமுறைகள் குறித்த தனது அரசின் உறுதியான நிலைப்பாட்டை ஜனாதிபதி இவ்வாறு வெளிப்படுத்தினார்.
1: இந்திய செய்திகள்.
0: விமான எரிபொருள் விலை உயர்வால் சர்வதேச விமான சேவைகளை ஏர் இண்டியா நிறுவனம் குறைக்கின்றது. சில வெளிநாட்டு வழித்தடங்களில் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க ஏர் இண்டியா நிறுவனம் முடிவு என தகவல் வெளியாகியுள்ளது. வரும் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை தனது சர்வதேச விமான சேவைகளை சீரமைப்பதாக ஏர் இண்டியா நிறுவனம் அறிவித்துள்ளது. எரிசக்தியை சிக்கனப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வலியுறுத்தியுள்ள நிலையில் அதற்கு ஆதரவு அதிகரித்து வருகின்றது. இதையடுத்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் எரிசக்தி பாதுகாப்புக்காக விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி மற்றும் மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் சூழலால் ஹார்மஸ் நீரிணை மூடப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவின் எரிபொருள் தேவைகளை பூர்த்தி செய்வதில் பெரும் சவால்கள் எழுந்துள்ளன. இந்த இக்கட்டான நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த தேசபக்தி மற்றும் சிக்கன நடவடிக்கைகளுக்கான அழைப்பு இந்திய அரசியல் களத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமரின் இந்த அவசர வேண்டுகோளை ஏற்று மத்திய மற்றும் மாநில அமைச்சர்கள் தங்களின் ஆடம்பரமான பயண முறைகளை கைவிட்டு எளிமை மற்றும் எரிபொருள் சேமிப்பு பாதைக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். இந்த மாற்றத்தின் அடையாளமாக உத்தரகாண்ட் மாநில அமைச்சர் கணேஷ் ஜோஷி தனது அதிகாரப்பூர்வ சொகுசு காரை தவித்துவிட்டு டேராடூனில் உள்ள தலைமை செயலகத்திற்கு இரு சக்கர வாகனத்தில் பயணித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். இது வெறும் தனிப்பட்ட நடவடிக்கையும் மட்டுமல்லாமல் அரசாங்கத்தின் செலவினங்களை குறைப்பதற்கான ஒரு பரந்த முன்னெடுப்பாக பார்க்கப்படுகின்றது. பாரதிய ஜனதா ஆளும் பல மாநிலங்களில் அமைச்சர்கள் தனித்தனி வாகனங்களில் செல்வதை தவிர்த்து அமைச்சரவை கூட்டங்களுக்கு பகிரப்பட்ட வாகனங்களை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அரசுக்கு சொந்தமான மற்றும் அதிக எரிபொருள் நுகரும் பழைய விமானங்களை படிப்படியாக நீக்கவும் தேவையற்ற பயண செலவுகளை குறைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் வாகனங்களால் ஏற்படும் கரியமில தடத்தை குறைப்பதுடன் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிடுவதை கட்டுப்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். அடையாளப்பூர்வமான இந்த நடவடிக்கைகள் சாமானிய மக்களுக்கும் எரிசக்தி சேமிப்பின் அவசியத்தை உணர்த்தும் ஒரு முன்மாதிரியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசியல் தலைவர்களின் இந்த திடீர் மாற்றம் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நிதித்துறை செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் தொழில் முதலீட்டுக் கழக மேலாண் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கைடன்ஸ் தமிழ்நாடு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி தாரேஷ் அகமது சுகாதாரத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தொழில் முதலீட்டுக் கழக மேலாண் இயக்குநராக இருந்த குமார் ஜெயந்த் தமிழ்நாடு காகித நிறுவனத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வணிகத்துறை சிறப்பு செயலாளராக இருந்த பல்லவி பல்தேவ் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் சட்டத்திற்கு அனைவரும் சமமானவர்கள் என்றும் தத்தமது பதவிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொருவரும் சட்டத்துக்கு தலை வணங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரா குமாரதிசநாயக்க திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்தமை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி விமர்சனம் வெளியிட்டுள்ளது. எரிசக்தியை சிக்கனப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வலியுறுத்தியுள்ள நிலையில் அதற்கு ஆதரவு அதிகரித்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் எரிசக்தி பாதுகாப்புக்காக விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். விமான எரிபொருள் விலை உயர்வால் சர்வதேச விமான சேவைகளை ஏர் இந்தியா நிறுவனம் குறைக்க தீர்மானித்துள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. இரவு 10 மணிக்கு கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

0: நேரம் இப்பொழுது 9:51 ஒலித்த அந்த பாடலை ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் நரேஷ் ஐயர் குழுவினர் பாடியிருந்தார்கள். மெர்சல் திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலிக்க கேட்டீர்கள்.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும் இலவசம்.
4: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும் இலவசம்.
4: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
6: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப்.

0: Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection, kurti $2410, nighty $3410, silver items 50% off, Kriti blue leaf mixer $139, fancy jewelry 60 vida kalivil, Markham and Lawrence, 36 cipher 1, Lawrence Avenue East, Scarborough, Asians, mega sale.
1: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து Vacuum இலவசமாகவும் $299 6 கதரைகளுடன் Dining Table கொள்வனம் செய்து Microwave இலவசமாகவும் $699 Sofa Love Seat Chair கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள் Bramptonil Queen and Gateway சந்திப்பில் இலக்கம் 294 Walker Drive Grand Home Furniture 905-302-9494 Grand Home Furniture
2: வணக்கம் திஸ் இஸ் மிதுன் யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர் ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன் கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி பொருத்தமான தீர்வுகள் கனடாவுக்கு புதியவரா சுயதொழில் செய்பவரா சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com

0: வணக்கம். நேரம் 4:04. சியமா தமிழ் எஃப்எம். கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் ஜோதி ஜெயக்குமார், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. தலைப்புச் செய்திகள். பெரும்பாலான தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்கள் தங்களின் தொலைபேசி மற்றும் இணைய சேவைகள் தொடர்பான எந்த தேவைகளுக்கும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தப் போவதில்லை என்று கூறுகின்றனர். டொரண்டோ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெட்ரோல் விலை கோடைக்காலத்தில் ஒரு புதிய சாதனையை முறியடிக்கக்கூடும் என்று எரிசக்தி நிபுணர் ஒருவர் எச்சரிக்கின்றார். பெய்ரூட்டின் தெற்கே வாகனங்களை இலக்காக கொண்டு ஆஸ்திரேலிய ஆளில்லா விமானங்கள் நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பாரிய வீழ்ச்சி ஏற்படும் என சர்வதேச எரிசக்தி முகவர் நிலையம் எதிர்வு கூறியுள்ளது.
1: கனேடிய செய்திகள்.
0: பெரும்பாலான தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்கள் தங்களின் தொலைபேசி மற்றும் இணைய சேவைகள் தொடர்பான எந்த தேவைகளுக்கும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தப் போவதில்லை என்று கூறுகின்றனர். ஆனால் அமைப்புகளை சரி செய்வது அல்லது கட்டண நினைவூட்டல்கள் போன்ற குறைந்த முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளுக்கு மட்டும் அது பயன்படும் வரை மற்றவர்கள் திறந்த மனத்துடன் இருப்பதாக கூறுகின்றனர். இத்தகவல் டொரண்டோவில் நடைபெற்ற 25வது வருடாந்திர கனேடிய தொலைத்தொடர்பு உச்சி மாநாட்டில் செவ்வாய் அன்று ஒரு விளக்க காட்சியின் போது இப்சோஸ் ஆராய்ச்சி நிறுவனத்தால் பகிரப்பட்டது. நெட்வொர்க் நிறுவுதல் முதல் வாடிக்கையாளர் சேவை வரை தொலைத்தொடர்பில் செயற்கை நுண்ணறிவின் பங்கு இன்று நிறைவடையும் இந்த ஆண்டு மாநாட்டின் முக்கிய கருப்பொருள்களில் ஒன்றாகும். தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்கள் மத்தியில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதில் திருப்தி குறைவாக உள்ளது. ஆனால் நிறுவனங்கள் மேம்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது என்று அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணைத் தலைவர் கேமரான் மெக்ஃபெர்டன் கூறினார். கடல் காற்றாலை பண்ணை மேம்பாட்டில் பழங்குடியினரின் ஒத்துழைப்புக்கு அட்லாண்டிக் தலைவர்கள் அழைப்பு விடுக்கின்றனர். அட்லாண்டிக் கனடாவில் உள்ள கடல் காற்றாலை மேம்பாட்டாளர்கள் இத்துறை பொருளாதார நல்லிணத்திற்கு பங்களிப்பதை உறுதி செய்ய பழங்குடியின வணிகங்களுடன் ஒத்துழைக்க உறுதி பூண வேண்டும் என்று ஒரு புதிய அறிக்கை கூறுகின்றது. அட்லாண்டிக் கனடா, குபெக் மற்றும் மெயின் ஆகிய பகுதிகளில் உள்ள 33 பழங்குடியின பிரிவுகள் மற்றும் சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் முதல் பழங்குடியின தலைவர்களின் அட்லாண்டிக் கொள்கை மாநாட்டில் இந்த அறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. பழங்குடியின வணிகங்கள் ஒத்துழைப்பதற்கு சிறந்த நிலையில் உள்ளன என்றும் பழங்குடியின சமூகங்களில் மறு முதலீட்டை ஆதரிக்கும் வகையில் அரசாங்கங்களும் மேம்பாட்டாளர்களும் பலன் மற்றும் வருவாய் ஒப்பந்தங்களை உருவாக்க வேண்டும் என்றும் கூறுகின்றது. கடல் காற்றாலை பண்ணைகளை மேம்படுத்துவதில் நோவா ஸ்கோஷியா நாட்டிலேயே முன்னணியில் இருக்கும் வேளையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. டொரண்டோ மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பெட்ரோல் விலை கோடைக்காலத்தில் ஒரு புதிய சாதனையை முறியடிக்கக்கூடும் என்று எரிசக்தி நிபுணர் ஒருவர் எச்சரிக்கின்றார். பெருநகர டொரண்டோ பகுதியில் 1 லிட்டர் சாதாரண பெட்ரோல் தற்போது 189.9 சென்ட்ஸ்களுக்கு விற்கப்படுகின்றது. இது ஒரே இரவில் மேலும் 4 சென்ட்ஸ்கள் உயர்ந்து 1 லிட்டருக்கு 194.9 சென்ட்ஸ்கள் ஏறும் என்று கனேடியன்ஸ் ஃபார் எஃபோர்டபிள் எனர்ஜி அமைப்பின் தலைவர் டான் மெக்டி தெரிவிக்கின்றார். மத்திய கிழக்கில் தொடர்ந்து நடைபெற்று வரும் மோதல்களின் காரணமாக கோடைக்காலம் நெருங்கும் போது பெட்ரோல் விலைகள் தொடர்ந்து உயர்ந்து புதிய உச்சங்களை எட்டும் என்று அவர் கணிப்பிடுகின்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலகச் செய்திகள்.
0: கடந்த வாரம் ஈரானிய அலில்லா விமானங்கள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஒமான் கடற்கரை பகுதியில் தனது எண்ணெய் கப்பல்களில் ஒன்றிலிருந்து எரிபொருள் கசிந்துள்ளதாக அரசுக்கு சொந்தமான அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்தின் துணை நிறுவனம் இன்று புதன்கிழமை உறுதிப்படுத்தியது. ராய்டர்ஸ் செய்தியின்படி எம்பி பராகா கப்பலை மையமாக கொண்டு இந்த சம்பவம் ஈரானுடன் தற்போதைய மோதலின் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த கவலைகளை அதிகரித்துள்ளது. அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சர்வீசஸ் நிறுவனம் தாங்கள் தற்போது இந்த சூழலை கையாண்டு வருவதாகவும் இதற்கென உள்ள சிறப்பு மீட்புக் குழுக்கள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. பராகா கப்பலை மையமாக கொண்டு இந்த சம்பவம் ஈரானுடன் தற்போதைய மோதலின் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த கவலைகளை அதிகரித்துள்ளது. அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சர்வீசஸ் நிறுவனம் தாங்கள் தற்போது இந்த சூழலை கையாண்டு வருவதாகவும் இதற்கென உள்ள சிறப்பு மீட்புக் குழுக்கள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. மே மாதம் 4ஆம் தேதி 2 அலில்லா விமானங்களால் குறிவைக்கப்பட்டதில் இருந்து அந்த கப்பல் அப்பகுதியில் நங்கூரமிட்ட நிலையிலேயே உள்ளது. தாக்குதல் நடைபெற்ற நேரத்தில் கப்பல் எந்தவொரு சரக்கும் ஏற்றப்பட்டிருக்கவில்லை என்றாலும் தாக்குதலால் ஏற்பட்ட சேதத்தின் விளைவாக கப்பலின் இயந்திரங்களை இயக்குவதற்கு பயன்படுத்தப்படும் பங்கு எரிபொருள் எனப்படும் எரிபொருளின் ஒரு சிறிய அளவு கடலில் சிந்தியதாக நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் விளக்கமளித்தார். தாக்குதலின் போது கப்பல் பணியாளர்கள் எவருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை என்று முன்னரே உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் கடலில் கசைந்த எரிபொருளின் துல்லியமான அளவை அந்நிறுவனம் இதுவரை வெளியிடவில்லை. இப்பிராந்தியத்தின் முக்கிய கடல்வழி பாதைகளில் வணிக கப்பல் போக்குவரத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் ராணுவ நடவடிக்கைகளால் ஏற்படும் அதிகரித்து வரும் சுற்றுச்சூழல் ஆபத்துகளை இந்த சம்பவம் சுட்டிக்காட்டுகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பாரிய வீழ்ச்சி ஏற்படும் என சர்வதேச எரிசக்தி முகவர் நிலையம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக 2026ஆம் ஆண்டு முழுவதும் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் நாளொன்றுக்கு 3.9 மில்லியன் கொள்கலன்களால் குறையும் என சர்வதேச எரிசக்தி முகவர் நிலையம் கணித்துள்ளது. இந்த ஆண்டின் உலகளாவிய எண்ணெய் தேவை நாளொன்றுக்கு 420,000 கொள்கலன்களால் வீழ்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் விநியோக இழப்பு அதனைவிட மிக அதிகமாக காணப்படுகின்றது. மத்திய கிழக்கில் போர் ஆரம்பமாகி 10 வாரங்களுக்கு மேலாகியுள்ள நிலையில் ஹார்மஸ் நீரிணை ஊடாக விநியோகம் தடைபட்டுள்ளமையால் உலகளாவிய எண்ணெய் இருப்பு சாதனை வேகத்தில் குறைவடைந்து வருகின்றது. தொடர்ச்சியான விநியோக தடைகளுக்கு மத்தியில் எண்ணெய் இருப்பு வேகமாக சுருங்குவதால் எதிர்காலத்தில் எரிபொருள் விலைகள் கடுமையாக உயரக்கூடும் என சர்வதேச எரிசக்தி முகவர் நிலையம் தனது சமீபத்திய சந்தை அறிக்கையில் எச்சரித்துள்ளது. லெபனானின் பிரதான தெற்கு நெடுஞ்சாலையில் இன்று புதன்கிழமை இஸ்ரேலிய ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டதில் 8 பேர் உயிரிழந்தனர். ராய்டர்ஸ் செய்தி ஊடகத்தின் அறிக்கையின்படி இந்த தாக்குதலில் 3 வாகனங்கள் தாக்கப்பட்டதாகவும் உயிரிழந்தவர்களில் ஒரு பெண்ணும் அவரது 2 சிறு குழந்தைகளும் அடங்குவதாகவும் லெபனான் சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. தெற்கு லெபனானில் பல்வேறு இடங்களில் உள்ள ஹிஸ்புல்லாவின் உள்கட்டமைப்புகளை இந்த நடவடிக்கையை குறிவைத்ததாக

0: ஆஸ்திரேலிய ராணுவம் கூறியுள்ளது. ஆறு தெற்கு கிராமங்களில் வசிப்பவர்களை வெளியேற்றுவதற்கான உத்தரவுகளை ராணுவம் பிறப்பித்த சிறிது நேரத்திலேயே இந்த தாக்குதல்கள் நிகழ்ந்துள்ளன.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: சர்வதேச கிரிக்கெட் பேரவை வெளியிட்ட சமீபத்திய டெஸ்ட் தரவரிசை பட்டியலின்படி இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா தனது முதலிடத்தை தக்க வைத்துள்ளார். துடுப்பாட்டம் சார்பில் இங்கிலாந்து அணியின் முன்னாள் டெஸ்ட் போட்டியின் தலைவர் ஜோ ரூட் 880 புள்ளிகளுடன் தரவரிசையில் முதலிடத்தில் உள்ளார். இவரை தொடர்ந்து ஹாரி புரூக் இரண்டாம் இடத்திலும் டிராவிஸ் ஹெட் மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் ஆகியோர் முறையே அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளனர். இலங்கை அணியின் துடுப்பாட்ட வீரர் ஹமீந்த் மென்டிஸ் 781 புள்ளிகளுடன் பட்டியலில் ஆறாவது இடத்தில் உள்ளார். அத்துடன் தினேஷ் சந்திமா 717 புள்ளிகளுடன் பத்தாவது இடத்திலும் பெட்டும் நிசங்க 685 புள்ளிகளுடன் 16வது இடத்திலும் உள்ளனர். அதன்படி ஜஸ்பிரீத் பும்ரா 879 புள்ளிகளுடன் பந்துவீச்சாளர் பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் வகிக்கின்றார். ஆஸ்திரேலியாவின் மிச்சல் ஸ்டார்க் இரண்டாம் இடத்திற்கும் அணித்தலைவர் பெட் கம்மின்ஸ் 4வது இடத்திற்கும் முன்னேறியுள்ளனர். நியூசிலாந்தின் மார்ட் ஹென்ட்ரி தரவரிசையில் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரும்பாலான தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்கள் தங்களின் தொலைபேசி மற்றும் இணைய சேவைகள் தொடர்பான எந்த தேவைகளுக்கும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தப் போவதில்லை என்று கூறுகின்றனர். டொரண்டோ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெட்ரோல் விலை கோடைக்காலத்தில் ஒரு புதிய சாதனையை முறியடிக்கக்கூடும் என்று எரிசக்தி நிபுணர் ஒருவர் எச்சரிக்கின்றார். பெய்ரூட்டின் தெற்கே வாகனங்களை இலக்காக கொண்டு ஆஸ்திரேலிய ஆளில்லா விமானங்கள் நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்ததாக லெபனான் சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பாரிய வீழ்ச்சி ஏற்படும் என சர்வதேச எரிசக்தி முகவர் நிலையம் எதிர்வு கூறியுள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றத்தின் வருடாந்த தமிழ் திறன் போட்டிகள் மே மாதம் 17 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல், இலக்கம் 150 போரோ டிரைவில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 6-4-7-2-2-4-8-8-7-1.
0: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: பிராம்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல் $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும் $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.

0: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: நேரம் இப்பொழுது 10:22, 10:30 செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினை நேயர்கள் கேட்கலாம். 11 மணிக்கு உரையரங்கிலே உங்களை சந்திக்க போகின்றோம். நல்லதொரு தலைப்பிலே நாங்கள் பேசி பார்க்கலாம். கடந்த வாரம் மாதிரி உங்களுடைய வருகையை நாம் மிகவுமே எதிர்பார்க்கின்றேன். உங்களுடைய அறிவு அனுபவம் நிச்சயமாக எங்களுடைய சமூகத்துக்கு தேவை. உங்களுடைய கருத்துக்கள் வானொலியிலே ஒலிக்க வேண்டும். ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். இந்த பொழுதிலே ஏசியன் நாடியகம் வழங்குகின்ற அதிரடி மெகா சேல் தொடர்பான தகவல்களை உங்களுக்காக தருகின்றோம். ஸ்காபரோ நகரிலே ஏசியன் நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுக்காக வழங்குகின்ற பிரம்மாண்டமான மெகா சேல். இப்பொழுது ஸ்டோர் முழுவதும் உள்ள அனைத்து ஆடைகளுக்கும் 80% வரை அதிரடி தள்ளுபடி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேயர்களே, பெண்களினுடைய மனம் கவரும் அழகான காஞ்சிபுரம் சேலைகள், பெண்களுக்கு இதனாலே பிடிக்கும் இல்லையா? நளினமான மைசூர் சில்க், கண்கவர் பனாரசி, அழகான சாஃப்ட் சில்க் சேலைகள் மற்றும் நவீன ஃபேன்சி சாரீஸ் அனைத்துமே 40-70% வரை மிக சிறப்பு விலையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இவை மட்டுமல்லாமல் இன்றைய இளைய தலைமுறையினருடைய விருப்பமான ஹாஃப் சாரி கலெக்ஷன்ஸ், அழகான பிரைடல் லெகங்கஸ் மற்றும் ஷல்வார் செட் அனைத்துமே 50

சதவீதம் முதல் 80% வரை அசத்தலான தள்ளுபடியிலேயே கிடைக்கின்றன. ஆகவே முந்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான தையல் வேலைப்பாடுகள் அமைந்த பிளவுசஸ் வெறும் $5 to $15 வரை மட்டுமே அதனை அறிய தருகின்றார்கள். அத்துடன் அண்டர்ஸ்கர்ட், ஷேப் வேர், நைட் வேர், லெகின்ஸ் என அனைத்துமே எங்கும் கிடைக்காத அன்பீச்சபிள் பிரைஸில் விற்பனை செய்யப்படுகின்றன. ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதுவும் இல்லையா என்றால் நிச்சயமாக அவர்களுக்கான ஆடை அணிவகுப்பும் அங்கே இருக்கிறது. குடும்பத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக விசேடமாக வடிவமைக்கப்பட்ட ஷர்வானி, வேட்டி, கிட்ஸ் வேர் போன்ற ஆடைகளும் இந்த சிறப்பு தள்ளுபடியிலேயே விற்பனையில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. முந்துங்கள், இந்த வாய்ப்பு உங்களுக்காக. உயர்தர ஆடைகளை மிக குறைந்த விலையிலே வாங்க கிடைக்கும் இந்த அரிய வாய்ப்பை ஒருபோதும் தவறவிடாதீர்கள். அமைவிடம் மற்றும் தொடர் விளக்கத்தை தருக்க 3601 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் இலக்கம் 23, ஸ்காப்ரோ, மார்க்கம் அண்ட் லாரன்ஸ் சந்திப்பிலே அமைந்திருக்கின்றது இந்த நிறுவனம். மேலதிக விவரங்களுக்கு அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-438-6568. ஏசியன்ஸ், த ஒன் ஸ்டாப் ஷாப்பிங் சென்டர் ஃபார் த என்டையர் ஃபேமிலி.

0: ஒலித்த அந்த பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் ஜானகி குழுவினர் பாடியிருந்தார்கள். நேரம் இப்பொழுது 11:31.
1: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
0: தொடர்வது செய்தியின் பின்னணி.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் மற்றமோர் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். காலத்தின் அழியாத பதிவுகளாய், வரலாற்றின் மௌன சாட்சியங்களாய் அன்றாட செய்திகள் நம்மை வந்தடைகின்றன. எனினும் அந்த செய்திகளுக்கு பின்னால் பொதிந்துள்ள நுட்பமான காய் நகர்த்தல்களை ஆய்ந்தறிய வேண்டியது ஒரு விழிப்புணர்வுள்ள சமூகத்தின் தலையாய கடமையாகும். அந்த வகையிலே செய்தியின் பின்னணி களம் இன்று ஒரு கனதியான கருத்தாடலை தாங்கி நிற்கின்றது. ஆமாம், இப்பொழுது சொல்லிக் கொள்ளலாம். வரலாற்றின் சில பக்கங்கள் உண்மையில் பொன் எழுத்துக்களால், தங்க எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டியவை. அப்படி ஒரு வரலாற்று பக்கம்தான் தமிழகத்தின் தற்போது நடைபெற்று முடிந்த தமிழ்நாட்டு சட்டமன்ற பொது தேர்தல். தமிழக அரச அரியணை ஏறிவிட்ட முதல்வர் விஜய் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எங்களுடைய உரையாடலுக்குள் செல்லலாம். இந்த அரசியல் விவகாரங்களை பகுப்பாய்வு செய்து அதன் உட்பொருளை தெளிவுபடுத்த எம்மோடு இணைகின்றார் அரசியல் ஆய்வாளர் திரு சுரேஷ் தர்மா அவர்கள். வணக்கம் சுரேஷ் தர்மா, செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.
1: வணக்கம் ஜோதி, வணக்கம் நீர்களே. ஆமாம், நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
0: இன்று குறிப்பாக இந்த விடயம் குறித்து பேசலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும் அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் நீடித்து வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அண்மையிலும் கூட 6 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜய் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு நேற்று அவசர கடிதம் ஒன்றினை எழுதியிருக்கின்றார். இது வெறும் எல்லை பிரச்சினை மட்டுமல்ல, மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் கடல்சார் இறையாண்மை சார்ந்த ஒரு பெரும் சிக்கலாக இருக்கின்றது இல்லையா? இந்த சிக்கலை வெறும் சட்ட பிரச்சனையாக கருதாமல் மனிதநேய அடிப்படையில் அணுக வேண்டியது அவசியமாகின்றது. இந்த பிரச்சனையும் இதற்கான ராஜதந்திர தீர்வுகளும் குறித்து உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது?
1: ஆமாம், நிச்சயமாக இந்த தான் கட்சி ஆரம்பித்த பொழுதுகளில் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்த விடயம் தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கும் ஈழத்தமிழ் மீனவர்களுடைய பிரச்சினைக்கும் ஒரு தீர்வை காண வேண்டும், அத்துடன் ஈழத்தமிழர் விவகாரம் தொடர்பாகவும் ஒரு தீர்வுகளை காண வேண்டும் போன்ற விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். எனினும் பதவிக்கு வந்து அடுத்த நாளே, அதாவது வந்து ஒரு இரு தினங்களிலேயே தனது பலம் கூட சட்டசபையில் நிரூபிக்கப்படாத நேரத்தில் இவ்வாறானதொரு கூறின் பிரச்சினைக்கும் ஈழத்தமிழ் மீனவர்களுடைய பிரச்சினைக்கும் ஒரு தீர்வை காண வேண்டும், அத்துடன் ஈழத்தமிழர் விவகாரம் தொடர்பாகவும் ஒரு தீர்வுகளை காண வேண்டும் போன்ற விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். எனினும் பதவிக்கு வந்து அடுத்த நாளே, அதாவது வந்து ஒரு இரு தினங்களிலேயே தனது பலம் கூட சட்டசபையில் நிரூபிக்கப்படாத நேரத்தில் இவ்வாறானதொரு கோரிக்கையை ஜெய்சங்கர் அவர்களுக்கு அவர் அவசர கடிதம் மூலம் அறிவிப்பதானது தனது கொள்கைகளில் அவர் வலுவவில்லை என்பதையும், அத்தோடு இந்த தமிழக மீனவர்களின் பிரச்சினை என்பதும் இந்த இலங்கை அரச கடற்படையின் பிரச்சினை என்பதும் ஒரு ஆணிவேராக தனது பிரச்சாரத்தில் மாத்திரமல்ல எதிர்வரும் கால நகர்வுகளிலும் இருக்கப் போகின்றது என்பதை கட்டியம் கூறுவதற்காகவும் இவ்வாறான செயற்பாட்டில் அவர் ஈடுபட்டிருக்கலாம். இருந்த பொழுதிலும் ஒரு ஆரோக்கியமான தலைவனாக அவர் மிளிரும் பொழுது சந்திப்புகளின் மூலம் இவ்வாறான விடயங்களை பகிர்வது மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். அதற்குரிய காலக்கெடு இப்பொழுது இல்லை. இப்பொழுது அவர் நிச்சயமாக கடிதம் தான் அனுப்ப முடியும், அவரால் உடனடியாக சென்று சந்தித்து இந்த விவகாரங்களை செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு நெருக்கடியான ஒரு கால அட்டவணையை கொண்டிருக்கின்ற ஒரு கதாநாயகனாக அல்லது முதல்வராக அவர் இருக்கின்றார். இந்த வகையில் அவர் செய்தது மிகவும் ஒரு துல்லியமான ஒரு சரியான விடயமாக இருக்கின்றது. இங்கே இரண்டு பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒன்று ஈழ தமிழ் மீனவர்களுடைய பிரச்சினை. இந்திய மீனவர்கள் எல்லையை தாண்டி தங்கள் பகுதிகளுக்கு வந்து மீன்பிடிக்கின்றார்கள் என்ற பிரச்சினை, அது கூட நிச்சயமாக கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் வடக்கு மற்றும் கிழக்கு மற்றும் குறிப்பாக முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாண மீனவர்கள் இது தொடர்பான ஒரு போராட்டத்தை கூட அண்மை காலங்களில் நடத்தியிருந்தார்கள். தங்களுடைய வலைகள் பறிமுதலாவது அல்லது பாரிய இழுவை படகுகள் மூலம் இந்திய படகுகளின் மீன்பிடிகள் இடம்பெறுவது போன்றவை. அந்த பிரச்சினைக்கும் தீர்வு காணுவதற்கு இலங்கை மீனவர்கள் கூட தமிழக முதல்வரை நாடக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் யாரையும் விட அதிகமாக நம்புவராக விஜய் அவர்களுக்கு இருக்கின்றார். இதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனையில் மத்திய அரசு தான் தலையிட முடியும், தமிழக அரசு தலையிட முடியாது. தமிழக அரசு தன்னால் என்ற வற்புறுத்தலை மத்திய அரசிற்கு கொடுக்கலாம். அந்த மத்திய அரசில் இப்பொழுது வெளியுறவு அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கர் கூட தமிழர், தமிழகத்தை சேர்ந்தவராக, ஒரு ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரும் அவருடைய தந்தையாரும் அதாவது உத்தியோக தொழில் ரீதியான ராஜதந்திரிகளாக இருக்கின்றபடியால் டெல்லியையே வதிவிடமாக கொண்டவர்களாக இருந்த பொழுதிலும் அவர்களுக்கும் சில வேளைகளில் இந்த பிரச்சனை குறித்த விவரங்கள் ஆழமாக தெரியும். குறிப்பாக ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கை இந்திய தூதரகத்தில் முதல் அதிகாரியாக, ஃபர்ஸ்ட் ஆபீசராக அல்லது அரசியல் அதிகாரியாக கூட இந்திய இலங்கை ஒப்பந்த காலத்தில் பணியாற்றியவர். எனவே இந்த முழு வடக்கு கிழக்கு உட்பட்ட பல பகுதிகளுக்கும் சென்று வந்தவர், பல போராளி குழுக்களையும் அல்லது விடுதலை போராட்ட தலைவர்களையும் சந்தித்தவர் போன்ற பல இத்தியாதி தன்மைகளை கொண்டவர். எனவே அவருக்கு உண்மையான பிரச்சனைகள் தெரிந்திருந்த பொழுதும் அவர்களுடைய நிலைப்பாடுகளில் தற்பொழுது ஒரு நடுநிலைமை பேணல் போன்ற நிலைப்பாடு இருக்கின்றது. இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கான ஒரு தேவையை அதிகரிக்கின்ற பொழுது இவ்வாறான அழுத்தம் கொடுக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக விஜய் இந்த விவகாரத்தில் இந்திய அரசின் ஈடுபாட்டை அதிகரிக்கலாம் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதுதான்

0: உண்மையான விடயம். ஆனால் பாராட்டப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், பதவிக்கு வந்த அடுத்த நாளே எத்தனையோ வேலைகள் இருக்கும். ஆனால் அவருடைய ஆலோசனை குழு அல்லது அவருடைய அலுவலர்கள் இதனையும் ஒரு கருத்தாக எடுத்து செய்திருக்கின்றார்கள் என்பது பாராட்டத்தக்கது. இது இரண்டு பக்க பிரச்சனை. ஒன்று, ஆம், இந்திய மீனவர்கள் 54 மேற்பட்டவர்கள் சிறை இருக்கின்றார்கள். அவர்களுடைய உடைமைகள் அல்லது படகுகள் கைப்பற்றப்பட்டு கைவிடப்பட்ட நிலை இலங்கை கரைகளில் இருக்கின்றன. அதற்கு தீர்வு காணணும். மறுபக்கம் இலங்கை ஈழத்தமிழ் மீனவர்களுடைய கடல் வளம் சூறையாடப்படுகின்றது. பாரிய படகுகளாலும், அதாவது அனுமதிக்கப்படாத வலைகளால் மீன்பிடித்தலாலும், அதுவும் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய தேவையை இது ஆழமாக சுட்டிக்காட்டி நிற்கின்றது என்பதுதான் உண்மை.
1: நிச்சயமாக சுரேஷ் தர்மா, இந்த மாதிரியான கடித போக்குவரத்துகளுக்கு அப்பால் இந்திய இலங்கை ராஜதந்திர உறவுகளை பயன்படுத்தி மீனவர் பிரச்சினைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை எட்ட முடியுமா உங்களுடைய பார்வையில் எப்படி?
0: ஆமாம், நிச்சயமாக எட்ட முடியும். அதற்குரிய, அதாவது வந்து உண்மையிலேயே இந்த கடற்பகுதி என்பது போராட்ட காலத்தில் இருந்த நிலைமையின் பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம், அதாவது வந்து இந்திய அரசு தனது இந்திய பிரஜைகளாக மதிக்காத நிலை ஒன்று இருந்தது. இந்திய, அதாவது வந்து கடற்படையின் பாதுகாப்பை அவர்களுக்கு வழங்கக்கூடியதாகவோ அல்லது இலங்கை கடற்படையின் செயல்களை வன்மையாக கண்டித்து அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் தடுக்க முடியாத நிலையோ இரண்டாம் தர பிரஜைகளாகத்தான் தமிழக மீனவர்களை அது வைத்திருந்தது என்று நாங்கள் கூற வேண்டும். ஏனென்றால் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தாக்குவதும் அவர்களுடைய பொருட்களை அபகரிப்பதும் கூட பல காலமாக நடந்து வந்திருந்தது. சுட்டுக் கொள்வதையும் படகுகளை அழிப்பதை விடவும். எனவே அவ்வாறான நிலையில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம், இந்த போராட்ட காலத்தின் பின்னாரான மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்திய கடற்படையானது இந்த விவகாரத்தில் நிச்சயமாக செயற்படக்கூடிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய ஒரு தரப்பாக தமிழக தரப்பு இருக்கின்றது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கின்றபடியால் அந்த கட்சியின் பிரமுகர்களே இதன் தாக்கத்தை கூறி இவ்வாறான விடயத்திற்கான ஒரு ராஜதந்திர முடிவை காணுகின்ற பொழுது அது இரண்டு தரப்புக்குமான தீர்வாக அமையும். ஈழத் தமிழர்களுக்கும், அதே நேரம் இந்திய தமிழ் மீனவர்களுக்கும் இதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டியவை இந்திய அரசும் இலங்கை அரசும். அது அரச மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் மூலம்தான் இடம்பெற முடியும். எனவே ஆம், ராஜதந்திர ரீதியிலான இந்த உறவுகளை பயன்படுத்தி இவ்வாறான முடிவை காணலாம் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதற்கான தலைமை கூட வந்திருக்கின்றது என்கின்ற நம்புதற்குரிய நிலையை இப்பொழுது நிலை காட்டுகின்றது என்பதுதான் ஒரு உதாரணமாக இருக்கும். என்றால் முன்னைய தலைவர்கள் இவ்வாறான அணுகுமுறைகளின் பொழுது எவ்வாறு இதற்கு ஒரு கணம் கொடுத்தார்கள் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. எனவே இவர் இதற்குரிய கணத்தை கொடுப்பாராக இருந்தால் நிச்சயமாக அதற்குரிய மாற்று வழி ஏற்படும். குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் எல்லாம் இவருடன் இணைவதால் பாரதிய ஜனதா கட்சி கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஒரு உறவில் இருந்த கட்சி என்கின்றபடியால் சில வழிகளில் உள் தொடர்புகள் மூலமாக இவற்றை நேர்த்தி செய்யக்கூடிய தன்மை என்பது இருக்கின்றது.
1: இந்த இடத்திலே மற்றும் ஒரு விடயத்தை நாங்கள் பேசி பார்க்கலாம். இப்பொழுது தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் அரியணை ஏறிய போது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். இது இரு தேசங்களுக்கும் இடையிலான ஒரு மின் அதிகார அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடக்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வாழ்த்து செய்தி புதிய முதலமைச்சருக்கு கிடைத்துள்ள சர்வதேச அங்கீகாரமாக பார்க்கப்படுவதோடு ஒரு தொப்புள் கொடி உறவு கொண்ட இரு நாடுகளின் வரலாற்று மற்றும் கலாச்சார பிணைப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. நல்லதொரு விடயம். இரு நாடுகளிலும் புதிய அரசியல் சக்திகள் தலைமை பொறுப்பிற்கு வந்துள்ளது. இந்த சூழலிலே கடல்சார் வர்த்தக மேம்பாட்டிற்கும் பெரும் வாய்ப்புகளை இந்த சூழல் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையிலே மீனவர் வாழ்வாதார பிரச்சினை போன்ற இந்த சிக்கல்களுக்கு ஒரு நிலையான ராஜதந்திர தீர்வை பெற்றுத்தருமா இந்த நிலை? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது?
0: நிச்சயமாக நல்ல கேள்வி. அதாவது வந்து இப்ப இவ்வாறு கூறுங்கள், அனுராத் குமார் நாயக்கா தான் வாழ்த்து தெரிவித்தார் என்றல்ல, அந்த வாழ்த்தை தான் உளமாற இதய சுத்தியுடன் ஏற்றுக்கொள்வதாக விஜய் அவர்கள் பதில் அளித்திருந்தது கூட ஒரு உறவு பேணல் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான தன்மையை கொண்டு வந்திருக்கின்றது. ஆமாம், அது எவ்வாறு என்று சொன்னால், இப்பொழுது வந்து தமிழகத்திற்கும் இலங்கைக்குமான தொடர்பாடல் என்பது துரிதப்படுத்தப்பட்டும் அதிகப்படுத்தப்பட்டும் இருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணத்திற்கும் திருகோணமலைக்கும் கப்பற் போக்குவரத்து சேவையும், அதே போல பலாலிக்கு நேரடியாக விமான சேவையும் தொடர்ச்சியாக இடம்பெறுவதால் இந்த யாழ்ப்பாணம் தமிழகம் அல்லது இந்தியா தமிழகம் என்கின்ற ஒரு நிலை வந்து மிகவும் இலகு நிலையை அடைந்திருக்கின்றது. அதாவது இலகு நிலையை எவ்வாறு என்று சொன்னால், அது பொருட்கள் வர்த்தக வியாபாரங்களுக்கான ஒரு திறப்புகோலாயும், அதேவேளை உல்லாச பயணத்துறையை இலங்கையில் ஊக்குவிப்பதற்கான ஒரு திறவுகோலாயும் அது அமைந்திருக்கின்றது என்பதில் எந்த இரண்டாம் கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் இவை மட்டும்தானா பிரச்சனை என்றால் இல்லை, இவற்றை மீறிய பிரச்சனைகளையும் தற்பொழுது குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள் போன்றவை எல்லாம் காட்டி விஜய்க்கு கடிதம் எழுதியிருக்கின்றன. குறிப்பாக தமிழர்களின் அபிலாசைகள் தீர்க்கப்பட வேண்டும் மற்றும் இந்த இறுதி யுத்தத்தின் போதான நடவடிக்கைகளுக்கான பொறுப்பு கூறல்கள் நடவடிக்கைகள் போன்றவைகளுக்கு ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பன. இங்கே உள்ள நிலைமை என்னவென்று சொன்னால், தற்பொழுதைய இந்த பாராளுமன்ற அரசியலில் உள்ள தமிழ் தலைமைகள் இது தொடர்பாக ஒரு ஒற்றுமையாளர், அதாவது ஒற்றுமைக்குள் வருவார்களாக இருந்தால் அங்கே தெரிவு செய்யப்பட்டவர்கள் இவ்வாறான நிலைமையை நிச்சயமாக ஒரு உறுதியான தன்மையை கொண்டு வரலாம் இரண்டு தரப்புக்கும் இடையே. ஆனால் சிங்கள தலைமைகளுக்கும் அல்லது இலங்கை அரசிற்கு உள்ள மிகவும் அனுகூலமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த தலைமைகள் என்பன தங்களுக்குள்ளேயே இந்த சண்டை பிடிக்கின்ற தன்மை என்பது இருக்கின்றது. குறிப்பாக இந்த பாராளுமன்ற கதிரைகளுக்காகவோ அல்லது மாகாண சபை கதிரைகளுக்காகவோ இவர்களுடைய பொருதுதல் என்பது மிகவும் அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக இன்று யாழ்ப்பாணத்தில் எவ்வாறு இந்த ஆசனங்கள் பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதோ அதே போன்றதொரு நிலையை திருகோணமலை மட்டக்களப்பிலும் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் இந்த கட்சிகள் ஏற்பட்டிருக்கின்றன. இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் உண்மையிலேயே ஈழத்தமிழர்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் தானா என்கின்ற ஒரு கேள்வியை எழும்புகின்றது. என சொன்னால் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களை விட முஸ்லீம்கள் அதிகமானவர்களாகவும் சிங்களவர்கள் தமிழர்களை ஒத்த தொகை உள்ளவர்களாகவும் மாறிய சனத்தொகையை என்பது தற்பொழுதைய கால கணிப்பு மாத்திரமல்ல அந்த பிரதிநிதித்துவமும் காட்டி நிற்கின்றது. எனவே இப்பொழுது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு தமிழர் முதலமைச்சராக வர வேண்டுமானாக இருந்தால் அவருக்கு உண்மையிலேயே ஒரு அதாவது முஸ்லீம் கட்சியின் ஆதரவு போன்றவை தேவையான நிலைமை எல்லாம் இருக்கின்றன. இவ்வாறான நிலையில் அவர்களிடையே இந்த ஒற்றுமை என்பது இல்லாத காரணத்தால் இலங்கை அரசு இந்த விவகாரங்களில் மெச்சத்தனமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக இந்த தமிழக மற்றும் ஈழ உறவுக்கான ஒரு வழிகோலாக யாழ் பயணங்கள் போன்றவை அல்லது போக்குவரத்து உல்லாசம் அமைந்தாலும் இந்த அரசியல் தீர்வு குறித்த நடவடிக்கைகளில் அங்கே ஒரு ஆக்கப்பூர்வமான பணியை மேற்கொள்வதற்கான தளமாக அதனை கருத முடியாத படிக்கு எங்களுடைய கட்சிகள் அதனை எட்டிச் செல்கின்றன. இவ்வாறு வாக்கு பிளவுகளை ஏற்படுத்தி தமிழ் குரலை பலவீனப்படுத்த முடியுமோ அவ்வாறான பலவீனம் என்பது தற்பொழுது அடையாளம் காணப்படுவதை விட பகிரங்க தன்மை அடைகின்றது. எனவே இந்த நிலையில் இது உண்மையிலேயே ஒரு வியாபார தந்திரங்களுக்கான அல்லது உல்லாச பயண நிலைகளுக்கான ஒரு திறவுகோலாக இருக்குமே ஒழிய தமிழர்களின் தீர்வுக்கான ஒரு உறுதியான தலைமை அடையாளம் காணப்படும் வரை அவ்வாறான முயற்சிகளுக்கு பங்களிப்பு இருக்காது என்பதுதான் உண்மை. அது ஒரு கவலையான செய்தி. அதுதான் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக இருக்கும்.
1: மிக சிறப்பாக பதில் அளித்திருக்கிறீங்க எங்களுடைய வினாக்களுக்கு. இவ்வளவு நேரமும் மிக அற்புதமாக அரசியல் ஆய்வு பார்வையோடு பதில் அளித்தமைக்கு உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி சுரேஷ் தர்மா. மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திப்போம்.
0: வணக்கம் ஜோதி. வணக்கம் நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
1: நிச்சயமாக. ஆம் நேர்களே, எமது நேர்காணல்களை நீங்கள் மீண்டும் ஒரு முறை அசை போட விரும்பினால் சிஎம்ஆர் மற்றும் டிவிஐ யூடியூப் தளங்களிலே நீங்க பார்வையிடலாம். புதியதோர் அரசியல் தேடலோடும் தெளிவோடும் செய்தியின் பின்னணி மீண்டும் உங்களை சந்திக்கும். நன்றி.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
6: Everything okay? No problem, Dijinam.
7: Bar glamu closing da tadikira nadik.
8: The customer you're trying to reach is not available.
9: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathikondirukkireergala? Ungal

0: நேரம் இவ்வளவு 10:57. நெல்லிக்கனி சாப்பிட்டால் சாகா வரம்பரெல்லாம் நீண்ட ஆயுளோடு வாழலாம், அந்த மாதிரி ஔவைக்கு அதிகமா நெல்லிக்கனி கொடுத்தார் இல்லையா. தமிழ் வாழ வேண்டு, நீயே சாப்பிடு என்று சொல்லி தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை அதிகமான் கொடுத்தார். அந்த மாதிரி ஒரு அழகான பெயர் நெல்லிக்கனி, அழகான பெயர், ஆரோக்கியமான கனியும் கூட. அப்படி நெல்லிக்கனி திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது அந்த பாடல். எஸ்பிபி அவர்களோடு மலேசிய வாசுதேவன் அவர்கள் இணைந்து பாடிய பாடல், அழகான ஒரு பாடல், அன்பான நட்பிற்கு உகந்த ஒரு பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தோம். இந்த பொழுதிலே எலிட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் என் வர்த்தக தகவல்களை உங்களுக்காக தந்து கொண்டு நேயர்களை சந்திக்க போகின்றோம். பொன்னின் மதிப்பு அது காலத்தால் என்றும் மாறாதது. ஆனால் அந்த பொன்னின் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையின் அளவு அதைவிட உயர்கின்றது. மே மாதம் 2 முதல் கனேடிய தமிழர் மத்தியில் முதல் முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்திலே ஒரு புதிய தரத்தையும் நம்பிக்கையும் விதைக்க வருகின்றது எலிட்கோ. தங்க நகை வியாபாரிகளுக்கான பிரத்யேக சேவைகளையும் இவர்கள் வழங்குகின்றார்கள். ஆமாம், உங்கள் நகை வியாபார வளர்ச்சிக்கு தேவையான உயர்தர சில்வர், கோல்டு காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் என்று அனைத்தையும் பாதுகாப்பான முறையிலே தங்களிடம் வாங்கவும் விற்கவும் முடியும் என்பதனையும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எலிட்கோவின் பிரத்யேக சேவையாக உங்கள் கைவசம் உள்ள நகையின் தூய்மையை நவீன தொழில்நுட்பம் மூலம் சோதித்து அதற்கான உடனடி ரிப்போர்ட்டினையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமன்றி உங்களிடம் உள்ள பழைய அல்லது தேவையற்ற தங்க நகைகளை தூய்மையான கோல்டு பாராக மாற்றிக்கொள்ளவும் எலிட்கோ கோல்டு ட்ரேடர்ஸ் உங்களுக்கு வழிவகை செய்கின்றது. இவை மட்டுமல்ல, டிஜிட்டல் சலுகைகள் கூட இருக்கின்றன நேயர்களே. அதில் குறிப்பாக எலிட்கோவினுடைய ஆப்பினை நீங்கள் உங்கள் தொலைபேசியிலே தரவிறக்கம் டவுன்லோட் செய்து சந்தையின் அன்றைய சிறந்த விலை மற்றும் விசேட அதாவது ஸ்பெஷல் ஆஃபர்ஸை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளலாம் என்பதனையும் கூறியிருக்கின்றார்கள். அமைவிடத்தை தருகின்றோம். மார்க்கமல் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகாமையிலே அமைய பெற்றிருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு இன்றைய அலையங்கள் எலிட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 நேர்களே, உங்கள் நம்பிக்கைக்கு ஒரு புதிய தங்க அத்தியாயம் ஆரம்பம் ஆகின்றது.
1: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: 9902462. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
5: நேரம் இப்பொழுது 11:12. மீண்டும் மற்றொரு உரையரங்கிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது முதல் 12 மணி வரைக்கும் இந்த அரங்கில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க முன்வைக்கலாம். ஆயத்தமாக கொள்வதற்கு ஏற்கனவே நான் அந்த தலைப்பினையும் வழங்கியிருந்தேன். இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே நீங்கள் ஒரு இடைவெளி விரிசல் விழுகின்றது என்று உணர்கின்றீர்களா? கண்டிப்பா உணர்ந்தால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் இல்லையா? அதிலிருந்து 2 காரணங்களை நான் தெரிவு செய்திருக்கின்றேன். அதில் எது அதிகம் காரணமாக இருக்கின்றது இந்த இடைவெளிக்கு? தொழில்நுட்பமா, இல்லை என்று சொன்னால் பெற்றோர்களின் வேலை சுமையா? என்னதான் வேலை சுமை இருந்தாலும் குழந்தைகள் மிக முக்கியமானவர்கள் இல்லையா? அதனுடைய பாரதூரமான விளைவை நாங்கள் எதிர்காலத்திலே சந்திப்போம், முகம் கொடுப்போம். ஆகவே அதை உணர்ந்து நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக எல்லா நாடுகளிலும் தான், தாயகத்திலும் தான், இருந்தாலும் புலம்பெயர் தேசங்களில் ஒரே ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். பார்க்கலாம் எப்படி உங்களுடைய கருத்துக்கள் ஆதங்கங்கள் வரப்போகின்றன. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நேரை சந்திக்கப் போகின்றேன். வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசுவோமா? வணக்கம் வணக்கம், பேசுவீங்களா? அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
6: வணக்கம்,
5: நலமாக இருக்கின்றேன். மிக்க நன்றி குணா, உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். சொல்லுங்க.
6: நல்லோட சலையங்கம். நான் நினைக்கிறேன் இந்த என்னுடைய கருத்து வந்து கூடுதலா வந்து பார்த்தா இப்பதைய காலங்களில் பார்த்தா இந்த தொழில்நுட்பம் தான் பெரிய ஒரு இடைவெளியை உருவாக்கி இருக்கிறது பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும். பொதுவாக இந்த செல்போன் இப்போ இந்த ஸ்மார்ட் போனா மாறிச்சு, அங்கே இருந்து உண்மையில ஒரு குழந்தைகளை பொறுத்தவரை அது பெரிய ஒரு சரித்திரமாக நான்
5: சொல்லுவேன்.
6: என்ன காரணத்துக்கு அந்த உலகத்தை நான் யூஸ் பண்ண சொன்னா, அது பேருந்து வீட்டு இருந்தாலும் பிள்ளைகள் வந்து கலைக்காது,
5: என்ன
6: காரணம் ஒரு காலகட்டங்கள தெரியும் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அது இல்லாமல் அது இருக்கவே முடியும், வாழ முடியாது கடந்து வந்துட்டது. ஒரு உலகத்துல இதுவரையும் கண்டுபிடிச்ச ஒரு தொழில்நுட்பத்துல பாத்தீங்கன்னா இந்த செல்போன மாதிரி ஒரு நன்மையும் அதே அளவுக்கு தீமையும் உள்ள ஒரு வந்து இது ஒன்றுதான். முந்தைய ஒரு காலங்களில் ஊர்ல டிவி பார்த்தா அப்பா அம்மா பேசுவாரு, நடுக்க போய் டிவி பார்த்து வந்து பேரு கண் படுதா போன பேசுவாரு. இப்ப அப்படி இல்லை, டிவி போய் டிவி ஒருத்தமே பார்க்கவே இல்லை. இப்ப இன்டர்நெட் வந்துச்சு, அப்ப இன்டர்நெட் ரெண்டு பேருமே நடக்கிட்டாரு. அதுக்கு பிறகு வேற வேற புதுட்டு இப்ப வந்து செல்போன் 24 மணிச்சாலும் அவன் பக்கத்துல இல்லையா ஏதோ தாங்களை மிஸ் பண்ற மாதிரி ஃபீலிங். அப்பா அம்மா மிஸ் பண்ணாக்கும் செல்போன் இல்லைன்னு சொன்னா அதனால தாங்க முடியாது. இந்த டிவைஸ் வந்து அது 24 மணித்தான் ஓகே பண்ணிருக்காரு. அதுவும் டீனேஜ் பிள்ளைகள் வந்து இன்னும் படமோசமா இருக்கிறார்கள். அதுல நல்ல விஷயங்களும் இருக்கு. அதன் எடுத்து செல்போனை பொறுத்தவரை நல்ல விஷயம் சொன்னா ஒன்று அதே பாதுகாப்பா இருக்கிறதுக்கு நாங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். வழி நான் வழி அன்னைக்கு வீட்டுப்பட்டு வழி சேர்க்கும்போது அடிச்சு வீட்டுக்கு இருக்கிறாங்க பார்த்து கொள்ளலாம். அதே நேரத்துல அப்பா அம்மா வீட்டை இல்லாங்கிறாங்களா அதை அளவுக்கு முறை யூஸ் பண்ணி அதை செய்ய வேண்டிய வெளியில தவிர்த்து வச்சு இவன் சாப்பிடாமலே அதுல என்ன பண்ணுவார்கள் சாப்பிட்ற கட்டங்களே சாப்பிடாம இத்தனை பிள்ளைகள் சாரம் வந்து சாரம் பேசினாத்தான் போய் சாப்பிடுங்க, அதே பசிக்க முடியாம அதை வச்சுக்கிறது.
5: குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும், இந்த இடத்துல அம்மாக்கள் வந்து பேசுகின்றார்கள் தான், போங்க போய் சாப்பிடுங்க படியுங்க என்று சொல்லி. சில அம்மாக்கள் மட்டுமல்ல அப்பாக்களும் இருக்கலாம், ஆனால் குழந்தை அழுதால் இந்த கை தொலைபேசியை கொடுத்து அந்த அழுகை அடக்குன்ற அந்த தம்பியும் பார்க்கலையா நீங்க?
6: அது நீங்க சொல்றது மையாது, இப்போ ஆறு மாத குழந்தைக்கே போனை கொடுக்குறாங்க. அப்ப அந்த பிள்ளைய வந்து ஆறு மாதத்துலேருந்து ஒரு மூன்று நாலு வயது இருந்தா கூட நித்திரையிலேயே கையால தட்டுங்க அந்த போனு. ஒரு சில நித்திரையிலே என்ன சைனீஸ் இதெல்லாம் பார்த்து அந்த வீடியோலாம் பார்த்து அதே மாதிரி மூலையே ஒரு ஒரு அமினிஸ்டியா செய்து கொண்டு வருவாங்க. பார்த்து பார்த்து பார்த்து அந்த டிபேட் இல்லாம அதோட வாழ முடியாத இதுக்கே வந்து அது பறிச்சாலும் கனவுல விளையாவே அதை ஜூஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணி பண்ணி கையாலே இதை எவ்வளவு தட்டுவார்கள். ஏன்னா அந்த அவ்வளவு அந்த டிவைஸின் ஒரு ஒரு ஆதிக்கம் என்ன இல்லாமே வாழ முடியாத மாதிரி வந்துருத்தேன். தெரிகிறவங்களும் அப்படித்தான் இருக்காரு. சில பேர் வாஷ்ரூம்லயே போவாரு, குடி நிச்சயம் போய்களையும் அதை கொண்டுதான் பார்த்துப்படுத்துக்கு, அதை படுத்தினாலும் அதை கலைக்க மாட்டாரு. அந்த போனோடய எல்லாரும் எடுத்தார். அதே அளவு உலகத்துக்கு பிள்ளைகள் பழகி விட்டார்கள். ஒரு பாத்ரூம் போயிட்டு கூட செல்போன் இல்லாமல் போக மாட்டார்கள். என்ன டக்கு டக்கு எட்டி பார்ப்பாங்க, ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு மெசேஜ் வந்தால் டக்கு எட்டி பார்ப்பாரு, ஒரு டிக்கன் சத்தம் வந்தால் பார்ப்பாரு, வச்சா அப்படின்ற அந்த மூலையாவது இருக்கிறது ஒரு பெரிய டிஸ்டர்பாகவே வச்சிருக்காங்க இந்த டிவைஸ். ஒரு டிவைஸ் தான் சொல்றேன், மற்றபடி டிவைஸ்லாம் நீங்க பாக்கலாம். வேறு வேறு இப்போ இந்த செல்போனை வச்சுத்தான் அப்படின்னு வாழ்க்கையை இருக்கிற மாதிரி பாக்குறாரு. இன்ஸ்டாகிராம்ல போறாரு, யங் ஜெனரேஷன் பொறுத்தல ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணலாம் விட்டாங்க, டிக்டாக் பாக்குறாரு, இன்ஸ்டாகிராம் பாக்குறாரு, ரீல்ஸ் பாக்குறாரு, அப்படி எத்தனையோ புது புது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இதால வர நன்மை இருக்குதான் இல்லையா? இல்ல இப்ப நீங்க செல்போனை வச்சிருந்தீங்கன்னா நீங்க படிக்கிறது சொல்லலாம், இன்டர்நெட் பார்க்கலாம் இருந்தா கூட இதால வர பாதிப்பு வந்து நீங்க உங்களோட கலைஞர்கிட்ட மாதிரி இதால அதிகம் தான். இது வந்து பேரண்ட்ஸுக்கு இடையில பெரிய அப்படி ஒரு பாக்குறது. அவன் பேரண்ட்ஸோட ஒரு ஒரு அளவுலாம் கலைக்க முடியாது, என்ன கேள்வி கேட்டாலும் ஜே சொன்ன ஒண்ணு பதில் தான் சொல்லுவார்கள். அப்ப தொடர்ச்சி அப்ப நாங்க அம்மாவோட சண்டை பிடிக்கிறதுலாம் ஒரு அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அது நல்லதும் கெட்டதும் சண்டை பிடிப்போம், அடி ஏதாவது கழுவு போன முடிஞ்சு அடம் பிடிப்போம். பிள்ளைகள் இப்ப தான் அடம் பிடிக்கலாம் விட்டுட்டாங்க, ஏன்னா அதுக்கு போன கொடுத்தா காணுங்க, ஒருலாம் தேவையில்லை பசிக்காத வரைக்கும். அதுலயே பிடிக்கிறது வந்து நிற்பாங்க, சனிக்காக வந்தா பிடிக்க தொடங்கினா நித்திர உள்ள வரைக்கும் அந்த போனை சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணி திருப்பி திருப்பி கண்டினியூவா இருக்கணும். கூட பிறந்த சிப்ளிங்கள் தங்களுக்குள்ள அண்ணதம்பி உள்ளே கேட்காது, ஒரு தான் ஒரு பேச திக்கணும் கொடுக்காரு. ஐபேட் ஒரு ஆள் வச்சிருக்கோம், ஒரு ஆள் சாம்சங் ஒரு போனை வச்சிருக்கோம், இல்லை எந்த ஒரு ஆள் வந்து லேப்டாப்ல இருப்பார், அப்படி மாறி மாறி அந்த டிவைஸாலேயே அந்த பிள்ளைகளுக்குள்ள தங்களுக்குள்ளே அந்த அந்த அந்நிய உறவு இல்லாமலே போயிடுது. தங்களுக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளேயே சோதனங்களுக்குள்ளேயே அது பெற்றோர் மாதிரி கொஞ்சம் இடவழி இல்லை. உண்மையிலே நாலஞ்சு மூன்று நாலு வீடு உள்ள பிள்ளைகள் தங்களுக்குள்ளே விளையாடுங்க, தாங்களே கேமை உருவாக்குங்க, தாங்களே என்டர்டைன் பண்ணுங்க, அல்லடி அப்பா அம்மா வாங்க விளையாடுவோம்னு கேளுங்க. இப்ப அப்படிலாம் இல்லை, அது போனை கொடுத்தா காணும். இது ஒரு ஒரு காரணம். ரெண்டாவது பேரண்ட்ஸின் ரெண்டாவது காரணம் வந்து நீங்க சொன்ன மாதிரி வேற பலதாலையும் கலைக்காம அந்த பலதாலையும் கலைக்காம இருந்தாலும் அது ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே விலைக்க போய் ஆகணுன்றது நம்ம இல்லைனா வீட்டு பிரச்சனை யாரும் சாப்பாடு யாரும் கொடுக்கணும். இப்ப இருக்கிற காலகட்டங்களில் வேலை ஒரு வேலையே தாக்கு பிடிக்க முடியாம இருக்குது வீட்டு சுமையை.
5: ஆனால் என்ன சொல்லுங்க, இப்ப வேலைக்கு போய் விட்டு குறிப்பாக பெண்களை எடுத்துக்கொள்ளுங்களேன், வேலையில உள்ள பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டு வருவது, அதை பற்றி ஆலோசிப்பது, அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக பிள்ளைகளுக்குள்ளும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே அவற்றை வேலையோடையே விட்டு விட்டு வீட்டுக்கு வந்தால் சிறப்பாக இருக்கும். அந்த அழுத்தம், அந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு உள்ள அந்த அழுத்தமானது குழந்தைகளோடு சரியாக முகம் கொடுத்து பேச முடியாத ஒரு திண்டாட்டத்தை கொண்டு வந்து இந்த இடைவெளியை இந்த விரிசலை இன்னும் அதிகரிக்கின்றது. அப்படி பாக்கலையா நீங்க?
6: உண்மை அவைக்கு வேலை கஷ்டம், வீட்டு பிரச்சனை, பிளஸ் பிள்ளைகளும் சாப்பிடாம அப்படி படிக்காம கொள்ள இருக்கும்னா அது ஒரு மன அழுத்தம். ரெண்டு பேர் இருக்குமா, இது அம்மா என்ன பேசுறா அப்பா என்ன பேசுறான்னு அதுலுக்கு மன அழுத்தம். பிள்ளைகள் படிக்கலையே அடிக்க பிள்ளை பொறுப்பு இல்லாம இருக்கு அடிக்க நான் கூட கஷ்டப்படுறமே அதை தெரியாம இருக்குன்னு சொல்லி பேருக்கு மன அழுத்தம் தான். அப்ப ரெண்டு பக்கமும் நாங்க பாக்கணும். ஆனா இது இந்த புயல் என்வாரன்மெண்ட் நாங்க விடா பண்றதுக்கு ஒரே ஒரு வழி, இப்ப எங்களுக்கு எங்களோட வீட்டு எங்களோட வசதி கிட்ட மாதிரி இவங்களுடைய வாழ்வு சுமை கிட்ட மாதிரி நாங்கள் வேலையை செய்து கொண்டு மிச்ச நேரத்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒதுக்குத்தான் போடுவோம். ஒரு சனி ஞாயிறோம் ஒரு நாளைக்கு அரை மணித்தனம் ஒரு மணித்தனம் பிள்ளைகள் நல்லதில் இருக்கிட்டு பள்ளிக்கு என்ன படிச்சு உனக்கு ஏதாவது விளங்காம இருக்கா அப்பா ஹெல்ப் பண்றது அடைய அம்மா ஹெல்ப் பண்ணா கேட்டு அதில் பாடம் வாய்ந்து ஒரு அண்ணி ஒன்று இதை நீங்கள் இவே அவர்கள் வந்து தாங்களா வந்து உங்களோட கேட்க போறையில் ஏதாவது கஷ்டப்பட விரும்புறதான் கேட்பாங்க. ஆனா பேரண்ட்ஸா இருக்கிறாங்க மெச்சூரிட்டியில் மெச்சூரா உள்ள பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகள்கிட்ட கட்டாயம் அவங்க குறைபாடு இருக்கிற சில பேர் வந்து பிள்ளைகள் வந்து சொல்லாது தங்களுடைய பிள்ளைக்கு எனக்கு பள்ளிக்கு பிடிங் நடக்கிறது அடிக்கு பள்ளிக்கு தன்னை இது பண்ணி நிறைய பெருஞ்சோதி சொல்வதற்காக சாப்பிடாமலே நிறைய பிள்ளைகள் பள்ளிக்கு போறவங்க முடியை சாப்பிடாம போய் வாய் மணக்க மணக்க பிள்ளைகள் இருக்குங்களா
5: கண்டிப்பா கண்டிப்பா
6: அதெல்லாம் மீன் சரியான பாவமா இருக்கும். அப்ப இதுக்கு காரணம் வந்து பிள்ளைகள் சொல்ல முடியாது, அதுக்கு பேரு தான் காரணம். ஒன்று தாயகத்தின் முடி எழும்பி சமைச்சு கொடுக்க முடியாத வசதி இல்லாம இருக்கும், இரவு நேரங்களை போய் வராங்க முடி எழும்ப முடியாது இருக்கும், சில வசதி இல்லாம இருக்கும்.
5: தொழில்நுட்பம் தான் அதிகமாக இந்த இடைவெளிக்கு காரணம் என்பதனை சொல்றேன்.
6: தொழில்நுட்பம் முக்கிய பெரிய ஒரு காரணம், அதுதான் அந்த அந்த பெரிய இடைவெளி உருவாக்குறோம்.
5: மிக்க நன்றி குணா, உங்க வருகைக்கு மிக்க மிக்க நன்றி. மீண்டும் பேசுவோம். நேரம் இப்பொழுது 11:11. அழைப்பிலே இருக்கின்ற நேயர்களை நாங்கள் தொடர்ந்து சந்திக்க போன்றோம். ஒரு சில விளம்பரங்களை வழங்கிக் கொண்டு குணா அவர்கள் கூட சொல்லிவிட்டார், தொழில்நுட்பம் தான் காரணம் அதிகமாக என்பதனை சொல்லி இருக்கின்றார். உண்மையிலேயே தொழில்நுட்பம் என்பது உலகை சுருக்கி உள்ளங்கைக்குள்ளே கொண்டு வந்து விட்டது இல்லையா? ஆனால் அது என்ன செய்திருக்கிறது மறுபடியாக என்றால் பக்கத்தில் இருப்பவர்களை தூரமாக்கிவிட்டது. அதுதான் கசப்பான உண்மையாக இருக்கின்றது. அன்றெல்லாம் பிள்ளைகளுக்கு எப்படி சொல்றது, ஒரு பிள்ளைகள் கோபித்துக் கொண்டால் அவர்கள் தெருவிலே போய் நண்பர்களோடு இப்ப தாயகத்தில் எல்லாம் விளையாடிக் கொள்வார்கள். அது ஒரு சமாதானமாக இருக்கும் அவர்களுக்கு மன ஆறுதலாக. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், இது தாயகத்திலும் பரவிவிட்டது இந்த தொற்று நோய். அரை கதவுகளை மூடிக்கொண்டு ஒரு டிஜிட்டல் உலகிலே அவர்கள் தஞ்சம் புகுந்து விடுகின்றார்கள். அந்த டிஜிட்டல் தனிமை என்பது இன்றைக்கு பெற்றோரை தூரமாக்கிவிட்டது அவர்களிடம் இருந்து. இந்த மாதிரியான விடயங்களை எதிர்பார்க்கின்றோம், அவற்றுக்கான தீர்வுகளையும் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். மிக்க மிக்க நன்றி உங்களுடைய காத்திருப்புக்கு. ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து பேசுவோம்.
7: புதிய வரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
8: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
9: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
10: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
9: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
10: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200.
11: Listen to us around the universe. www.cmr.fm.
5: உரையரங்கில் இணைந்திருக்கின்ற அடுத்த நேயரங்களோடு வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க பேசுவது கேட்கவில்லை. வணக்கம், அழைப்பில் இருக்கின்றீர்களா? வணக்கம், நீங்க மறுபடியும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
12: வணக்கம், இது ராஜவர்மன்.
5: இனிய வணக்கம் ராஜவர்மன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
12: நன்றி. ஆம், நான் நலம். நன்றி. நீங்கள்?
5: நலமாக இருக்கிறேன். சொல்லுங்க, நல்ல ஒரு தலைப்பு சொல்லுங்க.
12: ஆமாம், இதிலே தொழில்நுட்பம் தான் முக்கியமான காரணம் பங்கு வகிக்கின்றது என்று சொல்லுவேன். இந்த சமூக வலைதளங்கள், ஆனால் இந்த விடயத்தில் நாங்கள் பிள்ளைகள் மீது மட்டும் பழி போட்டு விட்டு தப்ப முடியாது. ஆமாம், அப்படி தப்ப முயற்சி செய்வது தப்பான காரியம்.
5: துரோகம் சொல்ல
12: விரும்புறேன். என்னதான் வேலைச்சுமை இருந்தாலும் உங்களுக்கு எங்களுக்கென்று ஒரு ஓய்வு நாட்கள், ஓய்வு நேரங்கள் இருக்கின்றன. அந்த சமயங்களிலே நாங்கள் பிள்ளையோடு உரையாடுவதையோ அல்லது பிள்ளையோடு நேரம் செலவு செய்வதையோ விட்டுவிட்டு நாங்களும் எங்களுடைய பங்குக்கு உறவினர்கள் நண்பர்களோடு தொலைபேசி உரையாடல், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் போன்றவற்றில் பெற்றோர்களும் அதிக நேரத்தை செலவு செய்கிறார்கள். பிள்ளைகள் ஒரு பக்கமாக இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் என்று நேரத்தை செலவு செய்ய, பெற்றோர்கள் இந்த பக்கமாக தங்களுக்கு பிடித்த சமூக வலைத்தளங்களிலே நேரம் செலவு செய்கிறார்கள். அடுத்தது இன்னும் ஒன்று, பிள்ளைகளை பொறுத்தவரையிலே தெரியும், பெற்றோர்களுடைய வேலை சுமை உண்மையிலே தங்களுடைய எதிர்காலத்துக்கானது, தங்களுடைய எதிர்காலத்தை மேம்படுத்துவதற்கானது என்பதை பல பிள்ளைகள் உணர்ந்திருக்கிறார்கள். இதுல இன்னும் ஒரு விடயம், விரலுக்கு தக்க வீக்கம் இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு பெரிய சுமையை தலையில் தூக்கி வைத்தால் எங்களுக்கு ஓய்வு நேரம், ஓய்வு நாட்கள் குறையும். ஆகவே பிள்ளைகளோடு நாங்கள் பழகும் நேரம், செலவு செய்யும் நேரம் எல்லாமே குறைந்துவிடும். விரலுக்கு தக்க வீக்கம் இருந்தால் இரண்டு பக்கத்தையும் நாங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஆமாம். அடுத்தது பிள்ளைகளை பொறுத்தவரையிலே அவர்கள் உண்மையிலே விரும்புவார்கள், பெற்றோர் ஒரு கொஞ்ச நேரத்தையாவது தம்மோடு செலவு செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். நீங்கள் பிள்ளைகளை ஓய்வு நேரங்களிலே பெற்றோர்கள் தொலைபேசி உரையாடல்களையும் சமூக வலைத்தளங்களையும் ஒதுக்கி வைத்து விட்டு பிள்ளைகளிடம் கேட்டு பாருங்கள், நாங்கள் இன்று ஒரு மாற்றத்திற்காக வெளியே செல்வோமா சாப்பிடுவதற்கு என்று கேட்டு பாருங்க, உடனே ஆம், உடனே உடன்படுவார்கள். ஏனென்றால் அந்த ஏக்கம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கின்றன. ஆமாம், இருக்கின்றது. ஆகவே இரண்டு பக்கமும் தவறு இருக்கிறது. வெறுமனே தொழில்நுட்பம் என்கின்ற விடயத்தில் பிள்ளைகள் மீது மட்டும் பழியை போட்டு நாங்கள் தப்பிவிட முடியாது. நாங்களும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றோம்.
5: மிக்க நன்றி ராஜவர்மன், உங்களுக்கு
12: நன்றி.
5: வணக்கம். நேரம் இப்பொழுது 11:18 தொடர்ந்து நேயர்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம். கண்டிப்பா தொழில்நுட்பம் தான், அதிலேயும் பிள்ளைகளை மட்டும் குற்றம் சாடாமல் பெரியவர்களிலேயும் குற்றம் சுமத்தி வேண்டும். நிச்சயமாக உண்மைதான் அது. அதைத்தான் நாங்கள் வீடுகளில், பல வீடுகளிலும் பார்க்கின்றோம் இல்லையா. சரியான முன்னுதாரணமாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். பெற்றோர்களும் இந்த இலத்திரனியல் சாதனங்களோடு தான் அலைகின்றார்கள். அது மாதிரி அவர்கள் சமூக வலைத்தளங்களில் உலாவி கொண்டிருக்கிறார்கள். அப்போ பிள்ளை என்ன செய்யும்? ஆகவே எல்லாருமே இந்த சமூக வலையிலே சிக்கி தவிக்கின்ற ஒரு நிலை தான் இருக்கின்றது. இது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே மிகப்பெரிய விரிசலை உண்டு பண்ணி விடுக்கின்றது என்பதனை சொல்லி சென்றார். இப்பொழுது அடுத்த நேயரங்களோடு இணைகின்றார். வணக்கம்.
13: வணக்கம். நான் சுதன். நலமா இருக்கிறீங்களா?
5: நலமாக இருக்கிறேன்.

0: இந்த நாடு திட்டமிட்டு அது ஒரு நேரடியா செய்யற இல்ல, பிள்ளைகளுடைய மனதில் ஒரு விஷ விதையை, அதை பிள்ளைகளின் பாதுகாப்பு, அது நல்லது, பாதுகாப்பு எல்லாம் நல்லது, ஆனா அத ஒரு ஒன்றை செய்கிறார்கள் அப்படி என்றா சுயநலமா இருக்கிறது. அது சில வழியில நல்லது, என்னண்டா நாங்கள் குடும்பம், அது இப்ப இங்கே உள்ள இங்கத்தையான மேற்குலக மக்கள் குடும்பம்ன்றதுக்காண்டி தங்கண்ட வாழ்க்கையை இழந்து குடும்பத்துக்காக செய்யற இல்லை. ஆனா எங்கண்டே ஆக்களை பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காகவே வாழ்க்கை இழந்து கொண்டு குடும்பம் இல்லாம போய் ஆல்கஹோலிக்கான ஆக்களை எல்லாம் பாக்குறோம். அப்ப ஆனபடியா சுத அந்த சுயநலத்தை குறைக்கிறது நல்லது. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு பாடசாலைகளில் வந்து அது பெற்றோராக இருந்தாலும் பரவாயில்ல, நீ நீ ஆயிரு அந்த பெற்றோர்ல இத பிள்ளைகள் மிக இப்ப எங்களுக்கு ஊர்ல வந்து அந்த கட்டுப்பாடு காரணி ஊர்ல எப்படி இருந்தது, பாடசாலையில வந்து நாங்கள் பெற்றோரா சின்னதா மதிக்காம விட்டா அந்த விஷயம் ஆசிரியருக்கு போய் ஆசிரியரே எங்களை கடுமையா கண்டிக்கிற காலங்கள்ல தான் நாங்கள் வளர்ந்த. நாங்கள் அதான் இந்த வரைக்கும் நாங்கள் பெற்றோருக்காக வாழ்றதும் பிள்ளைகளுக்காக வாழ்ற அதே நேரத்துல பெற்றோருக்காகவும் வாழ்ற மனநிலை இருக்குது. அப்ப இந்த பிள்ளைகளின் மனதை பாதிக்கப்படும். இப்ப அதுண்ட அது அந்த சுயநலம் எப்படி எங்கண்ட சூழலுக்குள்ள மாறுதுன்னு பாத்தீங்களேண்டா, அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிலேயே பிள்ளைகள் வெளியில் போய் விடுவார்கள், பெற்றோரில் தங்கியிருக்க மாட்டார்கள். ஆனால் எங்கண்ட சூழல்ல பாத்தீங்களேண்டா பெற்றோர்ல தங்கி இருப்பினா கூடுதலா வேலைக்கு போறதுக்கு சின்ன பிள்ளைகள் ரெண்டு இவையும் வேலைக்கு விட மாட்டினம் அதையும் போறதுக்கான இதுல இருந்து பெற்றோர்ல முழுமையா தங்கி இருந்தோண்டு பெற்றோரே எதிர்ப்பினம். அதுல இப்ப கொஞ்சம் வளர்ந்து கல்யாண வயதுக்கு போனவுண்ட இன்னும் அந்த சுயநல இது கூடுது அப்படி என்றா இங்கே சீதனம் கேட்க மாட்டினோம். அதாவது நாங்கள் வெஸ்டர்ன் மாரி வாழ போறோம் என்று வாழ்ற இந்த போயிக்கல வெஸ்டர்ன் மாரி முழுமையாக வேணும். வெஸ்டர்ன்ல வந்து நீங்கள் திருமணம் செய்து போனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னேறுங்க அவ்வளவுதான் தானே. ஆனா இத தாங்கள் வெஸ்டர்ன் மாரியே வாழ்வோம் என்று பெற்றோரை மதிக்காம இருந்து அந்த கல்யாண நேரத்துல வந்து சீதனம் கேட்கிற உழவு குடும்பங்கள் அப்படி அந்த நிலைமையில இருக்கணும். ஆகவே பிள்ளைகளின் மனதில சுயநல எண்ணம் வந்து இந்த நாடு விதைச்சு விட்டு இருக்குது. அதை விட இப்ப இவர்கள் சொல்ற இந்த காரணியெல்லாம் அந்த சுயநல எண்ணம் வளர்ந்த அப்புறம் மட்டும் இல்லை, பெற்றோர் இலத்திரணியல் சாதனங்கள் என்ற இது டிவியில இருந்து தொடங்குது. சின்ன இப்ப எங்கண்ட காலகட்டத்தின் பிள்ளைகள் வந்து டிவியில தானே இருந்தவ, இவர் டிவியில பிள்ளை கார்ட்டூன் பாக்குதுன்ற டிவியை விட்டுட்டு போடணும், கார்ட்டூனே அனலைஸ் பண்றேன். அந்த கார்ட்டூனுக்குள்ளால அந்த உளவியல் அந்த 5 வயசுக்குள்ளதான் பிள்ளைகளின் மனநிலை அந்த விஞ்ஞான ரீதியா 5 லெவலையாவது 50 லெவலையான்னு சொல்லலாம். அந்த காரணிகளை வந்து இந்த நாடு சின்ன பிள்ளைகளுக்கு பூத்துது, அதை பெற்றோர்கள் கவனிக்காம இருக்கிறது பெற்றோரின் தவறு.
1: நன்றி. குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். இப்பொழுது தாயகத்தில் எல்லாம் பெற்றோர் எங்களை எல்லாம் சற்று பலத்த குரலிலே உருக்கி நீங்க அது செய்யக்கூடாது செய்யக்கூடாது படியுங்க என்று எங்களை நல்வழிப்படுத்தினார்கள். ஆனால் அதனை இங்கே செய்ய முடியவில்லை இப்பொழுது இல்லையா, அதுக்காக அடிக்கடி நான் சொல்ல வரவில்லை. இருந்தாலும் அது வன்முறையும் அல்ல, ஒரு அக்கறையோடு செய்வது, அதை கூட சில இடங்களிலே செய்ய முடியாமல் ஒரு பிள்ளைகளுக்கு இடையிலே இந்த மாதிரி ஒரு மனவிரிசலை அது ஏற்படுத்தி விடுகின்றது.
0: அது வந்து இப்ப அந்த இந்த இங்க இந்த சூழல் மாத்தி அவைய மாத்தி விட்ட மாத்து தான் அவை பாவிக்க அதே வசனங்களை பாவிப்பினம். அதாவது பெற்றோர் டெரரைஸ் பண்ணினா அது குற்றம், ஆனா அது டெரரைஸ் இல்ல அன்பில வார இதன்றதை அவ புரிஞ்சு கொள்ள மாட்டினம். ஆனா இப்ப வேலையால வார கலையில வார பெற்றோர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிருப்பினம்ன்றது அதை புரிஞ்சு கொள்ள மாட்டினம்ன்று சொல்ற அதே ஆக்கள் தாங்கள் பாடசாலையில இருந்து ஸ்ட்ரெஸ் வந்தா அந்த ஸ்ட்ரெஸ் காட்டுவினம். இப்ப நான் குழந்தைய காண சொல்ல குழந்தைகள் இப்ப ஒரு 5-10 வயசுக்குள்ள குழந்தைகள் ஆனா கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து டீனேஜுக்கு வாராக்களுக்கு விளங்கும் தானே எல்லாம் உலகத்துக்கு சொல்லி. இப்ப என்ன சொல்லி இந்த ஜென்சி குரூப் சொல்லி உலகத்துக்கு புத்திமதி சொல்ல போறவைக்கு இது அதாவது தங்களுக்கு வார எரிச்சல வெளிக்காட்டைகள் அது அது குடும்பம் அதை புரிஞ்சு டீனேஜ்ல அதை புரிஞ்சு கொள்ளணும். என்ன குடும்பம் வரையக்கல புருஷன் பஞ்சாதிக்கலயே அது இருக்கும், அப்ப உடனே டிவோர்ஸ் ஆக போறது
1: அவர்களும் பிள்ளைகளும் நாளைக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை

0: சரியாக கொண்டு போக வேண்டும், இவற்றையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இதையெல்லாம் ஒரு வன்முறையாக நினைத்தார்கள் என்றால் எதிர்காலம் என்ன ஆகும்? இது ஒரு அன்பின் நிமித்தம், அக்கறையின் நிமித்தம் செய்யப்படுவது என்று சொல்லி,
1: அதாவது அதை விட குடும்பம், நீங்க சொல்ற அந்த குடும்பத்துக்குள்ள வர்ற வேண்டிய எதிர்கால குடும்பத்துக்குள்ள வரப்போற பிரச்சனைகளை இந்த இங்கதான் பழக வேணும். இங்க நீங்கள் ஒரு பெற்றோரின் எரிச்சலை புரிஞ்சு குழந்தைய சொல்ல திருப்பவும் சொல்றேன், ஒரு டீனேஜ் ஒரு 16-18 வயசுண்டா உங்களுக்கு விளங்க வேணும். நீங்க அட இன்னும் ஒரு கொஞ்ச நாளையில கல்யாணம் கட்ட போறீங்க. நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றி சுதன், உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். நேரம் இப்பொழுது 11:25. உடனடியாக சந்திப்பேன். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
5: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
6: Webs Law, 416-993-8443.
7: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
8: நிசான் ஹெட் டு ஹெட் இவெண்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000. GTA Credit.
11: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: உரையரங்களே, இணைந்து கொண்ட நேயர்கள் மிக ஆதங்கத்தோடு பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். நிச்சயமாக பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவு என்பது ஒரு அழகான நந்தவனம். அதையும் தாண்டி இன்னும் சிறப்புகளை நாம் சொல்லலாம். ஆனால் இன்றைய இந்த நவீன யுகத்தில் அந்த நந்தவனத்தில் தலைமுறை இடைவெளி என்ற களை செடிகள் மண்டி போயிருக்கின்றன. ஆகவே இவற்றை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான இந்த இடைவெளி என்பது இந்த விரிசலுக்கு அதிமுக்கிய காரணமாக நீங்கள் தொழில்நுட்பத்தை சொல்வீங்களா, இல்லை என்று சொன்னால் பெற்றோர்களுடைய வேலை சுமையை சொல்வீர்களா? பார்க்கலாம். அதுக்கான தீர்வுகளையும் நீங்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக பிள்ளைகளுக்காகத்தானே நாம் வாழ்கின்றோம். தீர்வுகளை நாங்கள் கேட்கிறதுக்கு ஆசைப்படுகின்றேன். இப்பொழுது அடுத்த நேரம் எங்களோடு. வணக்கம்.
12: வணக்கம் ஜோதி, இது சிவானந்தன்.
0: இனிய வணக்கம் சிவானந்தன் அண்ணா அவர்களையும் வாருங்க, வரவேற்கிறேன், சொல்லுங்க.
12: நன்றி, நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரியாக இந்த தொழில்நுட்பம், வேலை சுமை அப்படியான விஷயங்கள் எடுத்த எடுப்பிலே நாங்கள் அப்படித்தான் நாங்கள் நினைப்பது உண்டு. இருந்தாலும் பெற்றோர்கள் வந்து ஒன்றை மறக்கக்கூடாது, தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மிக முக்கியமான ஒரு பொருளாக எடுத்து அதுக்கான அக்கறையை நாங்கள் நேரத்தோட கொடுக்க வேண்டும். வேலை என்ற விஷயம் வந்து எல்லோருமே வேலை செய்யத்தான் வேணும். ஒரு வேலைக்கு பதிலாக 4 வேலையும் செய்யலாம். ஆனால் அதற்கு அவர்களுடைய முக்கியமான வேலை தங்களுடைய பிள்ளைகளை நல்ல வழிபடுத்துதல், நல்ல அறிவை கொடுத்துதல், எதிர்காலத்தில் அவர்கள் ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை கொண்டு வருவதற்கான வழிவகைகளை அவர்களுக்கு கொடுப்பது என்பதுதான் முக்கியம். இன்றைக்கு நாங்கள் வந்து இலங்கையிலேயே அறுவாதி காலத்தையும் கனடா மாதிரியான வெளிநாடுகளிலே அறுவாதி காலத்தையும் செலவழித்தபடியால் பலருக்கும் அது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அங்கத்தைய பிரச்சனைகளை இங்கே கொண்டு வந்து காட்டுவார்கள். இங்கே இருக்கிற பிரச்சனைகளை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற விஷயங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஆனபடியாக நாங்கள் அவர்களை ஃபோர்ஸ் பண்ணி விஷயங்களை செய்யக்கூடாது. அதாவது பேரண்ட்ஸிங் என்று சொல்றது வந்து அது ஒரு பெரிய டெக்னிக்கல் விஷயம். அது பிள்ளைகளினுடைய இன்றைய கலாச்சாரத்துக்கு, இன்றைய மனநிலையில, இன்றைய அரசியல் நிலவரங்களுக்கு தக்க மாதிரியாக தாயப்பன் தங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ள வேணும். பேரண்டிங் என்றது ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கல் விஷயம். பேரண்ட்ஸ் தான் முக்கியமாக பிள்ளைகள் டெக்னாலஜியை விட்டு பேரண்ட்ஸ் வந்து டெக்னாலஜியை பற்றி படிக்கணும். அவர்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும், என்னென்ன பிள்ளைகளுக்கு செய்யணும், எந்த நேரத்தை அதை பூட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள் வந்து வரணும். குறிப்பாக இந்த கம்யூனிகேஷன் சொல்லாத பிள்ளைகளுடைய தாய்கப்பன் வந்து எப்பொழுதும் என்ன மாதிரியான நடைமுறைகளை, கதை வழிகள், அதுகளை கடைப்பிடிக்கணும் என்பதை நாங்கள் சொல்லணும். அடுத்தது பிள்ளைகளுக்காக நீங்கள் டைம் அலோகேஷன் செய்யணும். நீங்கள் ரெண்டு வேலை மூன்று வேலை செய்தாலும் பரவாயில்லை, ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலம் அந்த பிள்ளைக்கு ஸ்டெடியாக இந்த டைமை நீங்கள் யூ சாட்டிஸ்ஃபை திஸ் டைம். அதன் பொழுது அந்த பிள்ளையோட கதைத்து மனம் விட்டு நீங்கள் கதைக்க வேணாம். அதாவது ஒரு இந்த டிசிப்ளின் என்ற ஒரு விஷயம் கட்டாயம் இருக்க வேணும். அது மாதிரி கன்சிஸ்டன்சி அங்கே இருக்க வேணும். ஒரு நாளைக்கு விட்டு ரெண்டு நாளைக்கு பிறகு அப்படியும் இல்லையோ பிள்ளைக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். அதன் மூலமாக பிள்ளைக்கு ஒரு நல்ல டிசிப்ளினை கொடுக்குறோம், ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை கொடுக்குறோம். பிள்ளைக்கு தாப்பெல்ல ஒரு தாயிலே ஒரு மரியாதை வரும் தந்தவாட்டுக்கு. ஒழுக்கு மறப்பு அந்த விளையாட்டுகள் நடக்காது. பிள்ளை என்ன பள்ளிக்கூடத்தில் செய்கிறது, எங்கே போறார் வாரார் என்பதெல்லாம் தெரிய வரும். அடுத்தது இந்த லவ் என்று சொல்றது ஒரு பொல்லாத ஒரு விஷயம். அந்த லவ் வந்து அன்கண்டிஷனலா இருக்கும். பிள்ளையிலே நாங்கள் ஒரு விசுவாசம் இருக்கணும். அந்த பிள்ளை நாளைக்கு பெரியவனா வந்து, இந்த உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த விஜய் என்ற முதலமைச்சர் கூட தகப்பன் வந்து அந்த விஜய்க்கு சின்ன பிள்ளையெல்லாம் அடிச்சுதான் வளர்த்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது விஜயோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும், ஏன் அவருக்கு அந்த பிரச்சனை வந்தால், விஜயனுடைய தாப்பனுக்கு இன்னமும் அந்த டிசிப்ளினாக வளர்க்கறதுக்கு அவன் கைக்குள்ள இல்லையேன்ற ஒரு கவலை. அது வந்து தாதப்பன் அது அவர் தாப்பன்ல ஒரு பிள்ளை இருக்கு. ஏன்னா அப்படி அருமையிலே கேளாது வளர்ந்த பிள்ளைகளை நாங்கள் விட்டு கொடுக்கணும். அது மாதிரி ரெண்டாவது இன்னும் ஒரு விஷயம் கடைசியாக சொல்லுகிறேன். இந்த பிள்ளைகளை நாங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அந்த பிள்ளைகளை நாங்கள் வந்து கம்ப்ளிமெண்ட்ரி சொல்லணும். நீ நல்லா படிக்கிற தம்பி, நீ நல்லா வருவ, உனக்கு என்ன கஷ்டம் என்றாலும் சொல்லு, ஒழிக்காத, யாரோட உனக்கு விருப்பம் என்றாலும் பரவாயில்லை எனக்கு சொல்லு. நான் அன்பாய் நாங்கள் அதை செய்வதன் மூலமாக அந்த பிள்ளை நிச்சயமாக ஒரு திறமான ஒரு பிள்ளைகள், தாய்தப்பனுக்கு அடங்கிய பிள்ளையாக நடந்து ஒரு நல்ல வழியில் எதிர்காலத்தை வழி சமர்த்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு என்று சொல்லி விடவேன். ஜோதி, அன்புக்கு நன்றி.
0: மிக அருமை, மிக்க நன்றி. உங்க வருகைக்கு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். நேரம் இப்பொழுது 11:32. அற்புதமாக கருத்துக்களை நீங்க அறிவூட்டலை வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாக விரிசல்கள் விடுவது இயல்புதான். ஆனால் சில அதை தடுக்க வேண்டும். அது இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு சென்று விட்டால் விபரீதமான விளைவுகளை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும், எதிர்நோக்க வேண்டி வரும், தாங்கிக் கொள்ள வேண்டி வரும். ஆகவே அதை நாங்கள் கண்கூடாக இந்த நாட்டிலையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், பல விபரீதங்களை. ஆகவே நாங்கள் குடும்ப நேரம், ஃபேமிலி டைம் என்பது மிக மிக முக்கியமானது. அதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். வேலைகள் எவ்வளவுதான் இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் ஒரு குறைந்தது ஒரு அரை மணி பொழுதாவது பிள்ளைகளை பார்த்து பேச வேண்டும். பிள்ளைகள் பேச வருகின்ற பொழுது நாங்கள் பணிச்சுமையாது இது என்று சொன்னால் அவர்கள் மனம் உடைந்து போவார்கள். மனம் என்பது மிக மென்மையானது, உடைந்தால் ஒட்டுவது என்பது மிக கடினம். அது அவர்களை பலவிதமான மன அழுத்தத்துக்கோ மன சோர்வுக்கோ கொண்டு சென்று எங்கேயோ கொண்டு சென்று முடித்துவிடும். அதன் பின் நாம் அதை மறுபடி அவர்களை பழைய நிலைக்கு கொண்டு வருவது என்பது கடினம் என்பதனை பல குடும்பங்களிலும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கின்றோம். ஆகவே பிள்ளைகளோடு பேசுவது, குறிப்பாக அவர்களுடைய கண்களை பார்த்து பேசுவது, அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு இல்லையா? அது ஒரு அறிவுரையாக இல்லாமல் ஒரு நண்பர்களுக்கு இடையிலான ஒரு பகிர்தலாக இருப்பது எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும். அது என்னும் அந்யோன்யத்தை அன்பையும் கூட்டுவதாக இருக்கும். அதே நேரம் வாரத்தில் ஒரு நாளாவது எல்லாருமே சேர்ந்திருந்து சாப்பிட்டு சாப்பிட வேண்டும். சாப்பிடுகின்ற பொழுது அந்த உணவு நேரத்திலே நாங்கள் தொலைபேசி அந்த இலத்திரனியல் சாதனங்களை ஒரு பக்கமாக ஒதுக்கிவிட்டு அதை கடைபிடிக்க பார்க்க வேண்டும் இல்லையா? அந்த மாதிரி ஏராளம் விஷயங்களை நீங்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து சந்திப்போம்.
13: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
14: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
15: இல்லடா.
14: ஹலோ, காசு வந்ததாடா?
15: இன்னும் வரல காசு.
14: காசு வந்துச்சா?
15: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
16: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
17: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
13: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HDL. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HDL. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
0: நேயர்கள் இணைந்திருப்பது உரையரங்கோடு. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, நான் ஹரன்.
0: இனிய வணக்கம் கரண், உங்களை நான் போடு வரவேற்கிறேன். சொல்லுங்க.
1: வணக்கம். இந்த தலைப்புக்கு முன்ன ஒரு ஆதங்கம்.
0: ஆமாம், சொல்லுங்க.
1: என்ன சொன்னால், இந்த இனப்படுகொலை வேறம்னு சொல்லி இந்த ஒன்றாரிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு தற்பொழுது பாடசாலைகள் எல்லாம் அந்த விஜய் தனிகாசம் அவர்களுடைய அந்த முயற்சியால இன்று பாடசாலையில் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த வாரம் எங்களுடைய அந்த வழிகளையும் நாங்கள் விழுந்து விட்டோம் இல்லாமல் ஒரு எண்ணம் இருந்தது. அப்படி ஒரு அது விடயமான ஒரு தலைப்பு வருமானு சொல்லி ஒரு ஆதங்கம் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை வரலாம் என்று யோசிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அதை கூறிக்கொண்டு நான் உங்களுக்கு இந்த தலைப்பில ஒரு கருத்தை கூற விரும்புகின்றேன்.
0: கண்டிப்பா, கண்டிப்பா.
1: அதாவது இப்ப நேரம் குறிப்பிட்டது போலதான் அந்த தொழில்நுட்பம் தான் எங்களுடைய அந்த சகல எங்களுடைய நேரங்களையும் எடுத்துக்கொள்ளுகின்றது. அது வந்து என்ன சொன்னால், இந்த இப்ப சாதாரணமாக ஒரு சமையலிருந்து அம்மா வந்து மகளை அழைப்பது கூட டெக்ஸ்ட் பண்ணி விட்டு தான் மேல இருந்து சாப்பிட வர சொல்லி கூப்பிடுற மாதிரி ஒரு நிலைமை வந்து விட்டது. அப்ப நாங்கள் அந்த ஒன்றாயிருந்து கதைச்சு, அதாவது நான் இந்த சகோதரங்களோட வாழ்ந்திருப்போம். அவருடைய குறை குற்றங்கள், குளறுபடிகள் எல்லாத்தையும் அவிழ்த்து விட்டு சிரித்து கதைத்து மகிழ்ந்த வடிவங்கள் எல்லாம் போய் இன்று அப்பா ஒரு மூலையில ஒரு போனோட தட்டி கொண்டிருக்க, அம்மா ஒரு சோஃபால தட்டி கொண்டிருக்க, மகன் இன்னொரு பக்கத்துல இருக்க, அவர் டிவியை பார்த்து கொண்டிருக்க, அப்பா டிவியை பார்த்து கொண்டிருக்க, ஸ்போர்ட்ஸ், இப்படியே ஒரு வாழ்க்கை அண்டை போய் கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த வாழ்க்கையில நீங்க வந்து ஒன்றை வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சொன்னா, இதுல வந்து நீங்கள் சிலவற்றை சுருக்க வேண்டும். நாங்கள் வாழ்ந்த காலங்களில் பாடசாலை நாங்கள் சென்றால் காலமையில வந்து அங்கே விளையாடி கிரிக்கெட் விளையாடுவார்கள், விளையாடுவார்கள், பாஸ்கெட் பால் விளையாடுவார்கள், எல்லாரும் களைச்சி விழுந்தால் வகுப்புக்கு வருவார்கள். இன்று நீங்கள் பார்த்தா அந்த சிறுவர்கள் வந்து ஒவ்வொரு கதவு மூலையிலிருந்து ஒரு சின்ன ஒரு கரிய வைத்து தட்டி கொண்டிருப்பார்கள். ஆள் ஆளுக்கு கதைக்கிறதும் இல்லை, அவர் எங்க இருக்கிறான்னு தெரியாது, அப்படியே தட்டி கொண்டிருப்பார். அதை
0: என்ன கொடுமையான
1: கட்டி தழுவி அவர்களை விட என்ன செய்யறா அப்படி என்றெல்லாம் கேட்டு மிகவும் ஒரு சந்தோஷமா வாழ்ந்த ஒரு வாழ்க்கையெல்லாம் போய்விட்டது.
0: உண்மை, உண்மை. மனங்களை கல்லாக்கி கொண்டு நகர வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றோம்.
1: ஆமாம். அப்ப அது பாடசாலை மட்டத்தில் அது நடக்குது, பெற்றோர் மட்டத்தில் இதுல இருந்து வெளிவர வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எல்லோருமே இதற்குரிய நேரத்தை மிகவும் சுருக்க வேண்டும். அது நான் ஒரு 3 என்னை பார்ப்பேன், ஆக குறைந்த ஒரு நாள்ல நான் 2 தான் பார்ப்பேன் என்று சொல்லி ஒரு எண்ணத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டால்தான்
18: இந்த வலைத்தளத்திலிருந்து நாங்கள் வெளியில வரலாம். அது பெற்றோராக இருக்கலாம், மாணவராக இருக்கலாம், எல்லோருக்குமே அது உபயோக நேரம் ஒரு நிரந்தரமாக உங்களுக்கு காணும்.
0: மன்னிக்க வேண்டும் குறுக்கிடுவதற்கு, இந்த மாதிரி அவர்கள் தொழில்நுட்பத்தின் மீது அதிகம் காதல் கொள்றதுக்கு, இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல ஈடுபடுறதுக்கு என்ன காரணம்? பெற்றோர்களுடைய கவனிப்பு குறைவாக இருக்கிறது, வேலைப்பழு அதிகமாக இருக்கிறது, குழந்தைகளுடைய வார்த்தைகளை பெற்றோர்கள் கணக்கு எடுத்துக் கொள்வதில்லை, அப்படி பாக்குறீங்களா அல்லது வேற காரணங்கள் இருக்கு?
18: இது வேலைப்பழுகண்டது வந்து முந்தியும் இருந்த முன்னரம்
0: இருந்ததுதான்,
18: தற்பொழுதும் அது இருக்கின்றதான். அது வேலைப்பழுவுகிறது, ஆனால் அங்கிருந்தவர்களுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வார்கள், கதைப்பார்கள், என்ன செய்வதென்று கேட்டுக்கொள்வார்கள் போன்ற விடயங்கள் செய்வார்கள். அந்த வேலைப்பழுவென்பதால விளக்கப்படுகிற வந்து ரெண்டு வேலை செய்தவர்களுக்கு தான் அந்த இழப்பு வேறமே தவிர, அந்த ஒரு வேலை செய்கின்ற பெற்றோர்களாலேயோ அல்லது ஒன்றரை வேலை செய்கின்றவர்களாலேயோ அந்த பெரிய இழப்பு வராது. அப்போ சில பேர் வந்து ரெண்டு வேலை செய்வது தான், ஒரு வேலை முடிந்து அடுத்ததுக்கு போகும் பொழுது அவருக்கு முழு நேரமே அவரோட தொடர்பு இருக்காது. அப்போ அதுதான் அந்த வேலைப்பழுது. அது வந்து அப்படி செய்வது வந்து ஒரு 20% உட்பட்டவர்களும் அப்படி செய்கின்றார்கள். அப்போ பெரும்பாலான நேரம் வந்து இவற்றில் தேவையற்ற விதமாக நாங்கள் செலவிடுகின்ற நேரம். அதுலேயும் வந்து நாங்கள் ஒரு முக்கியமான வேண்டுகோளை வைக்கின்றேன். எங்களை இனத்து சார்பந்து சில விடயங்களை நீங்கள் வந்த உடனே இன்னொருக்கு பகிர்வீர்கள். அது உண்மையான தகவலாடும் தெரியாது, அல்லது அந்த தகவல் வந்து சரியானதாண்டும் தெரியாது, அல்லது அதுல வந்து நன்மை தீமை இருக்கின்றதும் தெரியாது. அதே மாதிரி அலசி ஆராய்ந்தோ அல்லது ஒரு தகவலை பெரிய முன்னர் உங்களோட நண்பரோ அல்லது அறிவுள்ளவர்களோடோ கலந்து ஆலோசித்து இதை நாம் பகிரலாமான்னு கேட்டுவிட்டு பகிர்வது மிகவும் நல்லது. அப்ப என்ன சொன்னால், அவர்களுக்கு பார்ப்பவர்களுக்கு நேரம் இல்லை, நீங்கள் தேவையில்லாத விடயங்களை எல்லாம் அவர்களுக்கு தள்ளி விடுகிறீர்கள். அப்ப இப்படியான விடயங்களை வந்து மிகவும் தவிர்த்து கொள்ளுங்கள். அதாவது வந்து உண்மையில நீங்கள் வந்து பார்க்கின்ற விஷயங்கள் நல்ல விடயங்கள், பிரயோசன விடயங்கள்னால் மட்டும் ஒரு சிலரை, அதாவது ஒரு வாரத்துல ஒன்றோ ரெண்டோ உங்கள் நண்பர்கள் யாருக்கும் பகிருங்க. அதாவது தினமும் தினமும் நீங்கள் 2, 3, 4, 5 என்று இந்த செய்திகளை பகிரும் பொழுது அவர்களுக்கும் அது ஒரு சுமையாக அமைகின்றது, அவர்களுக்கு சில எரிச்சல் ஊட்டுவதாகவும் அமைகின்றது. அது இப்படியான விடயங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். உலகில நேரம் வந்து மிக குறைவு ஆக்களுக்கு, ஆகையால இந்த விடயங்களை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து நீங்களும் செயற்பட்டால் உண்மையில பிள்ளைகளுக்கும் சொல்லி வைங்கள். சில விடயங்கள் உண்மை வந்து ஏஐயால் உருவாக்கப்படுற சில விடயங்கள் வந்தெல்லாம் பெறும் மிக கவர்ச்சியா இருக்கும். அவற்றை எல்லாம் நீங்க அறிந்து கொண்டால் அவற்றை அழித்து விடலாம்.
0: கண்டிப்பா ஏஐ எத்தனையோ நன்மைகளை செய்யும், அதே நேரம் இந்த மாதிரியான மாறாட்டங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றது.
18: இவற்றை வந்து மிகவும் குறைத்து மிகவும் நீங்கள் அவருடைய நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு செலவழிக்காமல் ஒரு ஆரோக்கியமான விடயங்களை மட்டும் பகிர்ந்து கொண்டு மற்றது இந்த உங்களோட பிள்ளைகளோடய வந்து நீங்கள் எவ்வளவு நேரம் உங்களோட இருந்து கதைக்க முடியுமோ, சாதாரணமா இருந்து கதைக்க முடியுமோ அப்படியான விடயங்களை ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். மற்றது இந்த இதுல நீங்கள் இந்த தொழில்நுட்பத்தில் ஈடுபடுற நேரங்கள் உங்களை போன்ல பாவிக்கும் நேரத்தை வந்து மட்டுப்படுத்துங்க, மிக குறைந்த அளவுக்கு மட்டுப்படுத்துங்க.
0: மிக்க நன்றி, மிக நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து விரைவாக சந்திப்போம்.
19: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
20: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
19: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
20: 905-270-8800 905-270-8800
19: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
21: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வேக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
22: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: ஒரே ரங்கிலே அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
23: வணக்கம் பிரசோத்தமன் கேக்குறேன்.
0: இனிய வணக்கம் பிரசோத்தமன், வரவேற்கிறேன், சொல்லுங்க.
23: நன்றி. நான் வந்து சொல்றேன், அந்த தொழில்நுட்பம் முக்கியமான சிறுவர்கள் எல்லாருக்கும் முக்கியம். அந்த பழைய காலத்துல வந்து சூரியன் மறைஞ்ச உடனே எல்லாத்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அந்த காலத்துல அப்பப்பா பாட்டி அவை என்று சொல்லி எல்லாரும் அந்த இப்ப சூரியன் மறைஞ்ச உடனே அவள் வீட்டுக்கு எல்லாம் போய் தூங்க வளர்க்கிடுவினம். அப்ப இப்ப மின்சாரங்கள் எல்லாம் வந்து இப்ப வேலைகள் எல்லாம் கூட என்று சொன்னால் இப்ப வேலை இப்ப பெண்கள் எல்லாம் இரவெல்ல வேலை செய்கிறார்கள். அப்ப அந்த காலத்துல அப்படி செய்யல. அப்ப அந்த காலத்துல தேவையில்லை. நாங்க மாட்டு வண்டிகள், சுவிச்சக்கர வண்டிகள் அப்படியான காலம். இப்ப விமானங்கள் அது கொண்டு இப்ப இவ்வளவு வளர்ந்து கொண்டு இருக்கு. நாங்கள் இல்ல ஒன்றும் வளரக்கூடாது நிக்கிறமா இல்ல. நாங்க வளர்ந்து கொண்டு போனா தொழில்நுட்பங்கள் வரவடியாத்த நாங்கள் உங்களோட தொலைபேசி கலைக்க முடியாது.
0: நிச்சயமாக உலகம் எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது, செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகம் தரம் மிக்கதாக இருக்கும். நாம அன்றைய பழைய பஞ்சாங்கத்தை நாங்கள் தொடர்ந்து பாடிட்டு இருந்தா குழந்தைகளுக்கு என்ன பலன்? அதால உலகம் எப்படி முன்னேறும்? அது இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. கண்டிப்பாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? எதுவும் எதையும் தாக்கி அழித்து விடக்கூடாது. அதைத்தான் நாங்க பேசுகின்றோம்.
23: மூழ்கினாலும் தொலைபேசிகளுக்கு மூழ்கினாலும் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இப்ப பழைய காலத்து இப்ப இருக்கிற குழந்தைகள் இந்த வயதுல பழைய காலத்துல எத்தனை பேர் வேலை செய்திருக்காங்க? கண்டிப்பா வேலை செய்திருக்க
0: மாட்டேன். நீங்க சொல்வது சரிதான், முன்னேறுகின்றார்கள். அதே நேரம் ஒரு 11 வயசு டீனேஜர்ஸ் எடுங்களேன், அவர்கள் சில பிள்ளைகள் சில வீடுகளிலே அவர்களுக்கு வீட்டு வேலை பாடசாலையில் கொடுத்தால் கூட அவர்கள் இந்த சமூக வலைதளங்களுக்குள்ளே மூழ்கி கிடப்பதனால தங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்கு கூட செய்யறதுக்கு மறந்து போறார்கள். அதனால அவர்களுக்கு புள்ளி இழக்கப்படுகின்றது பாடசாலைகளிலே. தரமான பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டும் என்றால் அவர்கள் தங்களுடைய இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எதுவுமே சிறப்பாக செய்ய வேண்டும். அதை அவர்கள் மிஸ் பண்ணி விடுகின்றார்கள் சில வேளை. காரணம் இந்த தொழில்நுட்பமாக இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யலாம்?
23: இல்ல அது அதுக்கு பெருசாண்டு இல்ல, குறைவாதான் இருக்கு. ஆரம்ப காலத்துல தொழில்நுட்பம் இல்லாமே எத்தனை பேர் பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து தனியார்கள் அந்த கல்லு குடிச்சிருக்கிறார்கள். சும்மா அப்படியே எல்லாம் திரிஞ்சு எவ்வளவோ முந்தி தொழில்நுட்பங்கள் இல்லாத இல்லாத நேரங்கள்ல எவ்வளவு பேர் முன்னேறி இருக்கணும் தொழில்நுட்பத்தை மூழ்காம. ஆனால் விளையாடி இப்ப அப்பா அம்மான்ற உழைப்பிலேயே வாழ்ந்து சில பேர் கஷ்டப்பட்டு படிப்பு இழந்தவர் இருக்கணும். சில பேர் வந்து அப்பா அம்மா வடிவா பார்த்தே படிக்காம காலத்தை போக்காட்டிருக்கணும். ஆனா இப்ப தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் ஆனா சரி படிப்புலதான் கைவிட்டாலும் ஏதோ ஒரு துறையில இப்ப சாதிச்சுதான். இன்றைக்கு முந்தி பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து திருமணம் செய்ய பிறகுதான் ஆம்பளையில வேலைக்கு போன ஆம்பளையிலும் இருக்கிறார்கள் ஆண்கள் கூட. ஆனா இப்ப அப்படி இல்லை, இப்ப படிச்சுக்கொண்டே வேலை செய்யறார்கள். சரி படிப்புலதான் அவர்கள் கைவிட்டாலும் ஏதோ ஒரு துறையிலே அவர்கள் ஏதோ ஒரு துறையில சாதித்துக் கொண்டா இருக்கிறார்கள். சரி ஏதோ ஒரு வியாபாரத்தை தொடங்குறார்களோ இல்லாட்டி ஏதோ ஒன்றுல சாதித்துக் கொண்டா இருக்கிறார்கள். இப்ப தொழில்நுட்பத்தால நாங்கள் அதுமே சர்வதமா சொல்ல முடியாது. பல்கலைக்கழகம் போனா மட்டும்தான் சாதனை அந்த இல்லை, அதையும் தாண்டியும் சாதனை இருக்கு. தொலைபேசி பயன்படுத்த ஆக அதுக்குள்ள மூழ்க கூடாது. மூழ்கால அந்த கண்ணுகளுக்கு கூடாத வழியா தொழில்நுட்பத்தால இப்ப குழந்தைகள் பாவிக்கிறதால எவ்வளவு வளர்த்துக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தால் நாங்க வளர்ந்து கொண்டு போனோம்.
0: மட்டுமல்ல சைபர் கிரைம் வந்து எத்தனையோ விவரீதங்களை கொண்டு வருகின்றது. இணைய தாக்குதல் மூலமாக பார்க்கிறீர்களா? பாலியல் துஷ்பிரயோகங்கள் கூட எத்தனையோ நடைபெறும். வருகின்றன, எத்தனையோ தற்கொலைகள் அதனால நடைபெறுகின்றன. அதனால் தான் சொன்னேன் இதற்கும் ஒரு அளவு உண்டு என்று சொல்லி.
23: இருக்கும் ஒரு அளவு உண்டு, ஒன்றும் செய்யல. இப்பத்தை உலக ஏற்றத்துக்கு உலக ஓட்டத்துக்கு இருப்ப நாங்க மாறித்தான் ஆக வேண்டும், ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் என்ன செய்யறது, இருக்கிற சொல்ல முடியல. உலக ஏற்றத்துக்கே நாங்க மாறித்தான் ஆக வேணும். அதுக்காண்டி ஆகவும் முழுகவும் விடக்கூடாது குழந்தையில. ஆனா தொழில்நுட்பத்தை குழந்தையில கற்க விடாமையும் தடுக்கவும் கூடாது. இந்த தடுத்தால் இப்ப இந்த குழந்தையோட வளர்ச்சி கொண்டிருப்போம். என்னன்னா இப்ப நாங்களே எவ்வளவு தொழில்நுட்பம் கற்றிருந்தால் உலகத்துக்கு சாதித்திருக்கலாம்.
0: இப்பொழுது இவர்கள் இரு சாராருக்கும் இடையிலே விரிசல் இடைவெளி வாரதுக்கு காரணமும் அம்மா அப்பாவுக்கு தொழில்நுட்பம் சரியா தெரியாது. அதனால குழந்தைகளோடு அது குறித்து பேசுவதற்கோ குழந்தைகளுக்கு வழிகாட்டுவதற்கோ முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால குழந்தை என்ன நினைக்க, இவை இன்னும் பழைய பஞ்சாங்கமே பாடிட்டு இருக்கேன். ஆகவே இவைய விட வேறு இடத்துல நாங்கள் இவற்றையெல்லாம் பெற்றுக் கொள்ளலாம். அதை விடவும் இப்பொழுது பாருங்க, சமூக வலைதளங்கள் ஊடாக அவர்கள் ஒரு போஸ்ட் ஒரு பதிவினை பதிவிடுகிறார்கள். பெற்றோர்களிடம் காணாது அந்த அன்பை ஒரு போலியான கமெண்ட்ஸ் லைக்ஸ் அந்த மாதிரி விடயங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது அவர்களுடைய மனசு. எல்லாரையும் நான் சொல்லவில்லை, புரிகிறது தானே. அந்த அன்பை இங்க பெற முடியும் என்ற இதுதான் நிஜமான உலகம், உன் குடும்பம் தான் என்பதனை அவர்கள் உணர வேண்டும்.
23: இப்ப எங்கட வீட்ட கூட முந்தி நாங்க கூடி இருந்து எல்லாம் கதைச்சோண்டாந்தான் சாப்பிட்டது அங்க அம்மா அக்கா தங்கச்சி எல்லாரும். இப்ப அவர்கள் கூட தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தான் சாப்பிட்டது. ஆனா அதுக்காண்டி அன்பு இல்லையாண்டு இல்லை. இப்ப நான் தொலைபேசி கதை கேட்க கூட ஸ்பீக்கரை விட்டுட்டு கதைச்சுக்கு வந்து சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. அன்பு இருக்கிறது, ஆனா இது நிலைமைக்கேற்ப மாறித்தான் ஆக வேண்டும். இந்த அன்பு இருக்கிறது, ஆனா காலத்துக்கு ஏற்ப அன்பு மாறித்தால அந்த தொழில்நுட்பம். இப்ப நானே கவலைப்படுறேன், இவ்வளவு அவசியத்தை கற்காம விட்டதால எல்லாரும் கற்க வேணும் தொழில்நுட்பம். நன்றி,
0: மிக்க நன்றி புருஷோத்தமன். இப்பொழுது நாங்கள் அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாம், நீங்கள் நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக ஆரம்பத்திலிருந்தே காத்திருக்கிறீங்கன்னு நினைக்கின்றேன். அப்படி என்றால் கண்டிப்பாக இந்த நேரத்திலிருந்து விடுபட்டுக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியிலே பேச விரும்பினா அழைப்பிலையும் காத்திருங்க. விளம்பரங்களை தொடர்ந்து சந்திப்போம்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது.
5: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
24: Everything okay? No problem and dinam.
25: Bar kalamu closing da tadikira nadik.
26: The customer you're trying to reach is not available.
27: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
24: Last minute left. Closing day, the brothers, Chellathukku thanks.
25: Chellamillada, Selvam.
24: Chari, chari.
22: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: நேரம் இப்பொழுது 11:52. ஒரே அரங்கின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இணைந்து சிறப்பித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்த உங்கள் அனைவருக்குமே மிகுந்த நன்றி. நிகழ்ச்சிக்கான ஒரு தலைப்பு, அதுக்கு பேசுகின்றது ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக்குற அது இல்லை. கண்டிப்பாக இது பலரையும் தாக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு, பல குடும்பங்களில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கின்றது. அதுக்கான தீர்வுகளையும் நீங்கள் முன்வைத்திருந்தீங்க. ஆமாம், மிக சிறப்பு, மிக மிக நன்றி. பெற்றோர் குழந்தைகளுக்கு இடையிலே இடைவெளி வந்துவிட்டால் கண்டிப்பாக அதைவிட ஒரு துயரகரமான விடயம் வேறு எதுவுமே இல்லை. அந்த ஏக்கம் நிச்சயமாக. ஆகவே நாங்கள்லாம் எப்படி அம்மா அப்பாவோட வாழ்ந்தோமோ அந்த மாதிரி தான் நாங்கள் குழந்தைகளையும் எதிர்பார்ப்போம் இல்லையா? ஆகவே குழந்தைகளுக்கு நிச்சயமாக சொல்ல வேண்டும், அவர்கள் இன்றைக்கு தொழில்நுட்பம் வேணும்னா இல்லை என்று இல்லை, அது இல்லாமல் நாம் இன்றைக்கு எதுவுமே செய்ய முடியாது. அவர்களுடைய கல்வி ஒரு ஆய்வுகள் நாளைக்கு பெரிய பெரிய நிறுவனங்களை ஆளப்போவதும் ரோபோக்கள் தான். தொழில்நுட்பம் இன்றைக்கு எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டிருக்குது. ஏஐயினுடைய வருகை எத்தனையோ ஆப்ஸ் ஊடாக எத்தனையோ விடயங்கள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இன்னும் எத்தனையோ நடக்க இருக்கு. இனி ரோபோக்கள் தான் ஸ்டேஜில் கூட ஸ்பீச் கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நடக்கத்தான் போது, உலகம் இன்னும் சிறப்புகளை காணத்தான் போது. இருந்தாலும் மரபளமாக எதிர்வினைகளும் எதிர் தாக்கங்களும் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றன. அது இந்த குடும்பத்தை குலைக்க கூடாது இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி பேசியிருந்தோம். பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, கண்டிப்பாக டிஜிட்டல் உலகுக்கு அப்பால உனக்காக ஒரு உயிருள்ள உலகம் உன்னை நேசிக்கிறதுக்கு காத்திருக்கின்றது என்பதனை அவர்களுக்கு உணர வைக்க வேண்டும். அதை உணராமல் செயல்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். அது அவர்களுடைய நட்பு வட்டமா ஏதோ ஒன்று அவர்களை மாற்றி கொண்டிருக்கிறது. இந்த டிஜிட்டல் உலகத்துக்குள்ளே அவர்கள் மூழ்கி கிடக்கின்றார்கள், நண்பர்களோடு உரையாடுகின்றார்கள், அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களையும் செய்கின்றார்கள். இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. அது எல்லாமே வேண்டும். அப்பொழுதுதான் எத்தனை உயர்வுகளை அவர்கள் சந்திக்க முடியும். அடிமைகளாக ஆதிகால மனிதன் கற்கால மனிதன் வாழ்ந்தது மாதிரி இவங்க வாழவே முடியாது கண்டிப்பாக. ஆகவே அதை யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. அதை குழந்தைகளுக்கு உணர வைக்க வேண்டும் என்பதனையும் சொல்லிக்கொண்டு, ஆனால் இன்றைக்கு பெற்றோர்களுடைய வேலை சுமையை பொறுத்தவரையிலே சில அம்மா அப்பாக்கள் பிள்ளைகளோடு பேசுறதுக்கு கூட நேரம் இல்லை. அவர்களை குழந்தை பராமரிப்பு இல்லத்தில் விட்டுவிட்டு தூக்கிட்டு வந்து ஒரு வாய் சாப்பாட்டை தீர்த்துட்டு அடுத்த நாள் விடிய கொண்டு போய் அங்கே விட்டுட்டு பிறகு இரவு நேரத்தில் மறுபடியும் தூக்கிட்டு வந்து அப்படியான ஒரு வாழ்க்கை ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்காகத்தான் நீங்கள் வந்துட்டமே இனி ஒன்றும் செய்ய முடியாது, கொண்டு சமாளிக்க வேண்டியதான். இருந்தாலும் கூட அதுக்குள்ளேயும் நாங்கள் நேரத்தை ஒதுக்கி குழந்தைக்காக அன்பை காட்ட வேண்டும். ஆக குட்டி குழந்தைக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் தான், பெரிய பிள்ளைகளுக்கும் தான். ஆக சாப்பிட்டியா, பாடம் செய்து முடித்து விட்டியா என்று மட்டும் அந்த ரெண்டு கேள்விகளோட மட்டும் நின்று விடாமல் கண்டிப்பாக மனம் விட்டு பேசுங்க. மனம் விட்டு பழகுவதை குறைத்து விடக்கூடாது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே தொழில்நுட்பமோ வேலைப்பளவோ ரெண்டையும் கேட்டிருந்தேன். எதுவாக இருந்தாலும் அன்பு இருந்தால் இதையெல்லாம் நாங்கள் கடந்து விடலாம் என்று தான் சொல்ல தோன்றுகிறது. நிச்சயமாக இந்த ரெண்டு விடயத்தையும் ஆகவே பார்த்து நடந்து கொள்வோம். கண்டிப்பாக குழந்தைகள் தான் நம்முடைய உலகம் என்பதையும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றி. உங்களுக்கு பிடித்த பாடலோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.
27: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
7: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
27: 416-732-2222. 837-7795. Call Naveen, Allstate Insurance.
8: Veggies fresher, price better, delivery faster. Answer enna therima? Maple Grocery dhaan. Ungal kudumbathukku suthamana mattum tharamana kaigari maliga porukal thevaipadugiradha? Maple Grocery.
27: 9699 Jane Street, Maple.
8: 905-417-6069.
27: Online il shopping seiyalam. Toronto vil 30 nimidathirkul free home delivery. MapleGroceries.ca 905-417-6069.
0: சிறியதொரு பாடலை தொடர்ந்து உங்களை சந்திக்கப் போகின்றோம்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
2: வணக்கம். நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
3: 416-700-2222
4: மிசிசாகா பிராம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்டனில் பிராம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிராம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
5: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM
6: உங்களுக்காக நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீங்க. ஒரு மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழலாம். தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன், 416-593-0055. இப்பொழுது எங்களோட முதலாவது நேயர் இணைகின்றார். வணக்கம்.
7: வணக்கம் அலோசியஸ்.
6: இனி வணக்கம் அலோசியஸ், சொல்லுங்க என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
7: அழகிய தமிழ் மகன் படத்தில இருந்து விஜய் அவரை அழகிய தமிழ் மகன், அவரை அழகிய தமிழ் மகனாக ஆக்குறதுக்கு பல பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
6: வேண்டவே வேண்டாம் அப்படி ஒரு
7: அரசியல் தானே. இப்ப அவருக்கு என்னென்ன பிரச்சனை, விசில் இதை கொடுத்தது வழியாத்தான் அவருக்கு இவ்வளவு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அமோக வெற்றியை காண வேண்டி வந்தது. இந்த பாடல வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், குஷ்பு கூட விசில் அடிக்கல அந்த பாடல்கள். மதுரைக்கு பூவாதாரி மல்லிகை பூ வாசம் அடிக்கும்.
6: அப்படியா, பாடலை கேட்போம். மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
7: நன்றியா,
6: வணக்கம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: இது வசந்த காலம், மை மெக்கானிக் Auto and Tire. Oil change, brakes, suspension mudal full vehicle safety inspection varai. Authorized Michelin Tire Dealer. Top brands ukku best price. Meelum kurippitta kaalathirkku $200 varai tire rebate. Ungal insurance udan neradiyaga pesi body and collision repairs. Markham Midland and Steels 905-946-1000. Scarborough Midland and Ellesmere 416-757-1000. mymechanicauto.ca.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
5: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
6: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: நேரம் இப்பொழுது 12:13. அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறேன் பவன். சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
7: எனக்கு
0: பாடல் வரப்போன்றது. நன்றி உங்களுக்கு.
7: நன்றி.

0: எந்திரன் திரைப்படத்திலிருந்து ஒலித்தோயும் இந்த பாடலை எஸ்பிபி மற்றும் ஏஆர் ரஹ்மான் குழுவினர் பாடியிருந்தார்கள். தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, இது சிவானந்தன்.
0: இனிய வணக்கம் சிவானந்தன் அண்ணா, சொல்லுங்க என்ன பாடல் வேண்டும்?
1: விருப்பமான பாடல் ஐயையோ ஐயையோ உன் கண்கள் ஐயையோ என்ற பாடல். பாடியவர் வந்து உதித் நாராயணம் மற்றும் சாலினி சிங் என்ற பெண்ணும். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள்.
0: மிக்க நன்றி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: சந்திப்போம்,
0: நன்றி, வணக்கம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12:27. அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம். கண்ணம் பேசுறீங்க?
1: நலமாக இருக்கிறேன் கண்ணன். அப்படி இருக்கிறீங்க? நல்லது. சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
2: பாடல்
1: மிக்க நன்றி கண்ணன். வருகை.
2: நன்றி.
1: வணக்கம்.
2: நன்றி. வணக்கம்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சி. பிடித்த பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார்
3: பேசுகிறேன்? நான் கரண்.
2: இனிய வணக்கம் கரண், சொல்லுங்க.
3: அதாவது இந்த மே இனப்படுகொலை நாள் வந்து 18ஆம் தேதி பிரம்டன்ல காலையிலையும் மாலை ஸ்காப்ரோ அல்பர்ட் சதுக்கத்திலையும் ஸ்காப்ரோ சவுண்ட்ரஸுக்கு இடையில நடைபெற இருக்கின்றது. மாலை 6 மணி அளவில் அதை குறிக்கொண்டு அது சம்பந்தமான ஒரு பாடலை விரும்பி கேட்கின்ற இந்த வாரத்திலே
2: விடைகொடு எங்கள் நாடு என்ற பாடல். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி உங்க வருகைக்கு.

0: உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. ஒலித்த அந்த பாடல் கன்னத்தில் முத்தமிட்ட திரைப்படத்திலிருந்து வைரமுத்து அவர்களுடைய வரிகளிலே எம் எஸ் விஸ்வநாதன் பாலராம் குழுவினர் பாடிய பாடல் அது. இப்பொழுது எங்களோடு அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்
0: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க ரகு?
1: நலம், நன்றி.
0: நல்லது. உங்க வருகைக்கு மிக்க மிக்க நன்றி.
1: நன்றி. அன்னையர் தினத்தில் உங்களுக்கு வாழ்த்து கூற மறந்துவிட்டேன். அன்று அதான் அன்னையர் தின வாழ்த்துக்கள். வழக்கமாக கேட்கும் பாடல் இல்லாமல் ஒரு இனிப்பான ஒரு தேன் பாடலை கேட்போம். காய் காய் பாடல் கேட்பது போல சகானாராகத்தில் ஒரு தேன் பாடலை கேட்போம். அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை, காரணம் நிறைய
0: வார்த்தைகள் இருக்கிறார்கள். பல நேயர்கள் சொல்லுங்க.
1: ஆமாம், நன்றி. வணக்கம்.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. பார்த்தேன் சிரித்தேன் அந்த பாடல் கேட்டிருந்தீங்க.
1: ஆமாம்,
0: வணக்கம்.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
1: நேரம் இப்பொழுது 12:44. பொறுமையோடு பல நேயர்கள் காத்திருக்கிறீங்க. ஆமாம், ஒரு சில நேயர்களை மட்டும்தான் நாங்கள் தொடர்ந்து இணைத்துக் கொள்ளலாம். அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் ரவீந்திரன்.
1: இனிய வணக்கம் ரவீந்திரன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறேன், நீங்களும் எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நலமாக இருக்கிறேன். இன்றைக்கு முதல் தடவையாக பல நேயர்களோடு பேசி இருக்கிறேன், மற்ற மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
2: இந்த தூதுவளையிலே
1: சம்பல் செய்வீங்களா? சரி சரி, மிக்க நன்றி. ஆமாம், அடுத்த நேரம் நாங்கள் இப்பொழுது சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ஜெயி, நான் காந்தி இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன் காந்தி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நலமா இருக்கிறேன். எனக்கு வந்து
1: காத்திருந்து காலங்கள் போகுதடி. என்ன மாதிரி எல்லாரும் காத்திருந்து காத்திருந்து இன்னில பருப்புணர்வு வந்துடும் மாதிரி இருக்கு எனக்கு.
3: இல்ல இல்ல, நீங்க எல்லா
1: பாடலுக்கும்
3: வந்து இடைவெளி இல்லாம நேயர்கள் அப்படி எடுக்கிறீங்க.
1: சரி சரி, மிக்க நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
3: காத சுகமான படத்தில் இருந்தாடி சுகமான சுகமான சுடிதாரே.
1: ஆஹா, சரி, அந்த பாடலும் வரப்போன்றது. மிக்க நன்றி காந்தி உங்களுக்கு.
3: நன்றி,
1: வணக்கம். ஆம் நேயர்களே, எஞ்சி இருக்கின்ற நேயர்கள் எப்பொழுது நீங்க விடுபட்டு கொள்ளலாம். உங்களோடு தொடர்ந்து செந்தில்நாதன் அவர்கள் இணைந்து கொள்வார். உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்க அவரிடமும் கேட்டு மகிழலாம். உங்களுடைய பொறுமைக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி.

0: லுக்கிங் ஃபார் அ கேரியர் ஆன் த ரோடு? லீஃப் ட்ரக் டிரைவிங் ஸ்கூல் ஸ்கார்போரோவில் 5200 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 208 AZ, DZ மற்றும் ஏர் பிரேக் பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. லீஃப் ட்ரக் டிரைவிங் ஸ்கூல்.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்கமன் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-3662 6262 LIGO.

கார்த்திக் பாடுகின்ற பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 12:54 நல்லது நேர்களை ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நானும் விடைபெறும் நேரம். அத்தனை நிகழ்ச்சிகளிலும் இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். உங்களோடு தொடர்ந்து எஸ் டி செந்தில்நாதன் அவர்கள் இணைந்து சிறப்பிப்பார். மீண்டும் சந்திப்போம்.

0: நேரம் ஒரு மணி.
1: CMR
0: CMR தமிழகம் செய்தி சுருக்கம். இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மதிய நிலைய ஆளுகை இலங்கை பௌத்த சாஸ்திர அமைச்சு கைகளில் எடுத்துக் கொண்டுள்ளது. நிறச்சோலை மின் உற்பத்தி நிலைய திட்டத்தில் பாரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக பண்டாரக குமாரதுங்க ராஜபக்சாக்கள் மீது பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளாா்.

தமிழ்நாடு நிதித்துறை செயலாளராக இருந்த உதயசந்திரன் தொழில் முதலீட்டுக் கழக மேலாண் இயக்குநர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை கோடை காலத்தில் புதியொரு சாதனையை முறியடிக்கக்கூடும் என எரிசக்தி நிபுணர் ஒருவர் எச்சரிக்கின்றார். கடந்த வாரம் ஈரானிய ஆளில்லாத விமானங்கள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஓமான் கடற்கரை பகுதியில் தனது எண்ணெய் கப்பல் ஒன்றிலிருந்து எரிபொருள் கசிந்துள்ளதாக அரசுக்கு சொந்தமான அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்தின் துணை நிறுவனம் புதன்கிழமை அதை உறுதிப்படுத்தியுள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நன்றி ஜோதி ஜெயக்குமார். நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்லாவில். இன்று மே மாதம் 13 2026 புதன்கிழமை. புதிய நாளொன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மறந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று மே 13 பிறந்த நாள். திருமண நாள் கொண்டாட அனைத்துள்ள எங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் இழுபாக செல்வதாக இருக்கிறது. முகில் குட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 26 முதல் 38 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது இழுபாக செல்வதாக இருக்கும். ஆனால் சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 13 செல்வதாக இருக்கும். காலை பொழுதிலே மழைக்குரிய வாய்ப்புகள் 40%, காற்று அந்த வழியிலே 20 கிலோமீட்டர் தொடக்கம், 40 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 8 செல்வதாக குறைவடையும். இரவு பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. நாளை வெள்ளிக்கிழமை 19 செல்சியஸாக இருக்கும். சூரியோடு நிறைந்திருக்கும். இரவு பொழுது 10 செல்சியஸாக இருக்கும். தொடர்ந்து வரும் நாட்கள் வருகின்ற திங்கட்கிழமை வரை சூரியோடு பிரகாசமான நாளாக இருக்கப் போகிறது. சனிக்கிழமை 23 செல்சியஸ், ஞாயிற்றுக்கிழமை 23 செல்சியஸ், திங்கட்கிழமை 28 செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதார நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர்கள் ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து திரைப்பது நிகழ்ச்சியினை கேட்கலாம். ஒரு திரைப்படத்தை கண்டுபிடிக்க வேண்டும், உங்களுக்கான தரவுகள் தரப்படும். அதனைத் தொடர்ந்து 2 படம் ஒன்று பாடல்கள் பல நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு எம்மோடு இணைந்து கொள்கின்றார் செல்வி. நேயர் செல்வி இணைந்து கொள்கின்றார். 3 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சி. இன்றைய நெஞ்சில் நிறைந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய திரைப்படங்கள் அண்ணனூரு, அன்னியூர் ஆலயம், எங்கூர் ராஜா, உத்தமன், பல்லாண்டு வாழ்க, நாளை நமதி. அன்னியூர் ஆலயம், எங்கூர் ராஜா, உத்தமன், பல்லாண்டு வாழ்க, நாளை நமதி. இந்த திரைப்படங்களிலிருந்து 5 நேர்கள் ஒவ்வொரு பாடல்களை தெரிவு செய்யலாம். ஆனால் அழைப்பது 2:30 பின்பு. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அது 3 நெஞ்சில் இறந்தவை. 4 உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 5 அதிகாலை செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து இரியோசை நிகழ்ச்சியினையும் விடியல் நிகழ்ச்சியினையும் கேட்கலாம். 6 வரை வாய்கரை வசந்த ஒலி பிறப்பாகும். 6 9 வரை புத்தம் புது காலை நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். திரைப்பட நிகழ்ச்சியிலே திரைப்படத்தை கண்டுபிடிக்கப்பவர்கள் உங்களுக்கான தரவுகள் தரப்படும். அந்த தரவுகளை வைத்துக் கொண்டு உங்களால் திரைப்படத்தை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அந்த திரைப்படத்தில் நடிகர் அல்லது திரைப்படத்தில் இயக்குனர் அல்லது திரைப்படம் வெளியான ஆண்டு அல்லது இசையப்பாளர், இந்த 4 ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு நீங்கள் விடையை கூறலாம். இந்த 4 விடைகளும் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் விடை சொல்லும் பொழுது ஒரு விடையை சொல்லிவிட்டு நீங்கள் அது என்ன திரைப்படம் என்று தெரிவிக்கலாம். மற்ற நிரலுக்கு மற்ற பதில்கள் உதவியாக இருக்கும் அல்லது கேள்விகள் உதவியாக இருக்கும். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4165930055 திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள், திரைப்படம் வெளியான ஆண்டு, செயற்பாளர், இயக்குனர், இந்த 4 கேள்விகளை தவிர ஏனைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட மாட்டாது என்றால் உங்களுக்கு தெரியாது. சரி, நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 4165930055. முதலாவது திரைப்படம் 3 கொண்டிருக்கிறது. இது விகடகவிக்கு பெயர் போன ஒருவரின் பெயர் இங்கே பாதியாக இருக்கிறது. 3 திரைப்படம் விகடகவிக்கு பெயர் போன ஒருவருடைய பெயர் பாதியாக இருக்கிறது. சார், அதுதான் திரைப்படம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். 4165930055. மொழி திரைப்படத்துக்காக பாலராம் பாடுகின்ற பாடல். பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். 3 திரைப்படம் ஒரு சொல்லாக வருகிறது. இது விகடகவிக்கு பெயர் போன ஒருவரின் பெயரில் பாதி.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. ஏஷியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $210, நைட்டி $310, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏஷியன்ஸ் மெகா சேல்.
1: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா,
4: அதற்குள்ள என்ன அவசரம் சார்? நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-599-3005 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். வடக்கு அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சரி, அவர் பேசவில்லை. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், வெண்பா.
4: வெண்பா சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
5: யார் நடிகர்?
4: இதிலே கமல்ஹாசன் நடித்திருக்கின்றார். தெனாலி என்று சொல்லுகிறீர்கள். பார்ப்போம், சரியான விடையா என்று பார்ப்போம். நன்றி, அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், நார்ச்சியா இருக்கிறேன்.
4: ரகு சொல்லுங்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நன்றி ரகு, சொல்லுங்கள்.
6: அதாவது ராமன் இரண்டாம் பகுதி, குறிப்பிடாத இரண்டாம் பகுதி, வேடகம் இரண்டாம் பகுதி, ராமன்
4: என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். சரி, ஒழித்து மறைத்து சொல்லியிருக்கின்றார் ரகு. அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
7: வணக்கம், இது ராஜவர்மன்.
4: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
7: இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார்.
4: இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார். ஆமாம்
8: தென்னாலிதான் சொல்லுங்கள்.
4: மயூரன் சொல்லுங்கள். சிவாஜி படமாக இருக்கும் என்று சொல்லி, அதாவது விகடத்துக்கு, அதாவது விகடம், விகடகவியாக இருக்கிற ஒருவருடைய பெயரை சொல்லியிருக்கிறோம், சிவாஜி என்று சொல்லுகிறீர்கள். பார்ப்போம், அது பொருத்தமாக இருக்குமா என்று. நன்றி, அடுத்த நேர் சந்திப்போம். காந்தி சொல்லுங்கள்.
9: தெனாலிதானா?
4: சரி, பார்ப்போம், அது சரியானபடி என்று நம்புகிறீர்களா காந்தி? சரி, ஆமாம், நேர்களுக்கு குறிப்பிட்டது வந்து தெனாலி என்பது மிக சரியான படத்தில் கே.எஸ். ரவிக்குமார் இயக்கிய திரைப்படம். இதிலே கமல்ஹாசன், ஜோதிகா, தேவஜானி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஏ.ஆர். ரகுமான் சேமித்து 2000 ஆண்டளவிலே வெளிவந்த திரைப்படம் தெனாலி. தெனாலி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்கப் போகிறது. பாடலுக்கு முதல் அடுத்த திரைப்படம், அந்த திரைப்படமும் மூன்று எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. அந்த திரைப்படங்களும் மூன்று எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. அந்த திரைப்படமும் ஒரு பெயரை குறிக்கின்ற திரைப்படமாக இருக்கிறது. ஆனால் அந்த பெயர் ஒரு ஆணுக்குரிய பெயராகவும் இருக்கலாம், அல்லது பெண்ணுக்குரிய பெயராகவும் இருக்கலாம். இரண்டு பேருக்கும் அந்த பெயர் பொதுவான பெயராகத்தான் அந்த பெயர் இருக்கிறது. எனவே அது என்ன பெயராக இருக்கும் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055 என்பது தொலைபேசி இலக்கம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள அழைக்கலாம். 416-593-0055 மூன்று எழுத்து திரைப்படம். மூன்று எழுத்து திரைப்படம் ஒரு பெயரை குறிக்கின்றது, அதாவது ஒரு பெயர் தான் அது. ஆணுக்குரிய பெயராகவும் இருக்கலாம், பெண்ணுக்குரிய பெயராகவும் இருக்கலாம், ஒரு பொதுவான பெயர். எனவே அந்த பெயருக்குரிய திரைப்படம் என்ன திரைப்படம்? சரி, நீங்கள் இந்த தகவலை வைத்துக்கொண்டு உங்களால் திரைப்படத்தை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் திரைப்படத்தில் நடிகர்களை வைத்து கண்டுபிடிக்கலாம். எனவே நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு கேள்விகளை கேட்கலாம். 416-593-0055 ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து பாடல் ஒலிக்கும். பாடல் தொடர்ந்து நிகழ்ச்சியை சந்திப்போம்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
10: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656 Can Smile Dental.
11: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
4: நேரம் ஒருபடி 19 நிமிடம். சீமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மூன்று எழுத்து திரைப்படம். அந்த மூன்று எழுத்து திரைப்படம் ஒரு ஆண் அல்லது பெண்ணுக்கு பொருத்தமான பெயராக இருக்கும். அந்த பெயரோடு வேறு ஏதாவது சேர்ந்தால் அணையாத அல்லது வளரும் என்ற பொருள் படுகிறது. அணையாத அல்லது வளரும் என்ற பொருள் படக்கூடியதாக அந்த பெயர் இருக்குமா, அது ஒரு பெயராக வரும். அந்த பெயரோடு வேறு சொற்கள் சேரும் பொழுது அது அணையாத அல்லது வளரும் அல்லது மகிழ்ச்சியான இப்படியான பொருளை குறிக்கின்ற ஒரு திரைப்படமாகத்தான் இருக்க போகிறது. ஒரு திரைப்படமாக தான் அந்த சொல்லியிருக்க போகிறது. பாடலை தொடர்ந்து நீங்களை சந்திப்போம். சங்கர் மகாதேவன்.

0: நேரம் ஒருபடி 25 நிமிடம் சிபார் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். இந்த திரைப்படத்தின் பெயரோடு விளக்கு சேரும் பொழுது அது அணையாத என்ற பொருள் வரும். 4169 3005 5
1: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416

220-8888 குணா குணராஜா 647-624-4165 நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடல் ஒன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494, 905-302-9494.

0: நேரம் ஒரு மணி 26 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். மூன்று எழுத்து திரைப்படம் ஒரு சொல்லாக வருகிறது என்று கேட்டிருந்தோம். சரி, இப்பொழுது நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நினைக்கிறீர்கள்?
1: யார் நினைத்தது?
0: இல்ல, சூர்யா லைலா.
1: நடிச்சிருக்காங்க.
0: வெண்பா சொல்லுங்கள். ரெண்டு பேரும் சூர்யாவும் லைலாவும் நடித்தது நந்தா தான், மாற்றம் இல்லை. ஓ, நந்தா என்று ஆணுக்கும் வைக்கலாம், பெண்ணுக்கும் பேர் வைக்கலாம். சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: காந்தி.
0: காந்தி சொல்லுங்கள்.
2: அதே படம் தான், நந்தா.
0: நந்தா தான். ஏன் நீங்கள் நந்தா என்று சொல்லுகிறீர்கள் காந்தி? பிரியமான ஒருவருக்கு இந்த பெயர் என்று சொல்ல போறீர்கள் என்று நினைத்திருந்தேன். சரி, பார்ப்போம். நன்றி காந்தி. காந்தியை தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள். பாலா, பாலா இயக்கிய திரைப்படம். ஆமாம், மற்றும் பலர் நடித்திருக்கார்கள். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து 2001 வெளிவந்த திரைப்படம் நந்தா. விளம்பரங்கள் தொடர்ந்து நந்தா திரைப்படத்தின் பாடல் வரும்போது, பாடலுக்கு முன்பு அடுத்த திரைப்படத்துக்கான தரப்பு.
4: Everything okay, no problem and dinam
5: bar kalam closing da adikira nadi
6: customer you're trying to reach is not available. Pradhi
7: Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416 268 0155, 416 268 0155.
4: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
5: செல்லம் இல்லடா, செல்வம்.
4: சரி சரி,
8: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
9: ABS Mr. P. Singaraj, தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
10: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
9: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
11: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CCCMR தமிழ் FM.
0: நேரம் ஒரு மணி 30 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் இயல்பாக செல்வதாக இருக்கிறது. முகில்பட்டம் என்று காணப்படுகிறது. காற்றின் வேகம் சற்று குறைந்திருக்கிறது. மேற்கு திசை நோக்கி மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. பகல் பொழுது மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 13°C இருக்கும். 20°C வரையிலான வேகத்தில் காற்று வீசும். மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. இரவு பொழுதும் மழை தொடரும். 40% மழைக்குரிய வாய்ப்புகள் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கட்கிழமைகளில். சூரியோடி நிறைந்த நாட்களாக இருக்கப் போகின்றன. வெள்ளிக்கிழமை 19°C, சனிக்கிழமை 23°C, ஞாயிற்றுக்கிழமையும் 23°C, திங்கட்கிழமை 28°C, திங்கட்கிழமை விடுமுறை. விக்டோரியா டே விடுமுறை நாளன்று 28°C ஆக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சரி, உங்களுக்கான அடுத்த திரைப்படத்துக்கான தரவு, இந்த திரைப்படத்துக்கான எழுத்துக்கள் எட்டு எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. இரண்டு சொற்களாக பிரிக்கலாம், ஆனால் அந்த எட்டு எழுத்துக்களும் ஆங்கில சொல். இரண்டு ஆங்கில சொல் வருகிறது. முதலில் வருகின்ற ஆங்கில சொல் நான்கு எழுத்து, அடுத்து வருகின்ற ஆங்கில சொல் நான்கு எழுத்து. அதை தமிழிலே எழுதினால் அந்த ஆங்கில சொல் நான்கு எழுத்து நான்கு எழுத்து வருகிறது. ஆங்கிலத்திலே முதல் எழுத்தை எழுதினால் அது ஏழு எழுத்து வருகிறது. அடுத்து வருகின்ற எழுத்தை, அடுத்து வருகின்ற சொல்லை பார்த்தால் அது ஆறு எழுத்துக்கள் கொண்டிருக்கிறது அந்த ஆங்கில சொல். எனவே இங்கே திரைப்படம் இரண்டு எழுத்து, இரண்டு சொற்களை கொண்டிருக்கிறது. இரண்டு சொற்களுமே ஆங்கில சொற்கள். முதலில் வருகின்ற ஆங்கில சொல் ஏழு எழுத்து கொண்டது, அடுத்து வருகின்ற ஆங்கில சொல் ஆறு எழுத்து கொண்டது. அந்த ஆங்கில சொல்லை தமிழில் எழுதினால் முதலில் வருகின்ற ஆங்கில சொல்லின் தமிழ் மொத்தமாக நான்கு எழுத்துக்களை வரும். அதே போன்று இரண்டாவது சொல்லும் நான்கு எழுத்துக்களை வரும். முதல் சொல் அதாவது சுற்றுலா பயணிகளை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. அடுத்து வருகிறது குடும்பத்தை குறிக்கிறது, சுற்றுலா பயணிகளை குறிக்கிறது. அடுத்து வருகிறது ஒரு குடும்பத்தை சொல்லுகின்ற ஆங்கில சொல். 4169 3005 5. இளையராஜா பாடுகின்ற பாடல் இது, நந்தா திரைப்படத்தில் இருந்து.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
1: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3.
2: நேரம் 1:37 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2 மணிக்கு படம் ஒன்று பாடல்கள் பல நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைந்து கொள்கின்றார் நேயர் செல்வி. 3 மணிக்கு நெஞ்சில் இருந்தவை நிகழ்ச்சிக்காக நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படம் அன்னையோர் ஆலயம், எங்கூர் ராஜா, உத்தமன், பல்லாண்டு வாழ்க்கை, நாளை நமதி. இந்த 5 திரைப்படங்களிலிருந்து நீங்கள் பாடல்களை தெரிவு செய்யலாம். 416-593-0055, அது 2:30 பின்பு. இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
2: ராஜவர்மன் சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நினைக்கிறீர்கள்?
3: இயக்குனர் அபிஷன் ஜீவந்த்.
2: இயக்குனர் அபிஷன் ஜீவந்த், ஆமாம், அவர்
3: தான்.
2: அவர் தான் அந்த படம் தானா?
4: இலங்கையிலிருந்து
2: தமிழ்நாட்டுக்கு அகதியாக போகிற கதை. கனடாக்கு வந்த கதை ஒரு தரும் படமாக்க இல்லதான் பிரச்சனை. சரி, பார்ப்போம். நன்றி, நன்றி. அடுத்த நேர சந்திப்பு வணக்கம் மடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வெண்பா சொல்லுங்கள். டூரிஸ்ட் ஃபேமிலி தான். டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தீர்களா? பார்த்திருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கடந்து கொண்ட வைக்காமல் டூரிஸ்ட் ஃபேமிலி என்பது மிக சரியான பதில். இது அபிஷன் ஜெயித் இயக்கிய திரைப்படம். சசிகுமார், சிம்ரன் மற்றும் பலர் நடித்திருக்கின்றார்கள். 2025 வெளிவந்த திரைப்படம். ரோல்டன் இசையமைத்த திரைப்படம். சரி, அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கப் போகிறது. அதற்கு முதல் ஒரு திரைப்படம் இருக்கும்.
5: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: இருந்து பாடம். அடுத்த திரைப்படத்துக்கான தரவு, இந்த திரைப்படம் 6 எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. இந்த திரைப்படம் 6 எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஊரின் பெயரை குறிக்கிறது. இந்த ஊரிலே மிக பிரபலமான துறைமுகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு துறைமுகம் கொண்ட ஊராக இருக்கிறது அந்த ஊர். எந்த ஊர்? 416-593-0055. ஜீவன் சங்கர் ராஜா, மேகா மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல் இப்பொழுது டூரிஸ்ட் ஃபேமிலி.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
1: நேரம் 1:46 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சாரி, 6 திரைப்படம் இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், வெண்பா.
1: வெண்பா சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நினைக்கிறீர்கள்? இதுல ஜீவா நடித்திருக்கின்றார்.
2: ராமேஸ்வரம்
1: என்று சொல்லுகிறீர்கள். போயிருக்கீர்களா ராமேஸ்வரத்துக்கு? போகவில்லை, படகு கிடைக்கவில்லை. அப்படியோ, இந்தியாவுக்கு போயிருக்கிறீர்கள், ராமேஸ்வரம் போகவில்லை. சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
3: இயக்குனர் செல்வம் என்றால் ராமேஸ்வரம்.
1: செல்வம் என்றால் ராமேஸ்வரம். ஆமாம், செல்வம் தான்.
3: ஹரிகுமார் என்றால் இயக்குனர் ஹரிகுமார் என்றால் தூத்துக்குடி.
1: இது செல்வம் இயக்கிய திரைப்படம் தான்.
3: ஆமாம், ராமேஸ்வரம் போயிருக்கிறேன்.
1: ராமேஸ்வரம் போயிருக்கிறீர்கள் சொல்லிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி
3: நன்றி
1: நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், நான் சாந்தி.
1: சாந்தி சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நினைக்கிறீர்கள் சாந்தி?
4: ராமேஸ்வரம்.
1: ராமேஸ்வரம் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் போயிருக்கிறீர்களா ராமேஸ்வரத்துக்கு?
5: ராமேஸ்வரம் போயிருக்கிறீர்களா?
1: நன்றி. சரி, ஆமாம், ராமேஸ்வரம் என்பது மிக சரியான பதில் தான். ராமேஸ்வரம் எஸ் செல்வம் இயக்கிய திரைப்படம். ஜீவா, பாவனா, மணிவண்ணன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இதிலே நிரு இசையமைத்திருக்கின்றார். 2007 வெளிவந்த திரைப்படம். நிரு எழுத்து இசையமைப்பாளர், அங்கே இந்தியாவிலே வசித்து வருகிறார். பல திரைப்படங்களுக்கு, இந்திய திரைப்படங்களுக்கு, தமிழ்நாட்டு தமிழ் திரைப்படங்களுக்கு இவர் இசையமைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் இலங்கையிலே யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே அது ராமேஸ்வரம். இப்பொழுது ராமேஸ்வரத்திலிருந்து பாடல் ஒலிக்கப் போகிறது. சரி, அடுத்த திரைப்படத்துக்கான தரவையும் தந்து விடுவோம். மொத்தமாக 13 எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. 2 சொற்களாக இருக்கும். மொத்தமாக 13 எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. 2 சொற்களாக பிரிக்கலாம். முதல்லே 6 எழுத்து, பின்பு 7 எழுத்து. முதல்லே 6 எழுத்து, பின்பு 7 எழுத்து. இந்த செய்கை குழந்தைகளுக்கு பிடிக்கும், வளர்ந்தவர்களுக்கும் பிடிக்கும். இந்த செய்கை, இந்த மொத்த திரைப்படமுமே ஒரு செய்கையாக குறிப்பிடப்படுகிறது. அது குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும், அதோடு பெரியவர்களுக்கும் இது பிடிக்கும். ஆக பெரியவர்களுக்கு பிடிக்காது, ஆனால் அவர்களுக்கும் பிடிக்கும். சில நேரங்களில் மட்டும் மற்றவர்களுக்கு தெரியாமல் பிடிக்கும். அது என்ன? 4165930055. மொத்தமாக 6 எழுத்து, 7 எழுத்து, 13 எழுத்துக்கள் கொண்டிருக்கின்றன. இந்த 13 எழுத்தில் 2 சொற்களாக இருக்கிறது. 6 எழுத்து, 7 எழுத்து. இந்த செய்கை குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும், அதை போன்று பெரியவர்களுக்கும் பிடிக்கும். ஆக பெரியவர்களுக்கு பிடிக்காத மாதிரி நடிப்பார்கள், ஆனால் பிடிக்கும்.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
7: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
5: சுகந்தன், 416-540-6269.
7: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: ராமேஸ்வரம் திரைப்படத்தில் இருந்து பாடல் அளிக்கிறது மாணிக்க விநாயகம், ஹரிச்சரன் மற்றும் ஸ்ரீயா குஷல் குழுவினர் பாடுகின்ற பாடல். பாடலில் தொடர்ந்து நீங்கள் சந்திக்கலாம்.

0: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
1: நேரம் 1:56 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொடுக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்க போகின்றோம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன் சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நினைக்கிறீர்கள் ராஜவர்மன்?
2: இயக்குனர் மணிரத்னமா?
1: இயக்குனர் மணிரத்னமா என்று கேட்டால் ஆம் என்பதுதான் விடை.
2: அடுத்த
1: நேயர் பதிலை சொல்லுவார் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம், நன்றி. அளவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சாந்தி சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
3: கன்னத்தில் முத்தமிட்ட.
1: கன்னத்தில் முத்தமிட்டால் என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, நோ கமெண்ட்ஸ். அடுத்த நேயரை சந்திப்போம். அளவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், பண்பா.
1: பண்பா சொல்லுங்கள்.
4: இது பிடிக்காதவே இருக்க மாட்டேன். இந்த படத்தை
1: படத்தை பிடிக்காதவர்களா அல்லது இந்த செயலை பிடிக்காதவர்களா? நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அதே திரைப்படம் தான் சொல்லிருக்கீர்கள். சரி, பார்ப்போம், என்ன திரைப்படம் நீங்களும் சொல்ல மாட்டீர்கள். சரி, அடுத்த நேரம் கேட்பார், அவர் சொல்லுவார். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், காந்தி.
1: காந்தி சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நினைக்கிறீர்கள் காந்தி?
5: கண்ணத்தில் முத்தமிட்டால் வேலை கொடுத்தாலும் பிள்ளைகள் சந்தோஷப்படும்.
1: விளங்கவில்லை.
5: அலா கொடுத்தாலும் சந்தோஷப்படுவாங்க.
1: விளங்கவில்லை எனக்கு.
5: பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் சந்தோஷப்படுவாங்க.
1: சரி,
5: மற்றாக்களுக்கு கொடுத்தாலும் சந்தோஷப்படுவாங்க.
1: மற்றாக்களுக்கு என்று சொன்னால் குறிப்பாக? சரி, அதை பற்றி விவரமாக இன்னொரு முறை நாங்கள் பேசுவோம். என்ன கன்னத்தில் முட்டப்பட்டால் என்ன அதை பற்றி?
5: நன்றி.
1: சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பைக்கி. ஆமாம், நேர்கள் குறிப்பிட்டது போன்று அந்த திரைப்படம் கன்னத்தில் முத்தமிட்டா, அது சரியான திரைப்படம் தான். கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படம் 2002 வெளிவந்த திரைப்படம். மணிரத்னம் இயக்கிய திரைப்படம். இதில் மாதவன், சிம்ரன், நந்திதா தாஸ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஏ ஆர் ரவுஹான் இசையை பெற்று வெளிவந்த திரைப்படம் கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படம். சரி, இன்று நாங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதாவது கண்டுபிடித்த திரைப்படங்கள் என்று பார்க்கும் பொழுது, இது தெனாலி திரைப்படம், நந்தா, ராமேஸ்வரம், டூரிஸ்ட் ஃபேமிலி, கன்னத்தில் முத்தமிட்டால். அனைத்து திரைப்படங்களுக்கும் எங்களது இலங்கைக்கும் தொடர்புடைய இருக்கிறது. என்னவென்றால், இந்த கதைகள் அனைத்துமே இலங்கையோடு தொடர்புடைய கதைகளாகத்தான் இருக்கிறது. நந்தா திரைப்படத்தில், ராமேஸ்வரம் திரைப்படத்திலே, தெனாலி திரைப்படத்திலே, டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திலே, கன்னத்தில் முத்தமிட்டால், இந்த 5 திரைப்படங்களும் தொடும் இலங்கை, அதாவது தமிழீழத்தோடு தொடர்புடைய திரைப்படங்கள். எனவே அந்த மே மாதத்திலே அந்த திரைப்படங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக நேயர்களுக்காக இந்த திரைப்படங்களிலிருந்து நாங்கள் இந்த திரைப்படத்தை கண்டுபிடிப்பதற்கான கேள்விகளோடு திரைப்படங்கள் இந்த பாடலையும் தந்தோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேயர்கள் 2 மணிக்கு கேட்க இருப்பது படமொன்று, பாடல்கள் பல.

0: சேமார் தமிழ் எஃப்எம் 101.3. நேரம் 2 மணி.
1: சிஎம்ஆர்
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலைய திட்டத்தில் பாரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ராஜபக்சக்கள் மீது பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மத்திய நிலைய ஆளுகை இலங்கை பௌத்த சாசன அமைச்சு கைகளில் எடுத்துக் கொண்டுள்ளது. தமிழ்நாடு நிதித்துறை செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் தொழில் முதலீட்டுக் கழக மேலாண்மை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பெரும்பாலான தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்கள் தங்களின் தொலைபேசி மற்றும் இணைய சேவைகள் தொடர்பான எந்த தேவைகளுக்கும் செயற்கை நுண்ணுணர்வை பயன்படுத்தப் போவதில்லை என்று கூறுகின்றனர். மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக 2026 முழுவதும் உலகளாவிய ரீதியிலே எண்ணெய் விநியோகம் நாளொன்றுக்கு 3.9 மில்லியன் கொள்கலன்கள் குறையும் என சர்வதேச எரிசக்தி முகவர் நிலையம் கணித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் இரண்டு மணி ஒரு நிமிடம் சிமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து விரும்பாகத்தில் ஈடுபாக செலுத்ததாக இருக்கிறது. முகில்மட்டம் அடைந்து காணப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு திசை நோக்கி மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது சில இடங்களிலே லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுதும் முதல் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. காலை பொழுதிலே சில இடங்களிலே மழை பெய்யலாம். அந்த வேளையிலே 20 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலே காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுதும் தொடர்ந்து மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. ஆனால் வெள்ளிக்கிழமை நாளைய தினம் முதல் வருகின்ற திங்கட்கிழமை வரை சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருக்கப் போகின்றன. வெள்ளிக்கிழமை 19 செல்சியஸ், சனிக்கிழமை 23 செல்சியஸ், ஞாயிற்றுக்கிழமையும் 23 செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமை 28 செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமை இடையிடையே அங்கங்கே புகழ் கூட்டம் காணப்படும். இரவு பொழுதும் 10 மேல் தான் வெப்பநிலை இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அபதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர்கள் விளம்பரங்களை தொடர்ந்து படம் ஒன்று பாடல்கள் விளையாட நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய படம் ஒன்று பாடல்கள் விளையாட நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கின்றார் நேயர் செல்வி. அதோடு 3 நெஞ்சில் இருந்தவர் நிகழ்ச்சி. நெஞ்சில் இருந்தவர் நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய திரைப்படம் அன்னையோர் ஆலயம், எங்க ஊர் ராஜா, உத்தமன், பல்லாண்டு வாழ்க, நாளை நமதி. இந்த திரைப்படங்களிலிருந்து ஒரு பாடலை நீங்கள் தெரிவு செய்யலாம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பாடல்களை தெரிவு செய்வதற்கு இப்போது 2:30 பின்பு அழைக்க வேண்டும். 4165930055 விளம்பரங்களை தொடர்ந்து படம் ஒன்று பாடல்கள் பல. இந்த நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைகிறார் நேயர் செல்வி.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
6: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
7: என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
7: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
8: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
0: நேரம் 2:06 தொடர்வது.

படமொன்று பாடல்கள் பல. இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைகின்றார் நேயர் செல்வி. நன்றி செல்வி. அனைவருக்கும் வணக்கம் என்று தொடங்குகிறார் நேயர் செல்வி. 1980களில் திரையுலகில் சுடர் வீசிய விண்மீன்களாக கார்த்திக் ராம்கி இருவரின் துடிப்பான நடிப்புடன் தேவயானியும் இணைந்து எஸ் ராஜாராம் தயாரிப்பில் திரு களஞ்சியத்தின் இயக்கத்தில் இசைஞானியின் இசை மலையில் முகம் காட்டிய ஒரு முத்தான திரைப்படம் உங்களுக்காக இதோ. வான்வெளியில் வான்வழியில் கோலமிட்டவாறே காலமிட்ட வண்ணமே பின் மீனெடுத்து தேனில் குழைந்து வந்தது இந்த நிலவே முகம் காட்டு. பணக்கார நிழல் ரவியின் ஒரே மகன் ராம்கி, ஒரு ஏழை அனாதியாக கார்த்திக்கின் இணைபுரியாத நண்பராகிறார். சிறு வயது முதலே தனது இல்லத்தில் அழைத்து வந்து ஒன்றாக வளர்கிறார்கள். இதை நிழல் ரவியும் அவரது மனைவியும் ஏற்கவில்லை. ஆனால் மகனுக்காக பொறுத்து கொள்ளுகிறார்கள். மேற்படிப்புக்காக அமெரிக்கா செல்லும் ராம்கி, ராம்கி இல்லாத வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்படும் கார்த்திக், இருவரிடையே பிரிவு ஏற்படுகிறது. ஆனாலும் இருவரும் நட்பை மனதில் சுமக்கின்றனர். பழனி பாரதியின் அழகான வரிகளுக்கு இசைஞானி இளையராஜா இசை பொழிந்துள்ளார்.

எஸ்பி பாரதியும் இளையராஜா. படம் ஒன்று பாடல்கள் பல நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைந்திருக்கின்றார் நேயர் செல்வி. வீட்டிலிருந்து வெளியேறும் கார்த்திக் ஒரு தொடர்மாடி குடியிருப்பில் வேலைக்கு அமர்கிறார். விழிப்புலன் நடந்த தேவயானியை சந்திக்கின்றார், அவருக்கு உதவி செய்கின்றார். இருவருக்கும் இடையே காதல் அரும்புகிறது.

சங்கர் மகாதேவன், சுஜாதா. படம் ஒன்று, பாடல்கள் பல. இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைந்திருக்கின்றார் நேயர் செல்வி. தனது காதலியின் விழிப்புலனை மீட்க அவர் மணிவண்ணனிடம் கடன் பெறுகிறார். குடிகாரனான மணிவண்ணன் இவரை திருடன் என குற்றம் சாட்டி சிறைக்கு அனுப்புகிறார். கண் தெரிந்ததும் தன் காதலனை காணாத தேவயானி தவிக்கிறார். கண் வைத்தியர் ஸ்ரீவித்யா அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். அமெரிக்காவிலிருந்து வரும் ராம்கி தனது நண்பரை காணாது தவிக்கும் நேரம் தேவயானியை கண்டு காதல் கொண்டு அவரை திருமணம் செய்ய முடிவு செய்கின்றார். சிறைவாசம் முடிந்து வெளியே வரும் கார்த்திக் தெருவில் தன் நண்பன் ராம்கியை காண்கிறார். மீண்டும் அவர் வீட்டுக்கு அழைத்து வந்து தன்

முடியும். ராம்கியின் செய்கையால் கார்த்திக்கின் முகபாவம் மாறுகிறது. அந்த நடிப்பு, ஆகா என்ன கைதேர்ந்த ஒரு நடிப்பு! ஒவ்வொரு அசைவும் ஆயிரம் கதை சொல்லுகிறது. தான் வாய் திறந்து கதைத்தால் அவள் தன்னை உணர்ந்து கொள்வாள் என்ற பயத்தில் மௌனமாகவே இருக்கிறார் கார்த்திக். தன் காதலை மறக்கவும் முடியாமல், திருமணத்தை தவிர்க்கவும் முடியாமல் தேவயானியின் தவிப்பு நம்மை கலங்க வைக்கிறது. வாசனின் வரிகளில், இளையராஜா இசையில் இந்த பாடல் மனதை சுற்றி வருகிறது.

0: சித்ரா. படம் ஒன்று, பாடல்கள் பல. இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைந்திருக்கின்றார் நேயர் செல்வி. திருமணமேடையில் தன் காதலின் குரல் கேட்டு அவரை இனம் காண்கிறார் தேவயானி. நட்பு எனும் மூன்றெழுத்தையும் காதல் எனும் மூன்றெழுத்தையும் இழைத்திழைத்து பின்னப்பட்ட கதை இது. சுவை குன்றாமல் இறுதி வரை ஒரே ஆற்றொழுக்கு போல நகர்கிறது கதை. இறுதியில் தன் நண்பனையும் தேவஞானியையும் இணைத்து வைக்கின்றார் ராம்கி. பின்னணி இசை வழக்கமாக இசைஞானியின் கைவண்ணத்தில் ஒளிர்கிறது. வடிவேலு, மணிவண்ணன் இருவரின் நகைச்சுவை அட்டகாசமாக தனிப்பாணியில் இந்த திரைப்படத்தில் பயணிக்கிறது. நட்பின் முக்கியத்துவத்தையும் காதலின் முக்கியத்துவத்தையும் இந்த திரைப்படம் விளக்குகிறது. இதுவரை நேரமும் எனது ஆக்கத்தை செவிமடித்த அனைவருக்கும் மிக்க நன்றி என்று தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றார் நேயர் செல்வி. நன்றி செல்வி. படமொன்று, பாடல்கள் பல. இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைந்திருந்தவர் நேயர் செல்வி. நன்றி செல்வி. நேர்கள், உங்களுடைய ஆக்கங்களோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 416-593-0055.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: Jewelers.
8: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
9: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
10: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் கோசரியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி,
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800. 905-270-8800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: அந்த பாடல் திரைப்பத நிகழ்ச்சியிலேயே நேர்கள் கண்டுபிடித்த திரைப்படம் கன்னத்தில் முத்தப்பட்டால் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்து பாடிய பாடல். சரி, 3 மணிக்கு நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சியினை கேட்கலாம். நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சியில் 5 நேர்கள் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். எனவே 3 மணிக்கு அந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 2:462.
0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாக்கத்திலே இப்பொழுது வெப்பநிலை 7 செல்சியஸாக இருக்கிறது. முகல் மூட்டம் தொடர்ந்து காணப்படுகிறது. காற்று தரப்படுது மேற்கு வட மேற்கு திசை நோக்கி மணிக்கு 28 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாரப்படுது சில இடங்களில் லேசான மழை, தூரலுக்கான வாய்ப்புகள் 40%. இன்றைய பகல்படுது அதிகுடி வெப்பநிலை 13 செல்சியஸாக இருக்கும். ஆனால் காலைப்படுதலே மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. 20-40 km வரை வேகத்திலே காற்று வீசும். 28 செல்சியஸாக குறைவடையும். ஆனால் இரவு பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கட்கிழமைகள் சூரியோடு இணைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை 19°C, சனிக்கிழமை 23°C, ஞாயிற்றுக்கிழமை 23°C, திங்கட்கிழமை 28°C இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. 3 மணிக்கு நேயர்கள் தெரிவு செய்த பாடல்கள் ஒலிபரவாகும் நெஞ்சில் நடந்த நிகழ்ச்சியில். இப்பொழுது ஒலிக்கின்ற பாடலோடு எஸ்பி பாலசுமணியம், சித்ரா

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753-lotusfuneralandcremation.com.
1: கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலையண்டு ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு நீங்கள், உங்களோடு நாங்கள்.
5: நேரம் 2:46. ஸ்ரீமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 3 மணிக்கு நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். ஒலிக்கும் இந்த பாடலோடு ஹரிகரன், நித்யஸ்ரீ.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677202. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358, 6478879358.
3: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
4: நேரம் 2:52. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொடுக்கிறீர்கள். 3 மணிக்கு நெஞ்சில் தந்த நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். நெஞ்சில் தந்த நிகழ்ச்சியிலே நேயர்களில் தெரிவு செய்த பாடல்கள் ஒலிபரப்பாக இருக்கின்றன. 5 நேயர்கள் இணைந்து பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். அன்னியூர் ஆலயம், எங்கூர் ராஜா, உத்தமன், பல்லாண்டு வாழ்க, நாளை நமதி. இந்த திரைப்படங்களிலிருந்து 3 மணியிலிருந்து பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. ஒலிக்கும் இந்த பாடல் கிருஷ்ணராஜ், சுஜாதா பாடுகின்ற பாடல் என்னுயிர் நீதானே.
5: ஜனவரி

பின்னணி பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.

0: இதயத்தின் ஓசை CMR தமிழ் FM 101.3 www.cmr.fm
1: நேரம் 3 மணி. CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொண்டபெரும் பாக்கத்தில் ஏழு பாக்கை செல்சியஸாக இருக்கிறது. காற்று தற்பொழுது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 28 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது 13 பாகை செல்சியஸாக இருக்கும். அது கூடிய வெப்பநிலை. பகல் பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. காலை பொழுதிலே மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 20 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையிலான பகுதியிலே காற்று வீசும் என்றும் மதியத்துக்கு பின்பு சூரிய ஒளியுடன் இடையிடையே முகழ்கூட்டம் காணப்படும். புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலை மறைக்கப்படும். வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸாக இருக்கும். சனிக்கிழமை 23 பாகை செல்சியஸ், ஞாயிற்றுக்கிழமை 23, திங்கட்கிழமை 28 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர்களை இப்பொழுது முதல் கேட்க இருப்பது
2: யாரங்கி நேரமாகிவிட்டது. எங்கே வாத்தியங்கள் முழங்கட்டும், இனி ஒலிக்கட்டும் CMR தமிழ் FM இல் பழைய பாடல்கள். அப்படி போடுங்கள்.
1: எப்பொழுது முதல் நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சி நீ கேட்கலாம். நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சியிலே முதல்லே அன்னியோராலயம் திரைப்படத்திலிருந்து புவி விரும்பி கேட்ட பாடல் ஒலிக்கிறது. TM சௌந்தரராஜன் பாடுகின்ற பாடல்.

0: உங்கள் சிந்தனை வருடி இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com
6: நேரம் 3:07 சிஎம்ஆர் தமிழகம் நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்கிறீர்கள். நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சியில் அடுத்து காந்தி தெரிவு செய்த பாடல், எங்கூர் ராஜா திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடுகின்ற இந்த பாடல்.
7: சிவகாமி பாத்தியா, உன் பிள்ளைகள்லாம் என்ன தனி மரமா தவிக்க விட்டுட்டு போயிட்டாருங்க பாத்தியா. சிவகாமி எல்லாரும் போயிட்டா இந்த கலவரால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நினைச்சுக்கிறாரா? நானே பாடுபட்டு ரகுபதி பாலத்தை வீட்டா எல்லாரும் சேர்ந்து கை தட்டாதான் சத்தம் வரும்னு அன்னைக்கு சொல்லுண்டா, இன்னைக்கு சொல்றேன். இந்த ஒரே கைதான் அந்த சத்தத்தை உண்டாக்கிட்டாரு.

0: ஒரு சிறிய வருடி இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு.
1: Everything okay? No problem and did you know?
2: Bar glamu closing da tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155. 416-268-0155. அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844. ஸ்காப்ரோ மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000. பிராம்ப்டன் ஓப் டென்டல் ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.

நேரம் 3 மணி பார்த்தீங்க, 3 மணி நெஞ்சில் இருந்தவர் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெஞ்சில் இருந்தவர் நிகழ்ச்சியில் அடுத்து சிவா உரிமை கேட்ட பாடல், உத்தமன் திரைப்படத்திலிருந்து, டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: சாந்தா
1: நாரா
0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: வா சாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
5: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
6: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.

0: நேரம் 3 மணி 18 நிமிடம். நெஞ்சில் இருந்தவை நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நெஞ்சில் இருந்தவை நிகழ்ச்சியிலே அடுத்து ராஜவர்மன் தெரிவு செய்த பாடல் பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து, கே ஜே ஜேசுதாஸ்.
1: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்.

0: என்றோ கேட்டவை இன்றும் இனிப்பவை.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST rebate 130,000 டாலர் வரை பெறுங்கள். CIBC mortgage advisor அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் 4,500 டாலர்ஸ் வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டும்.

பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca

சிஎம்ஆர் தமிழ்FM. நேரம் 3:23 மூலம் சிஎம்ஆர் தமிழ்FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நாளை நமது திரைப்படத்திலிருந்து வெண்பா தெரிவு செய்த பாடல் இருக்கிறது. கே ஜி யேசுதாஸ் பி சுசீலா பாடுகின்ற இந்த பாடல்.

0: சாந்தா
1: நாரா
0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: வா சாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: Come on, come on.

நேரம் 3:32 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொடுகிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் இயல்பாக செல்வதாக இருக்கிறது. தொடர்ந்து முகில்கூட்டம் காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கத்தை நோக்கி மணிக்கு 23 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றைய பகற்பொழுதும் மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 40% மழைக்குரிய வாய்ப்புகள். அது கூடிய வெப்பநிலை 13°C. இரவு பொழுதும் தொடர்ந்து மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 8°C. வெள்ளிக்கிழமை 19°C. சூரியஒளி இணைந்திருக்கும். அதேபோன்று சனி ஞாயிறு திங்கட்கிழமைகளிலும் சூரியஒளி இணைந்த நாட்களாக இருக்கும். சனிக்கிழமை 23°C, ஞாயிற்றுக்கிழமை 23°C, திங்கட்கிழமை 28°C இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர்கள் இப்பொழுது முதல் பொத்தம் புதிய பாடல்களை கேட்கலாம். ஒலிக்கும் இந்த பாடல் பகர் திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது.

0: புத்தம் புது பாடல்களை அள்ளி வழங்குவது
1: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வெக்யூமை இலவசமாகவும் $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள் பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் $720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
4: CMR 101.3 FM. நேரம் 3:39 ஒலிக்கும் இந்த பாடல் 29 திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: இன்னும்
1: வரல காசு.
2: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
6: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. Call Naveen Allstate Insurance.
7: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
8: நேரம் 3:46 நிமிடம். 4 மணிக்கு உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அந்தோணி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: லேட்டஸ்ட் ஹிட் பாடல்களுடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LIKO.

மனம் கவர்ந்த பாடல்களோடு உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக. நேரம் 4 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். நாட்டில் தற்பொழுது காணப்படும் காவல் நிலையங்களின் எண்ணிக்கை தேவைக்கு மிக அதிகமான மட்டத்திலே காணப்படுவதால் சிலவற்றை மூடுவது குறித்து அரசாங்கம் ஆலோசனை செய்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்கவின் அரசாங்கத்தில் அரசியல் பலம் கொண்டவர்கள் அனைவரும் சட்டத்துக்கு மேலே இருப்பதாகவும், சட்டத்தின் ஆட்சி என்பது வெறும் வேடை பேச்சாக மட்டுமே சுருங்கிவிட்டது என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமாமன்ன தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் கூட்டமைப்பு வெளியுறவு அமைச்சர்களின் 2 நாள் மாநாடு டெல்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள பல்வேறு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். அண்மையில் வெளியான தகவலின்படி அரசாங்கத்தின் திவால் நிலை குறித்த தரவுகளின்படி 2009 பிற்பகுதியில் நிகழ்ந்த பெரும் பொருளாதார மந்த நிலைக்கு பிறகு எந்தவொரு காலாண்டிலும் இல்லாத அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையிலான கனடியர்கள் திவால் நிலையை கோரி விண்ணப்பித்துள்ளனர். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பொழுது இரு வல்லரசுகளும் ஒன்றிணைந்து ஒரு அற்புதமான எதிர்காலத்தை கொண்டிருக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீன தலைவர் ஜின்பிங்கிடம் தெரிவித்தார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 4:02 சிமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது முதல் 5 வரை உங்களுக்கான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4165930055 தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் இப்பொழுது 7 செல்சியஸாக இருக்கிறது. முகில் மட்டம் நிலைத்து காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 23 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது சில இடங்களிலே லேசான மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. 13 செல்சியஸாக இருக்கும். காலை பொழுதிலே மழை பெய்யும் பொழுது 20-40 கிலோமீட்டர் வரை அளவுகளில் காற்று வீசும். இரவு பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகளில் தென்படுகின்றன. 8 செல்சியஸாக இருக்கும். நாளை வெள்ளிக்கிழமை பகல் பொழுது 19 செல்சியஸாக இருக்கும். சூரியோடு இணைந்திருக்கும். இரவு பொழுது 10 செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் சனிக்கிழமை 23 செல்சியஸ் சூரியோடியோடு இருக்கும். அதேபோன்று ஞாயிற்றுக்கிழமையும் சூரியோடியோடு 23 செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதார நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்க
1: 4 6 5 9 3 0 0 5 5
0: நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பெறும் முதல் நேர சந்திப்பு மடக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். யார்
2: பேசுகிறீர்கள்?
0: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
2: பன்னீர் புஷ்பங்கள் படத்துல கூடைகால காட்சி என்ற பாடல சிஎம்ஆர் நேர்கள் சிஎம்ஆர் சிஎம்ஆர் உடம்பதாக கார உறவுகள் கார விபுல் மற்றது சுவாரேனின் சுந்தரி மற்றது எங்கட பவுனியா பவுனியா சொந்தங்கள்
0: அனைவருக்குமாக ஒலிக்கிறது மலேசியா பாசுதேவன் பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
2: நன்றி, வணக்கம், சந்திப்போம். நன்றிகள்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
4: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு ஜீமாள் 101.3.
5: நேரம் 4:10 உங்களுக்கான கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5 வரை பாடல்களை கேட்கலாம். 4-1-6-5-9-3-0-0-5-5 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பெறும் அடுத்த நேரம். இப்போ வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: காலை வணக்கம், இது ராஜவர்மன்.
5: ராஜவர்மன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
6: முதலில் 2 படமும் பாடல்களும் நிகழ்ச்சிக்கு நேர் செல்வி எடுத்து வந்திருந்த நிலவே முகம் காட்டு திரைப்படம், நல்ல கதை அம்சம் உள்ள ஒரு திரைப்படம். அத்துடன் இனிய பாடல்கள் கொண்ட படம். அவருடைய சரளமான எழுத்து நடையில் சிறப்பாக அந்த திரைப்படத்தை, அந்த நிகழ்ச்சியை செய்திருந்தார். அவருக்கு எனது பாராட்டுகள்.
5: நன்றி அவர் சார்பிலே.
6: நன்றி. எனக்கு நாளை நமது படத்திலிருந்து அன்பு மலர்களை என்று ஆரம்பிக்கும் பாடல்.
5: டி எம் சௌந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடுகின்ற பாடல் இது உங்களுக்காக இருக்கிறது. நன்றி ராஜவர்மன்.
6: நன்றி, வணக்கம்.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
2: பள்ளி தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
3: நேரம் 4:17. உங்களுக்கு ஆலோசனை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 5 அதிகாலை செய்தி அறிக்கையை கேட்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பெறும் அடுத்த நேர சந்திப்பு மடங்கு மழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம். பென்பா.
3: பென்பா சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
4: முதல்ல படம் பாடலங்கள் செய்திக்கு அவ நேர்த்தியாம் சுருக்கமாம் கதையை கொண்டு வந்திருந்தா அதை மேலும் அழகுபடுத்தின உங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு.
3: சரி, நன்றி.
4: எனக்கு ஆசை முகம் படத்தில் என்னை காதலித்தால்
3: டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடுகின்ற பாடல் உங்களுக்கு அகோலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.

0: சாந்தா
1: நாரா
0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: வா சாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661

0: 8294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 9053029494 கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்
1: ஸ்காப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம் பாபா பேங்க்வெட் ஹால் 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம் பூப்புனித நீராட்டு விழா பிறந்தநாள் குடும்ப ஒன்று கூடல் எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள் லைவ் ஸ்டேஷன் போட்டோ வீடியோ டெக்கரேஷன் மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி பாபா பேங்க்வெட் ஹால் 33 மெக்னிக்கல் அவென்யூ ஸ்காப்ரூ 416-335-3334
2: CMR 101.3 FM. 4:23 உங்களுக்கான சிலை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 5 வரை பாடல்களை கேட்கலாம். 4-6-5-9-3-0-0-5-5 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும். அடுத்த நேர சந்திப்பு வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சிவா, சொல்லுங்கள், என்ன பாடல்?
3: நான் வந்து ரசிகன், ஒரு ரசிக படத்துல இருந்து ஏழிசை கீதமே எனக்கு ஒரு ஜீவன் நீ அந்த பாட்டு.
2: சரி, கே ஜே ஜேசுதாஸ் பாடுகின்ற பாடல் உங்களுக்கு ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.
3: ஓகே, நன்றி.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது. உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: நேரம் 4:28. உங்களுக்கு ஆனச்சினை கண்டுகொடுக்கிறீர்கள். 5 வரை நீங்களும் பாடல்களை கேட்க 4965935 தொடர்ந்து விரிவாகத்திலே எழுபாக செலுத்ததாக இருக்கிறது. முகில்வட்டம் அமைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு திசைக்கு மணிக்கு 21 முதல் 30 கிலோமீட்டர் வரையிலான வகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 13°C இருக்கும். இரவு பொழுது 8°C இருக்கும். பகல் பொழுது முகில் மூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. நாளை வெள்ளிக்கிழமை பகல் பொழுது 19°C இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 10°C குறைவடைந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 23°C சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருக்கும். திங்கட்கிழமை 28°C இருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. உங்களுக்கு ஆனால் சிலையை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம், வலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், ஜோகா.
1: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: நிலவே முகம் காட்டு படம் கொழுந்த செல்வி, அந்த கலைஞத்திர படம் என்னது, கலைஞத்திர ரெண்டாவது படம் நினைக்கிறேன். முதல்ல பூமணி, அடுத்தது இந்த படம் நினைக்கிறேன். ரெண்டும் நல்ல படம், நல்ல கதை பாடல்கள் எல்லாம் இருக்கு அந்த படத்துல.
1: நல்ல நடிகர்,
2: ஓ நடிகை, நல்ல படமும் அருமையான படம், நல்ல தெரிவு. இந்த படத்தை பெருசா ஒருத்தரும் கொண்டு வர இல்ல, இப்படியான படங்களை தேர்வு செய்து சூஸ் பண்ணி கொண்டு இருக்கிற அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகள். அந்த வசனங்களை வடிவ எழுதியிருந்த அழகா எளிமையா வடிவ இழைச்சி செதுக்கி இருந்தது. கவிதை நல்லா எழுதுறவ தானே, அழகா இருந்த அந்த எழுத்துகள். அதுக்கு நீங்க உங்களை ஒளிவரம் கொடுத்தது வளமைய போல உங்களுக்கும் செல்விக்கு நன்றியும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு.
1: நன்றி.
2: எனக்கு இன்றைக்கு ஆர்வி உதயகுமார் அவர வரிகள்ல இசைஞானிட இசையில தர்மசீலன் படத்தில இருந்து கிண்ணாரம் கிண்ணாரம் அந்த பாடல்.
1: சரி, உங்களுக்காக பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வைக்க.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: எஸ்பி பாலசுமணியும் பாடுகின்ற பாடல்

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
3: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: சிஎம்ஆர் தமிழசம் 101.3.
5: 4:37 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 5 மணிக்கு அதிகார செய்தி அறிக்கையினை கேட்கலாம். அதுவரை பாடல்களை கேட்க 416-593-0055. நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம் வலைபில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், நான் அவங்களை
5: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
6: எனக்கு தவிக்க தயங்கு இந்த பாடல் கேட்கலாம்.
5: சரி, நதியை தேடி வந்த கடல் திரைப்படத்திலிருந்து பாடல் அளிக்கிறது ஜெயச்சந்திரன், SP சைலஜா பாடுகிற பாடல். நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு.
6: நன்றி. தவிக்க

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: மிசிசாகா ஜே துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜே துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca.
2: Asian Textiles in Maabirum Mega Sale. Store-wide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection, kurti $2 for $10, nighty $3 for $10, silver items 50% off, Kriti Blue Leaf Mixer $139, fancy jewelry 60 vidha kalivil, Markham & Lawrence 36-1 Lawrence Avenue East, Scarborough, Asians. மெகா சேல்.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
0: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CMR தமிழ் FM.
5: நான்கு மணி 43 நிமிடம் உங்களுக்கு ஆலோசனையில் கலந்து கொள்ள வருமாறு நேரில் சந்திப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம் காந்தி.
5: காந்தி சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
6: புதிய மன்னர்கள் படத்திலிருந்து வானில் எழுதி போட்டு சட்டு, அதுக்கு பதில் வந்து செல்வி அவர்களுக்கு
5: பாராட்டுகளை செலுத்திக் கொள்கிறேன்.
6: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: Everything okay? No problem and did you
2: bar kalam closing da tadikira nadi
3: customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416 268 0155, 416 268 0155.
1: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
2: செல்லம் இல்லடா செல்வம்.
1: சரி சரி.
0: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
5: 416-271-5992.
6: Markham & Progress 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
7: வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம் செந்தன், நான் அதோ நலமா இருக்கிறீங்களா?
7: சிவகுமார், என்ன பாடல்?
8: எனக்கு பரப்பு படத்துல இருந்து நாங்க 4 பேர் அந்த பாட்டை கேட்போம். அதுக்கு முதல் செல்விக்கு கலைஞர் படத்தை கொண்டு வந்த படத்தை அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதை ஒதி வழியில் தந்த உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
7: சார்
8: நாங்க 4 பேர் இந்த பாடலை கேட்போம்.
7: நாங்க 4 பேர் இந்த பாடலுக்கு அதை விட கூடுதலான நேர்களுக்கு பரவின நம்பிக்கையோடு இது பாடல் ஒலிக்கிறது. நன்றி. சிரம்பரசன், அசல் கோளாறு மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது.

0: புத்தம் புது பாடல்களை அள்ளி வழங்குவது ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
2: உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
4: நேரம் 4:55. உங்களுக்கு ஆராய்ச்சியினை நிறைவு செய்ய வரும் நேர சந்திப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், நான் ராம் கிடைக்கிறேன்.
4: சொல்லுங்கள் ராம், என்ன பாடல்?
5: பூமாலை பொழியது படத்தில் இருந்து நதியா நதியா அந்த பாடல்
4: சார். இது உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. வலிக்கும்போது பாடலோடு நிறைவுக்கு வந்தது நிறைவுக்கு வருகிறது. உங்களுக்காக நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையத்தில் தர்மா இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். வணக்கம் நேயர்களை, மீண்டும் சந்திப்போம்.

0: நன்றி செந்தில்நாதன். இன்றைய நாள் மே மாதம் 14 தேதி 2026 ஆண்டு வியாழக்கிழமை. டொரண்டோவின் வெப்பநிலை 7 °C ஆக இருக்கிறது. காற்று மணத்தியாலத்துக்கு 28 km வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது.
1: CMR தமிழ் FM செய்திகளுக்கு முதலிடம்.

நேரம் அதிகாலை 5 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் தர்ம ஸ்டானிஸ்லோஸ், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு மருத்துவமனைகளில் சுமார் 10,000 அதிகமான இருதய நோயாளிகள் சத்திர சிகிச்சைகளுக்காக நீண்டகாலமாக காத்திருப்பு பட்டியலில் உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம் மற்றும் சட்டத்துக்கு மேல் எவரும் இல்லை என்ற ஜனாதிபதியின் கூற்று உண்மையானதாக இருந்தால் முறைகேடுகளுடன் தொடர்புடைய அனைவரும் பாரபட்சமின்றி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் வேண்டுகோளின் பேரில் அவருடன் செல்லும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் அமைக்கப்பட உள்ள 4 புதிய காற்றலை திட்டம் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் எரிசக்தி இறையாண்மைக்கு வலு சேர்க்கும் என்று எரிசக்தி துறை அமைச்சர் ஏட்ரியன் டெக்ஸ் தெரிவித்துள்ளார். சீனாவுக்கு தன்னுடன் விஜயம் மேற்கொண்டிருக்கும் எலான் மஸ்க், ஜேன்சன் ஹாவாங் மற்றும் டிம் குக் உள்ளிட்ட முன்னணி வணிக நிர்வாகிகளின் பிரதிநிதி குழுவானது அந்நாட்டில் மரியாதை செலுத்தவும் மற்றும் வணிக உறவுகளை விரிவுபடுத்தவும் வந்துள்ளதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளாா்.

0: இலங்கை செய்திகள்.
1: வெள்ள நீரில் மூழ்கிய தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பெலிபென்ன நுழைவுப் பாதைகளை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த பகுதியில் அமைந்துள்ள அழுத்கம மத்துக்கம வீதி வெள்ள நீரில் மூழ்கியதன் காரணமாக கொழும்பு நோக்கி நுழையும் வாயில், கொழும்பிலிருந்து வரும் வாகனங்கள் வெளியேறும் வாயில் மற்றும் காலியிலிருந்து வரும் வாகனங்கள் வெளியேறும் வாயில் என்பன தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தன. சொகுசு வாகனங்கள் மற்றும் சிறிய ரக வாகனங்களின் போக்குவரத்து இதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது வெள்ள நீர் வடிந்துள்ளமையால் அனைத்து வாகன போக்குவரத்துகளுக்காகவும் மெலிபென்ன இடைமாறல் மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம் மற்றும் சட்டத்துக்கு மேல் எவரும் இல்லை என்ற ஜனாதிபதியின் கூற்று உண்மையானதாக இருந்தால் முறைகேடுகளுடன் தொடர்புடைய அனைவரும் பாரபட்சமின்றி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமென ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கஸ்பேவாவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சமநீதி என்ற கொள்கை நிலைநாட்டப்பட வேண்டுமாயின் நிதி மற்றும் நிர்வாக ரீதியிலான பாரிய முறைகேடுகள் குறித்து உரிய சட்ட ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டுமென நாமல் ராஜபக்சே வலியுறுத்தினார். மேலும் நிலக்கரி இறக்குமதியின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள், அரசாங்கத்தின் நிதி கொடுக்கல் வாங்கல்களில் நிலவும் மர்மங்கள், சந்தேக நபர்களை வற்புறுத்தி வாக்குமூலங்களை பெறும் நடவடிக்கைகள் மற்றும் அதன் பாரதூரமான விளைவுகள் குறித்து அவர் தனது கவலையை வெளியிட்டார். தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் பொதுமக்களையும் சிறு வணிகர்களையும் கடுமையாக பாதித்துள்ளதாக இதன்போது அவர் சாடினார். அரசாங்கம் தனது தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதுடன் அரச நிறுவனங்களுக்குள் பொறுப்புக்கூறல் மற்றும் சிறந்த நிர்வாகம் சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனநாயக ரீதியிலான சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டுமெனவும் அரசியல் ரீதியான அச்சுறுத்தல்கள் மற்றும் பழிவாங்கல்களில் தவிர்க்கப்பட்டு சட்ட அமுலாக்களில் நியாயத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டுமெனவும் நாமல் ராஜபக்சே தனது உரையில் மேலும் வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சுமார் 10,000 அதிகமான இருதய நோயாளிகள் சத்திர சிகிச்சைகளுக்காக நீண்டகாலமாக காத்திருப்பு பட்டியலில் உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதேவேளை தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான செலவுகள் பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் சாதாரண மக்களால் உயிர்காக்கும் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அச்சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் இருதய சத்திர சிகிச்சைக்கான அடிப்படை செலவு தற்போது 1.5 பில்லியன் ரூபாவை தாண்டியுள்ளதாக கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ குறிப்பிட்டார். இதனால் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்திப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கொழும்பு தேசிய மருத்துவமனை, கண்டி, அனுராதபுரம், யாழ்ப்பாணம், வட்டக்கிழப்பு மற்றும் காரப்பட்டி ஆகிய பொதுநா மருத்துவமனைகளில் மட்டும் சுமார் 10,000 நோயாளிகள் சத்திர சிகிச்சை மற்றும் நோய் கண்டறியும் பரிசோதனைகளுக்காக காத்திருக்கின்றனர். சில நோயாளிகள் தமது சத்திர சிகிச்சைக்காக 29 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சில அவசர மருத்துவமனைகளில் அத்தியாவசிய சத்திர சிகிச்சை உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதுடன் நோயாளிகள் தமது இரத்த பரிசோதனைகளை தனியார் நிறுவனங்களில் மேற்கொள்ள வேண்டிய உள்ளமையும் நிலைமையும் மோசமாகியுள்ளது. மேலும் நாட்டில் முறையான தேசிய சுகாதார காப்புறுதி திட்டம் இல்லாதது தனியார் துறையில் சிகிச்சை பெறுவோருக்கு பாரிய சுமையாகவும் மாறியுள்ளது. எனவே அரசாங்கம் இந்த விடயத்தில் உடனடியாக தலையிட்டு இருதய நோயாளிகளின் உயிரை பாதுகாக்க தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தோட்ட தொழிலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள வேதன உயர்வு எந்தவித பாகுபாடுமின்றி அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டுமென வலியுறுத்தி ஐபென் நிறுவனத்தால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு நேற்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் கைத்தொழில் அமைச்சு, தொழில் திணைக்களம், சம்பள நிர்ணய சபை மற்றும் திரைசேரி ஆகியவற்றின் உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு தமது தரப்பு விளக்கங்களை முன்வைத்தனர். தற்போது பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மட்டுமே சம்பள உயர்வு வழங்கப்பட்டு வருவதாகவும் ஏனையோருக்கு வழங்குவது குறித்து இதுவரை எந்தவித முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இவ்விடயம் தொடர்பில் தெரிவித்த ஐபென் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜீவரட்னம் சுரேஷ், தனியார் பதிவு செய்யப்பட்டவர் அல்லது பதிவு செய்யப்படாதவர் என்ற எந்தவித நிபந்தனைகளுமின்றி உழைக்கும் அனைத்து தோட்ட தொழிலாளர்களுக்கும் ஒரே சீரான சம்பளம் வழங்கப்பட வேண்டும். உழைப்பில் சமமான பங்களிப்பை வழங்கும் தொழிலாளர்களை பிரித்து பார்ப்பது அடிப்படை மனித உரிமை மீறலாகும் எனவும் சுட்டிக்காட்டினார். காட்டினார். இருதரப்பு விவாதங்களையும் கேட்டறிந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு இவ்விடயம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்கள் தங்களது இறுதி நிலைப்பாடுகள் மற்றும் அதற்கான நியாயப்படுத்தல்களை அடுத்த அமர்விற்கு முன்பதாக எழுத்து மூலம் சமர்ப்பிக்க வேண்டும் என பரிந்துரை செய்து கொண்டது. தோட்ட தொழிலாளர்களின் நியாயமான சம்பள உயர்வு கிடைக்கும் வரை தமது சட்ட போராட்டமும் தார்மீக போராட்டமும் தொடரும் என ஐபென் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
0: இந்திய செய்திகள்.
1: பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளின் பேரில் அவருடன் செல்லும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படவுள்ளது. எரிபொருள் வாங்குவதற்காக செலவிடப்படும் அந்நிய செலவாணியை எரிபொருளை சேமிப்பதன் மூலம் மிச்சப்படுத்தலாம் என்று அண்மையில் பிரதமர் தெரிவித்திருந்தார். எரிபொருள் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுமாறு நாட்டு மக்களை அறிவுறுத்திய நிலையில் தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்கவும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இந்த நிலையில் தமது சிறப்பு பாதுகாப்பு குழுவுக்கு பிரதமரின் அறிவுறுத்தலின்படி அவரது பாதுகாப்பு வாகனங்கள் பாதியாக குறைக்கப்படவுள்ளன. பிரதமரை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று ராஜஸ்தான், குஜராத், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களும் தங்கள் கன்வாய் எண்ணிக்கையை பாதியாக குறைத்துள்ளனர். விமான எரிபொருள் விலை உயர்வை தொடர்ந்து ஏர் இந்தியா நிறுவனம் தனது விமான சேவைகளின் எண்ணிக்கையை குறைக்க முடிவு செய்துள்ளது. அதன்படி சென்னை, சிங்கப்பூர், டெல்லி நியூயார்க், டெல்லி சிக்காகோ, மும்பை நியூயார்க் உள்ளிட்ட முக்கிய வழித்தடங்களில் ஆகஸ்ட் வரை விமான சேவைகளை ஏர் இந்தியா குறைத்து அறிவித்துள்ளது. தமிழக முதல்வர் விதிகளையும் வரவுகளையும் மீறியுள்ளார். இவ்வாறு தவறான பாதையில் செல்வது சரியல்ல என எதிர்க்கட்சியான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டசபையில் தமிழக வெற்றிக் கழகம் பலம் 107 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே வைத்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் முதல்வர் விஜய் ஆட்சி அமைத்துள்ளார். தேர்தலில் 66% பேர் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்துக்கு 1.34 கோடி வாக்குகள் கிடைத்துள்ளன. எமது கட்சி வலிமையான கட்சி என அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அளித்த பேட்டியொன்றில் தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலாளர் விருப்பப்படியே வேட்பாளர்கள் தேர்வு இடம்பெற்றது. தனிப்பட்ட முறையில் இடம்பெறவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். அமைச்சரவையில் இடம்பெறும் பதவி ஆசையில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வேலுமணி, சி வி சண்முகம் போன்ற அமைச்சர்கள் ஆதரவு அளித்துள்ளனர். கூட்டணி கட்சிகள் தவிர வேறு எந்த கட்சிகளுடனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சி பேச்சு நடத்தவில்லை. ஆட்சி அமைப்பது தொடர்பாக 100%க்கு 100% திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் பேச்சு நடத்தவில்லை. அவர்களை கட்சி தொண்டர்களும் தமிழக மக்களும் மன்னிக்க மாட்டார்கள். எமது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவளித்தாலும் கட்சியில் அனைத்து அதிகாரமும் பொதுச் செயலாளரான எனக்குத்தான் உண்டு என அவர் கூறினார். கொறடாவை நியமிக்கும் அதிகாரம் பொதுச் செயலாளருக்குத்தான் உண்டு. இதை உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் உறுதிப்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவளித்துள்ள கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தொடர்வதாக அறிவித்துள்ளன. இதனால்தான் எமது கட்சியின் ஒரு பிரிவினரை முதல்வர் விஜய் சந்தித்து ஆதரவை பெற்றுள்ளார். இதனால் சட்டசபை விதிகளையும் மரபுகளையும் மீறியுள்ளார். இவ்வாறு தவறான பாதையில் செல்வது சரியல்ல என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்திகள்.
0: கனேடிய செய்திகள்.
1: நாட்டில் அதிகரித்து வரும் செலவுகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மை நிலவும் இக்காலகட்டத்தில் 4 புதிய காற்றாலை பண்ணைகள் மாகாணத்தின் எரிசக்தி இறையாண்மையை வலுப்படுத்தும் என்று பிரிட்டிஷ் கொலம்பியாவில் எரிசக்தி மற்றும் காலநிலை மாற்ற தீர்வுகளுக்கு பொறுப்பான அமைச்சர் கூறியுள்ளார். மாகாணத்தின் வடக்கு பகுதியில் உள்ள 3 திட்டங்களும் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வெஸ்ட் கெலோனா அருகே உள்ள 1 திட்டமும் 350,000 வீடுகளுக்கு மின்சாரம் வழங்க போதுமான மின்சாரத்தை உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் எரிசக்தி மலிவு விலையில் கிடைக்கச் செய்யும் என்றும் மேலும் 4.3 பில்லியன் டாலர் தனியார் முதலீட்டை ஈர்க்கும் என்றும் அமைச்சர் ஏட்ரியன் ரேக்ஸ் தெரிவித்தார். இவை அனைத்தும் வியத்தகு பெரிய திட்டங்கள் என்றும் அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். மின்சாரத்தை சேமிப்பதற்காக பாடசாலை நாட்களை குறைத்த நாடுகள் உலகெங்கிலும் உள்ளன. இத்தகைய சூழ்நிலைகள் எரிசக்தி விடயத்தில் பிரிட்டிஷ் கொலம்பியா மேலும் தற்சார்புடன் செயல்பட வேண்டுமென்றும் காற்று மற்றும் சூரிய ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களை அதிகம் பயன்படுத்த வேண்டுமென்றும் கோருகின்றன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தூய்மையான மின்சார திட்டத்தை பிரதமர் மாக்கானி இன்று வியாழக்கிழமை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கனடியர்களுக்கு தூய்மையான, மலிவான மற்றும் நம்பகமான ஆற்றலை வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் அறிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் சில நாட்களில் வெளியிடப்படும் என்று மார்ச் மாத இறுதியில் பிரதமர் கூறியிருந்தார். ஆனால் இத்திட்டத்தை இறுதி செய்ய ஒரு மாதத்திற்கு மேலாகிவிட்டது. இதில் அரசாங்கம் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் என்று தான் நம்பியதாகவும் அவர் கூறினார். 2050 அணுசக்தியை மின் கட்டமைப்புக்குள் கொண்டுவரும் இலக்குடன் அல்பேட்டா மாகாணத்தின் அணுவின் உற்பத்தியை உருவாக்குவதற்காக அந்த மாகாணத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் உட்பட அணுசக்தியை விரிவுபடுத்த பயன்பாடுபடுவதாகவும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. கனடாவின் மொத்த உமிழ்வுகளில் சுமார் 7% மின்சாரத்தால் ஏற்படுகின்றது. பெரும்பாலான மாகாணங்கள் நிலக்கரியை மின்சார ஆதாரமாக குறைத்தால் அல்லது முற்றிலுமாக நீக்கியதால் இந்த பங்கு கணிசமாக குறைந்துள்ளது.
0: உலகச் செய்திகள்.
1: சீனாவுக்கு தன்னுடன் விஜயம் மேற்கொண்டிருக்கும் எலான் மாஸ் ஜேன்சன் ஹோவாங் மற்றும் டிம் குக் உள்ளிட்ட முன்னணி வணிக நிர்வாகிகளின் பிரதிநிதி குழுவானது நாட்டுக்கு மரியாதை செலுத்தவும் மற்றும் வணிக உறவுகளை விரிவுபடுத்தவும் வந்துள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலகின் மிகச்சிறந்த 30 வணிக தலைவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம். அவர்கள் ஒவ்வொருவரும் இதற்கு சம்மதம் தெரிவித்தனர். நிறுவனத்தின் 2nd நிலை அல்லது 3rd நிலை நிர்வாகிகளை நான் விரும்பவில்லை. எனக்கு தேவைப்பட்டது அந்தந்த நிறுவனங்களின் உச்சபட்ச தலைவர்கள் மட்டுமே என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இன்று அவர்கள் உங்களுக்கும் சீனாவுக்கும் மரியாதை செலுத்துவதற்காக இங்கே வருகை தந்துள்ளனர். மேலும் வர்த்தகம் மற்றும் வணிக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர். எங்கள் தரப்பில் இருந்தும் இந்த உறவு முழுமையாக பரஸ்பர தன்மையுடன் அமையும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் சமீபத்திய சமாதான முன்வடிவை ஏற்க முடியாது என நிராகரித்த போதிலும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேரி வான்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஈரானிய ராணுவம் மிக உயர்ந்த தயார் நிலையில் உள்ளதாகவும் தற்போதைய சூழலில் பின்வாங்குவதற்கு இடமே இல்லை என்றும் ஈரானிய பிரிகேடியர் ஜெனரல் முகமது அக்ரமி நியாப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான போர் நிறுத்த உடன்படிக்கை தற்போது ஒரு நிலையற்ற சூழலில் உள்ளதாக கூறப்படும் நிலையிலேயே இந்த இருதரப்பு கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு மருத்துவமனைகளில் சுமார் 10,000 அதிகமான இருதய நோயாளிகள் சத்திர சிகிச்சைகளுக்காக நீண்டகாலமாக காத்திருப்பு பட்டியலில் உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம் மற்றும் சட்டத்துக்கு மேல் எவரும் இல்லை என்ற ஜனாதிபதியின் கூற்று உண்மையானதாக இருந்தால் முறைகேடுகளுடன் தொடர்புடைய அனைவரும் பாரபட்சமின்றி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளின் பேரில் அவருடன் செல்லும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் அமைக்கப்படவுள்ள 4 புதிய காற்றாலை திட்டம் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் எரிசக்தி இறையாண்மைக்கு வலு சேர்க்கும் என்று எரிசக்தித்துறை அமைச்சர் எட்ரியன் டெக்ஸ் தெரிவித்துள்ளார். சீனாவுக்கு தன்னுடன் விஜயம் மேற்கொண்டிருக்கும் எலான் மாஸ் ஜேன்சன் ஹோவாங் மற்றும் டிம் குக் உள்ளிட்ட முன்னணி வணிக நிர்வாகிகளின் பிரதிநிதி குழுவானது அந்நாட்டில் மரியாதை செலுத்தவும் மற்றும் வணிக உறவுகளை விரிவுபடுத்தவும் வந்துள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

காலை அதிகாலை 5:18 நேர்கள் இப்பொழுது முதல் இறையோசி நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நாள் இறையோசி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க

0: ஒளித்து அந்த பாடலுடன் இன்றைய நாள் இறையோசி நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வந்தது. மகிழ்ச்சி என்பது வெளியில் தேடும் பொருள் அல்ல, அது நம் மனதுக்குள் இருக்கும் ஒரு உணர்வு. மகிழ்ச்சி என்பது வெளியில் தேடும் பொருள் அல்ல, அது நம் மனதுக்குள் இருக்கும் ஒரு உணர்வு. டொரண்டோ நேரம் அதிகாலை 5:33, டொரண்டோவின் வெப்பநிலை 7°C ஆக இருக்கின்றது. நேர்கள் ஒலிக்க இருக்கின்ற விளம்பரங்களை தொடர்ந்து விடியல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம்.
1: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401க்கு அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன்சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
2: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிகா மண்டலாம் பாக்குறோம். டீன் கலி,
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 9052708800.
1: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: Listen to us around the universe. www.cmr.fm.
6: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். துவண்டு போன உள்ளங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விடியலோடு கவிதா உதயன்.

அரசுகளிலும் சரி, நிறுவனங்களிலும் சரி, தலைமைக்கு வேண்டியவராக சிலர் விளங்குவார்கள். தலைமையின் நம்பிக்கைக்கு உரியவராக, செல்வாக்கு உள்ளவராக வலம் வருவார்கள். இத்தனைக்கும் அனுபவம் மிக்கவர்கள் என்று பார்த்தால் மிக பின்தங்கியவராக இருப்பார். ஆனால் அவர் செல்வாக்கு கொடிகட்டி பறக்கும். இது எப்படி நடக்கிறது? இதை சிலர் இழிவாக காக்காய் பிடித்து முன்னுக்கு வருகின்றான் என்பார்கள். ஆனால் நுட்பமாக முன்னுக்கு வரும் ரகசியத்தை கவனிக்க மறுக்கின்றார்கள். நீங்கள் முக்கியமான நபராக விளங்க நிறைய வழிகள் இருக்கின்றன. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். திருமண வீடுகளில், அலுவலகங்களில், விழாக்களில் சிலரை சுற்றி கூட்டம் எப்போதும் இருக்கும். அவர் இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும். சிரிப்பலைகள் அவரை சுற்றி எழும். எந்த இடத்திலும் முக்கியத்துவம் பெற்றுவிடுவார். காரணம், சாமர்த்தியமாக நகைச்சுவையாக அவர் பேசுவதே. எனவே நல்ல நகைச்சுவைகளை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப பயன்படுத்துகின்றவர்களை எல்லோரும் நேசிப்பார்கள், ஒரு முக்கியமான மனிதராக கருதுவார்கள். ஆனால் நகைச்சுவை தரமுடையதாக, புதிது புதிதாக நினைத்து நினைத்து சிரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பலர் மத்தியில் சொல்லத்தகாத ஆபாச துணுக்குகளை, இடத்திற்கு பொருந்தாத நகைச்சுவைகளை சொன்னால் இருக்கின்ற மரியாதையும் போய்விடும். இன்னும் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் பெறும் வழி என்ன? நகைச்சுவைகளை கடந்து அதிக தகவல்களை தெரிந்து வைத்திருக்கும் ஒருவர் இன்னும் முக்கியத்துவம் பெறுவார். விமான நேரம், பொருட்களின் விலை, எது எங்கே சுலபமாக கிடைக்கும் என்ற தகவல், நுட்பமான பல விவரங்கள் அறிந்து வைத்திருந்தால் உங்கள் மேலதிகாரிகளால் நீங்கள் மிகவும் விரும்பப்படுகின்றீர்கள். நிறைய விவரங்களை கைவசம் வைத்திருக்கும் நபர் தலைமையால் அதிகம் தேடப்படுவார். தலைமை அவரை அதிகம் சார்ந்திருக்க விரும்பும். நிரந்தர முக்கியத்துவம் பெறுவதற்கான உன்னத மாமந்திரத்தை இன்வால்மெண்ட் மேக்ஸ் யூ பெட்டர் என்பார்கள். ஈடுபாடு ஆழமாக ஆழமாக, மேம்பாடு நிச்சயம். இதனை உணர்ந்தவர்கள் தோற்பதில்லை. ஒரு திருமண வீட்டிற்கு 1000 பேர் வந்து போனாலும் அக்கறையோடு பல விஷயங்களில் ஈடுபடுகின்றவர் மறக்கப்பட முடியாதவராக மாறிவிடுகின்றார். திருமணத்தின் ஒவ்வொரு சடங்கிலும், ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு இடத்திலும் அந்த நபர் தேடப்படுகின்றார். அவரை மையப்படுத்தி அங்கு நிகழ்ச்சிகள் நடைபெற தொடங்கும். கட்சியில் கடைசியில் சேர்ந்த ஒருவர் அளவு கடந்த ஈடுபாடு காட்டும் போது அவர் முக்கியத்துவம் பெற்று முன்னேறுகின்றார். தலைவருக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும் சிலர் தலைவரின் மறைவுக்கு பின்னும் இரண்டாம் இடத்தில் இருக்க நேரிடும். ஆனால் கடைசியில் வந்தவர் முதலிடத்தை பெற்றுவிடுவார். இரண்டாம் இடத்தார் புலம்புவார். நான் தான் அவரை விட அனுபவம் மிக்கவர் என்பார். என்ன பயன்? அவருக்கு எப்போதும் இரண்டாம் இடமே கிடைக்கும். கட்சியின் மீது அவரது ஈடுபாடு இரண்டாம் பட்சம். எனவே கட்சிக்கும் அவர் இரண்டாம் பட்சம். கல்லூரியில் வேலைக்கு சேரும் ஒருவர் தனது துறையின் வேலைகளை மட்டும் அளந்து செய்தால் மேனேஜ்மெண்ட் அவருக்கு சம்பளம் கொடுக்கும், மரியாதை கொடுக்காது. தன்னுடைய பணி, தனது துறையில் பிறரது பணி, மாணவர்கள் பிரச்சனை, கல்லூரி விழாக்கள், அட்மிஷன், கட்டிட நன்கொடை, இப்படி எல்லா வேலைகளையும் தனது வேலையாக இழுத்து போட்டுக் கொண்டு செய்கின்றவர் மேனேஜ்மெண்டின் நம்பிக்கைக்கு உரியவர் ஆகின்றார். நியமிக்கப்படாத முதல்வராக முக்கியத்துவம் பெறுகின்றார். எந்த விஷயத்திலும் ஈடுபாடும் மேம்பாடும் கைகோர்த்து நிற்கின்றன. முக்கியத்துவமும் முதலிடமும் முழு மூச்சோடு ஈடுபட்டவருக்கான உரிமை சொத்து. புரிந்து கொண்டால் வெற்றி நிச்சயம். நல்லது நேர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா.

0: Listen to us. Listen to us around the universe. www.cmr.fm. தொடர்ந்து அதிகாலை 5:47.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5%
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
0: நிகழ்ச்சியில் நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், திருமணநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்க 416-593-0055. இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினங்கள், திருமண நாட்களை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
6: ஹாப்பி ஆனிவர்சரி.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: இன்றைய நாள் வைகரை வசந்தம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க,

0: வைகரை வசந்த நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். வைகரை வசந்த நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற நேர் ஒருவரை இந்த வேலையில் கணித்து விடலாம். வணக்கம்
1: அதிகாரி. வணக்கம் தர்மான, எப்படி? நலமாக ரஞ்சமுத்தையா?
0: நலமாக இருக்கின்றோம் ரஞ்சன். யாருக்கு இந்த விசேத தினம்?
1: இன்றைக்கு எனது அன்பு நண்பன் ரத்ன சபாபதி உதயகுமார் அவர் முந்தியில் இருக்கிறார். அவர் இன்றைக்கு அகவை நாளை கொண்டார்கள். அவர் எல்லாம் நயனி நாகசுனியம்மனோடு சகல செல்வங்களும் பெற்று நீண்ட காலம் வாழ்க வாழ்க வாழ்த்துகின்றவண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டதற்கு நாங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வாழ்த்துக்கு நன்றி அண்ணா.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalam closing da tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
2: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி,
0: ஒலிக்கின்ற பாடலுடன் இருக்கிறாள் வைகரை வசந்தம் நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருகின்றது.

0: இன்றைய நாள் மே மாதம் 14 தேதி 2026 ஆண்டு வியாழக்கிழமை. டொரண்டோவின் வெப்பநிலை 7 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 12 பாகை செல்சியஸ் இருக்கும் என்றும் டொரண்டோ பெரும்பாக்கத்தில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகளாக 60% தென்படுகின்றது. மலர்ந்திருக்கின்ற இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே இனிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 மணி வரை புத்தம்பது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா. புத்தம்பது காலையில் முதலில் குரல் அமுதம். குரல் அமுதம்.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 62. ஆள்வினை உடைமை. அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இச்செயலை நம்மாலே செய்ய முடியாதென்று தளர்ச்சி கொள்ளாமல் இருக்க வேண்டும். இடைவிடாத முயற்சியானது அதனை செய்து முடிக்கும் வலிமையை தரும்.

நேர்கள் இன்றைய நாளுக்கான குரல் அமுதம் கேட்டீர்கள். இன்றைய நாள் நற்சிந்தனை. வாழ்க்கை என்பது சந்தோஷங்களும் சவால்களும் கலந்த ஒரு பயணம். அதில் வெற்றி மட்டுமல்ல, தோல்வியும் நம்மை வளர்க்கும் ஒரு பாடமாகும். நேரத்தை மதித்து மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு பிறருடன் ஒப்பிடாமல் நம்முடைய முன்னேற்றத்தை கவனித்தால் மன அமைதி கிடைக்கும். வாழ்க்கையில் பணம் முக்கியமானது என்றாலும் உண்மையான உறவுகள் மற்றும் நல்ல மனநிலை அதைவிட பெரும் செல்வமாகும். எதிர்பார்ப்புகளை குறைத்து நன்றி உணர்வுடன் தற்போதைய தருணத்தை மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். நேர்கள் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை கேட்டீர்கள்.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். உள்ளூராட்சி நிறுவனங்களில் பொது பயன்பாடு கொடுப்பனவு சேவைகளை டிஜிட்டல் மையப்படுத்தும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. டிட்வா சூறாவளியால் வீடுகளை இழந்த நுவரேலியா மாவட்ட மக்களின் மீள்குடியேற்ற திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று நுவரேலியா மாவட்ட செயலகத்தில் விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. பவனியா வடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் சீரான போக்குவரத்து ஒழுங்குமுறைகளை உறுதிப்படுத்தும் நோக்கில் வீதிகளில் திரியும் கட்டாக்காலி மாடுகளை கையகப்படுத்தும் சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் நுகர்வை குறைக்கும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தொழில்துறையின் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் சார்ந்த கல்வியை மேம்படுத்துவதில் இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை சென்னைக்கான இலங்கை துணை தூதுவர் வைத்தியர் கணேசநாதன் கேதீஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இணையதள மருந்து விற்பனைக்கு தடை விதிக்கக் கோரி வரும் மே 20 வேலைநிறுத்தத்தில் ஈடுபட சுமார் 12,00,000 மருந்தகங்கள் முடிவு செய்துள்ளன. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அடுத்த வாரத்தில் வியட்நாம் மற்றும் தென்கொரியாவுக்கு பயணம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பயணத்தின்போது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப பகிர்வு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு ஆகியவற்றை மேம்படுத்த பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்தியாவில் செப்டம்பர் 30 வரை சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. உள்நாட்டு விலைகளை கட்டுப்படுத்தவும் விநியோகத்தை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. கேரள முதலமைச்சர் நியமனத்தில் இழுபறி இடம்பெற்று வந்த நிலையில் வி.டி. சதீசனை காங்கிரஸ் கட்சி தேர்வு செய்துள்ளது. கனடாவின் பழமையான பீரங்கிப்படை வாகனங்களை மேம்படுத்தவோ அல்லது முற்றிலுமாக மாற்றீடு செய்யவோ எந்தெந்த நிறுவனங்களால் எவ்வாறான தீர்வுகளை வழங்க முடியும் என்பதை அடையாளம் காட்டுமாறு கெனடிய ராணுவம் பாதுகாப்புத்துறை நிறுவனங்களை முறையாக கோரியுள்ளது. என்ட்ரோமெட்ரோசியஸ் பாதிப்பால் அவதிப்படும் பெண்களுக்கு பிறப்பு குறைபாடுகளுடன் கூடிய குழந்தைகளை பெற்றெடுக்கும் ஆபத்து அதிகம் இருப்பதாக கெனடிய மருத்துவ சங்க இதழ் இந்த வாரம் வெளியிட்ட ஆய்வு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அல்பர்டா சுதந்திரம் குறித்து பொது வாக்கெடுப்பு தொடர்பான மனுவுக்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்ததை எதிர்த்து நீதிபதி ஒருவர் தீர்ப்பளித்துள்ளார். பழங்குடியின மக்களுடன் கலந்தாலோசிக்கும் தனது கடமையில் மாகாணம் தவறிவிட்டதாக அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தானின் ஜியா முஸ்லீம்கள் வெளிப்படையாக ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக கூறி பாகிஸ்தான் தொழிலாளர்களை ஐக்கிய அரபு ராச்சியம் வெளியேற்றி வருவதாக அமெரிக்க பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. புளோரிடா கடற்கரைக்கு அப்பால் அட்லாண்டிக் கடலில் விழுந்த தனியார் விமானத்தில் இருந்த 11 பேரையும் அமெரிக்க விமானப்படை மற்றும் கடலோர காவல்படை இணைந்து 15 போராட்டத்துக்கு பிறகு உயிருடன் மீட்டுக்கொண்டது. ஜெரோம் பவலின் பதவிக்காலம் மே 15 அன்று முடிவடைவதையொட்டி பெடரல் ரிசர்வின் தலைவராக கெவின் வார்சாவின் நியமனத்தை அமெரிக்க செனட் சபை புதன்கிழமை உறுதி செய்தது. பெய்ஜிங்கில் தன்னை சிறப்பாக உபசரித்ததற்காக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் அவருடன் நட்பு கொண்டிருப்பது ஒரு கௌரவம் என்று குறிப்பிட்டு அமெரிக்கா சீனா உறவை பெரிதும் பாராட்டினார். CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: டொரடேரம் காலை 6:09. புதிதாக ஒரு நாள் எம் வாழ்வில் இன்று பிறந்திருக்கின்றது. பல பல ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள், லட்சியங்கள் எங்கள் ஒவ்வொருவர் மனங்களிலும் மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தம் புதிய நாள் எம்முள் புது சிந்தனையை வளர்க்கட்டும், புதிய உற்சாகத்தை தரட்டும். நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் நல்லவையாகவே அமையட்டும். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 வரை காற்றலைகளில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா.

இன்றைக்கு நாள் 10 காலை நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்த அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது நம்ம காலே. தொடர்ந்து நேரம் காலை 6:16 புத்தம்பது காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள்.

0: CMR Tamil FM.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
5: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
6: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissanil Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு ஜீரோ ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
7: உயர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். உயர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். தொடர் நேரம் காலை 6:18. இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் புத்தம் புது காலை நேரம்.

புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416

0: ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30க்கும் காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
2: காலை 6:24 புத்தம்பது காலையுடன் காலை பிரதிநேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேற்றைய தினம் புதன்கிழமை வோனில் ஒரு வீட்டின் வெளியே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 ஆண்கள் உயிரிழந்திருப்பதாக ஜோப்பிராந்திய காவல்துறை அது அறிவித்திருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக தாங்கள் தீவிரமாக விசாரித்து வருவதாகவும் ஜோப்பிராந்திய காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. நேற்று மாலை சுமார் 5:30 மணியளவில் கெய்சர் டிரைவ் மற்றும் மார்டின் க்ரோ ரோட் அருகே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் கேட்டதாகவும் தகவல் கிடைத்ததை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றபொழுது அங்கு துப்பாக்கி காயங்களுடன் 2 ஆண்கள் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. உயிரிழந்தவர்களில் ஒருவர் அந்த வீட்டில் வசித்தவர் என்றும் மற்றொருவர் அருகிலுள்ள பகுதியில் வசித்தவர் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த தாக்குதல் திட்டமிட்டு குறிவைத்த ஒரு சம்பவமாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவத்துக்கு பிறகு 3 ஆண்கள் நீல நிற SUV வாகனத்தில் தப்பிச் சென்றதாகவும் தகவல் தங்களுக்கு கிடைத்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் எரிந்த நிலையில் ஒரு வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அந்த வாகனம் இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட வாகனமாக இருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்து இருக்கின்றார்கள். கொலையாளிகளை தேடி தாங்கள் தொடர்ந்தும் தேடி வருவதாகவும் பொதுமக்களின் உதவியை இந்த இடத்தில் தாங்கள் நாடியிருப்பதாகவும் யோக் பிராந்திய போலீசார் தெரிவித்து இருக்கின்றார்கள்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
4: VKRH.com.
0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
3: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம், ரவி நடராஜா, விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
5: உள்ளூராட்சி நிறுவனங்களில் பொது பயன்பாட்டு கொடுப்பனவு சேவைகளை டிஜிட்டல் மையப்படுத்தும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. நிட்வா சூறாவளியால் வீடுகளை இழந்த நுவரேலியா மாவட்ட மக்களின் மீள்குடியேற்ற திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று நுவரேலியா மாவட்ட செயலகத்தில் விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. வவுனியா வடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் சீரான போக்குவரத்து ஒழுங்குமுறைகளை உறுதிப்படுத்தும் நோக்கில் வீதிகளில் திரியும் கட்டக்காலி மாடுகளை கையகப்படுத்தும் சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இணையதள மருந்து விற்பனைக்கு தடை விதிக்கக் கோரி வரும் மே 20 வேலைநிறுத்தத்தில் ஈடுபட சுமார் 12,00,000 மருந்தகங்கள் முடிவு செய்து கொண்டன. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அடுத்த வாரத்தில் வியட்நாம் மற்றும் தென்கொரியாவுக்கு பயணம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பயணத்தின்போது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப பகிர்வு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு ஆகியவற்றை மேம்படுத்த பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். கேரள முதலமைச்சர் நியமனத்தில் இழுபறி இடம்பெற்று வந்த நிலையில் வி டி சதீசனை காங்கிரஸ் கட்சி தேர்வு செய்துள்ளது. கனடாவின் பழமையான பீரங்கி படை வாகனங்களை மேம்படுத்தவோ அல்லது முற்றிலுமாக மாற்றீடு செய்யவோ எந்தெந்த நிறுவனங்களால் இவ்வாறான தீர்வுகளை வழங்க முடியும் என்பதை அடையாளம் காட்டுமாறு கனடிய ராணுவம் பாதுகாப்புத்துறை நிறுவனங்களை முறையாக கோரியுள்ளது. அல்பர்டா சுதந்திரம் குறித்த பொது வாக்கெடுப்பு தொடர்பான மனுவுக்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்ததை எதிர்த்து நீதிபதி ஒருவர் தீர்ப்பளித்துள்ளார். பழங்குடியின மக்களுடன் கலந்தாலோசிக்கும் தனது கடமையில் மாகாணம் தவறிவிட்டதாக அவர் கூறியுள்ளார். புளோரிடா கடற்கரைக்கு அப்பால் அட்லாண்டிக் கடலில் விழுந்த தனியார் விமானத்தில் இருந்த 11 அமெரிக்க விமானப்படை மற்றும் கடலோர காவல்படை இணைந்து பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு உயிருடன் மீட்டுள்ளது. பாகிஸ்தானின் ஜியா முஸ்லீம்கள் வெளிப்படையாக ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக கூறி பாகிஸ்தான் தொழிலாளர்களை ஐக்கிய அரபு ராச்சியம் வெளியேற்றி வருவதாக அமெரிக்க பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.
0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
3: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம், ரவி நடராஜா, விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
6: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
4: கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றத்தின் வருடாந்த தமிழ் திறன் போட்டிகள் மே மாதம் 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல், இலக்கம் 150 போரோ டிரைவில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 6-4-7-2-2-4-8-8-7-1.
8: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
1: Nissan head to head event ippozhudhu Morningside Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaaganangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku vaarathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja
2: ஒன்றியோ மாகாணத்தில் ஹண்டா வைரஸ் தொற்று தொடர்பாக மேலும் 7 பேர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இவர்கள் குறைந்த ஆபத்து கொண்ட தொடர்பாளர்கள் எனவும் அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே வைரசுக்கு நேரடியாக அதிக ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சம்பந்தப்பட்ட மூவர் தனிமைப்பட்டிருந்த நிலையில் தற்போது மொத்தமாக கண்காணிப்பில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 10 உயர்ந்திருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவர்கள் அனைவரும் 45 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒன்டாரியோவில் அதிக ஆபத்து கொண்டவர்களாக கருதப்பட்டவர்கள் கிரே ப்ரூஸ் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் மற்றும் ஃபீல்ட் பிராந்தியத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆவார். இவர்கள் பின்னர் ஹொண்டா வைரஸால் உயிரிழந்த கப்பல் பயணியுடன் ஒரே விமானத்தில் பயணித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அல்பர்ட்டா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மேலும் 6 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் இதுவரை எந்த அறிகுறிகளையும் வெளிப்படுத்தவில்லை என அதிகாரிகள் தெரிவித்து இருக்கின்றார்கள். கனடா பொது சுகாதார முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் எம்வி ஹொண்டிஸ் என்ற கப்பலில் ஏப்ரல் முதல் பயணித்த பயணிகள் மற்றும் பணியாளர்கள், அத்துடன் உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளியுடன் தொடர்பில் இருந்த உயர் ஆபத்து கொண்டவர்கள் கனடாவுக்கு விமான பயணம் செய்ய தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உலக சுகாதார அமைப்பின் தலைவர் உலகளாவிய அளவில் ஹொண்டா வைரஸின் ஆபத்து தற்போது குறைவாகவே உள்ளது என்றும், இருப்பினும் வைரஸ் நீண்ட உறைநிலை காலம் காரணமாக எதிர்வரும் வாரங்களில் மேலும் சில தொற்றுகள் கண்டறியப்படலாம் என்றும் தெரிவித்து இருக்கின்றார்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.

0: காப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம், பாபா பேங்க்வெட் ஹால், 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்றுகூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, காப்ரூ, 416-335-3334.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன்,
2: 6 4 9 7 5 7 6 4 7 4 9 7 5 7 இன்று நங்களுடைய இளம் சமுதாயத்துக்குள் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த சினிமா மோகம் அத்துடன் சமூக ஊடகங்கள் மூலம் சீக்கிரம் பிரபலியமாகலாம் என்ற ஒரு ஆசை. ஒரு காலத்தில் நான் டாக்டராக வர வேண்டும், டீச்சராக வர வேண்டும், என்ஜினியராக வர வேண்டும் என்று சொன்ன பிள்ளைகள் இப்போது நான் யூடியூபர் ஆகப் போகின்றேன், இன்ஃபுளுவன்சர் ஆகப் போகின்றேன் என்று சொல்லுகின்ற நிலைமை இப்பொழுது வந்துவிட்டதே. வீட்டில் அம்மா அப்பா படிக்கிறையா என்று கேட்டால், அம்மா இது படிப்பு இல்லை, கண்டென்ட் கிரியேஷன் என்றுதான் பதில் வருகின்றது இக்காலத்தில். சில சமயம் வீட்டில் வைஃபை போனாலே அந்த வீட்டில் அமைதி போய்விடும் என்ற ஒரு நிலையும் இப்பொழுது வந்துவிட்டது. சினிமாவும் சமூக ஊடகங்களும் முழுக்க முழுக்க கெட்டது கிடையாது, அதில் நிறைய நல்ல பக்கங்களும் இருக்கின்றது. இன்றைய இளைஞர்களுக்கு தங்களுடைய திறமையை வெளிக்காட்ட இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கின்றது. பாடுவதற்கு, நடனமாடுவதற்கு, நடிப்பதற்கு, சமையல், நகைச்சுவை, ஓவியம் எதுவாக இருந்தாலும் ஒரு மொபைல் போன் இருந்தால் போதும் உலகமே பார்க்க முடியும். முன்னாடி சினிமாவில் வர வேண்டும் என்றால் வாய்ப்பு தேடி அலைய வேண்டும். இப்போது வீட்டில் இருந்தபடியே ஷார்ட் பிலிம் எடுத்து அப்லோட் பண்ணுகின்றார்கள். சிலர் நல்ல கருத்துக்களை சொல்லி சமூகத்துக்கும் உதவி செய்கின்றார்கள். சில குடும்பங்களுக்கு இது வருமானம் கூடவாக மாறியிருக்கின்றது. ஒரு பாட்டி கூட ரீல்ஸ் போட்டு வைரலாகின்ற காலம் இது. ஆனால் நம்ம வீட்டு பாட்டி இன்னும் வீடியோ கோல் கேமரா எங்கே இருக்குதென்று தேடிக்கிட்டு இருக்கின்ற பாட்டிமாரும் இருக்கின்றார்கள். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அளவு வேண்டும். இப்போது சில இளைஞர்கள், யுவதிகள் வாழ்க்கையை வாழ்வுறுவதை விட கேமராவுக்காக வாழ ஆரம்பித்து விட்டார்கள். சாப்பிடுவதற்கு முன்னாடி போட்டோ, டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டோரி, வெளியே போனால் ரீல், இப்படி வாழ்க்கையே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஆக மாறிவிடுகின்றது. சில பேர் உணவு சாப்பிடுவதை விட அதற்கு ஃபில்டர் போடுகிறதுக்கு தான் அதிக நேரம் செலவழிக்கின்றார்கள். லைக்ஸ் குறைந்தால் கவலை, ஃபாலோவர்ஸ் குறைந்தால் மரகழுத்தம். சிலர் சமூக ஊடகத்தில் மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து என் வாழ்க்கை மட்டும் இவ்வளவு போரிங்கா என்று ஜோசிப்பதன் நிலைமையும் வந்துவிட்டதே. ஆனால் உண்மையில் கேமராவுக்கு பின்னாளில் இருக்கும் வாழ்க்கை எல்லோருக்கும் வேறுதான். இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் சந்தோஷமாக தெரிந்தாலும் உண்மையில் பல பேர் தன்மையுடனும் மன அழுத்தத்துடனும் வாழ்கின்றார்கள். சினிமா மோகம் கூட சில சமயம் ஆபத்தான அளவுக்கு போய்விடுகின்றது. திரைப்படத்தில் ஹீரோ 10 பேரை அடித்தால் சில இளைஞர்கள் அதுதான் உண்மையான வாழ்க்கை என்று நினைக்கின்றார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அது சரிப்படாது என்று எண்ணத் தவறுகின்றார்கள். நடிகர் நடிகைகளை ரசிக்கலாம், அவர்களுடைய கலைகளை பாராட்டலாம், ஆனால் அவர்கள் போலவே வாழ வேண்டும் என்று நினைப்பது தவறு என்று சொல்ல மாட்டேன். ஆனால் அவருடைய வாழ்க்கைகளுக்காக நாங்களை உயர்த்திக் கொள்ளலாம், ஆனால் அவர்கள் போலவே வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் இங்கே தவறாக இருக்கின்றது. சினிமா ஒரு பொழுதுபோக்கு, அது வாழ்க்கையல்ல. பெற்றோர்களும் இதில் முக்கியமான பங்கு வகிக்க வேண்டும். போனை வைக்கிறியா இல்லையா என்று சண்டை போடுகிறதை விட பிள்ளைகளுடன் பேச வேண்டும். அவர்கள் என்ன பார்க்கின்றார்கள், என்ன செய்கின்றார்கள், எதில் ஆர்வம் இருக்கு என்பதை அவர் புரிந்துகிட வேண்டும். ஒரு பிள்ளை வீடியோ எடுக்கிறது என்று சொன்னால் உடனே திட்டாமல், இதில் என்ன நல்ல கருத்து சொல்லப் போகின்றாய் என்று கேட்டால் அது அவர்களுக்கு நல்ல வழிகாட்டலாக இருக்கும். சினிமாவும் சமூக ஊடகங்களும் அவருக்கு நல்ல சேவகர்கள். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையுடைய எஜமானர்களாக அவை மாறக்கூடாது. பிரபல்யமாக வேண்டும் என்பதில் தவறில்லை, ஆனால் பயனுள்ள மனிதராக பிரபல்யமாக வேண்டும். ஃபுளோவர்ஸ் அதிகமாக இருக்கிறது வெற்றி அல்ல, நல்ல மனிதநேயம், நல்ல பண்பு, நல்ல சிந்தனை, அதுதான் உண்மையான புகழை எங்களுக்கு தேடித்தர்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
1: முன்னாள் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானிக்கு விதிக்கப்பட்ட 20 மில்லியன் அபராதம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு புதன்கிழமை உத்தரவிட்டது. கந்தளாய் சீனி கைத்தொழிற்சாலை நிதி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் பணிக்குழாம் பிரதிநிதியாக பணியாற்றிய குசுமதாச மகாநாமாவுக்கு விதிக்கப்பட்ட 20 மில்லியன் ரூபாய் மேலதிக அபராத தொகையை அறவிடுவது தொடர்பாக எடுக்கப்படவுள்ள அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்த நிலைப்பாட்டை 2 வாரங்களுக்குள் அறிவிக்குமாறு நிலையான மூவரடங்கிய நீதிமன்றம் குழாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு புதன்கிழமை உத்தரவிட்டது. பிரியந்த லியனகே, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரத்ன பண்டார் ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கடந்த 2018 கந்தளாய் சீனி கைத்தொழிற்சாலைக்கு சொந்தமான கட்டடங்கள் மற்றும் எந்திரங்களை இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு கையளிப்பதற்காக 54 மில்லியன் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்ற சம்பவம் தொடர்பில் குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் அடையாளம் காணப்பட்டு குசுமதாச மகாநாம தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றார். சிறை தண்டனைக்கு மேலதிகமாக அவருக்கு 20 மில்லியன் ரூபாய் அபராதம் செலுத்துமாறும் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. குறித்த வழக்கில் பிரதிவாதிக்கு விதிக்கப்பட்ட 20 மில்லியன் ரூபாய் அபராத தொகையை செலுத்துவதற்கு தன்னிடம் எந்தவித சொத்துக்களும் இல்லை என பிரதிவாதி சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சிறைச்சாலை அதிகாரிகளால் விடுக்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த நீதிமன்றம் ஆரம்ப தீர்ப்பை அறிவிக்கும் போதே குறித்த அபராதத்தை செலுத்த தவறினால் அதற்கு பதிலாக அனுபவிக்க வேண்டிய மேலதிக சிறை தண்டனை குறித்து அதில் குறிப்பிடப்படவில்லை என சுட்டிக்காட்டியது. எனவே இது தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேற்கொள்ளவுள்ள அடுத்தகட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்த நிலைப்பாட்டை நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் த சுவாஜ் ஸ்டேட் பெடகோலிக்கல் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தின் சிறப்பு தூதுக்குழு திருகோணமலையில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர அவர்களை சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாணத்தில் ரஷ்ய மொழியை மேம்படுத்தல் மற்றும் அதன் மூலம் கல்வி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தல் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் பல்கலைக்கழக மாணவர்களுக்காக ரஷ்ய மொழி நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துவது அவர்களின் சர்வதேச தொடர்பாடல் திறன்களையும் கல்வி பன்முகத்தன்மையையும் மேம்படுத்துவதற்கான முக்கியமான முன்னெடுப்பாக விவாதிக்கப்பட்டது. மேலும் ரஷ்ய சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வரும் தற்போதைய சூழலில் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையில் பணியாற்றுவோருக்கு ரஷ்ய மொழி பயிற்சி வழங்குவதன் அவசியமும் வலியுறுத்தப்பட்டது. இதன் மூலம் சேவை தரத்தை உயர்த்துவதும் பிராந்தியத்தின் பொருளாதார நடவடிக்கைகளை வளர்த்தெடுப்பதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கனமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு உதவி புரிந்ததாக சந்தேகிக்கப்படும் மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் திட்டமிட்ட குற்றச்செயல் குழுக்களுடன் தொடர்புடையவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிற சந்தேக நபர்கள் மற்றும் பின்னணி தொடர்பாக விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் தகவல் தொழில்நுட்ப கட்டுப்பாட்டாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மென்பொருள் தொகுதி ஒன்றினை நடைமுறைப்படுத்துவதற்காக 9.8 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகை செலவிடப்பட்டதாக சந்தேக நபர் எழுத்துப்பூர்வமான பிரகடனம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். எனினும் அத்தகைய மென்பொருள் தொகுதி எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றங்களை இழைத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் கடுவலை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதாக காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் மதுபான சாலைகளின் பணியாளர்களுக்கு நிர்வாகம் சார்பில் முக்கிய அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி 20 வயதுக்கு குறைவானவர்களுக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யக்கூடாது என கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களின் வயதில் சந்தேகம் ஏற்பட்டால் ஆதார் அட்டை, சாரதி உரிமம் உள்ளிட்ட அரசு அங்கீகாரம் பெற்ற அடையாளங்களை உறுதிப்படுத்த பின்னரே மதுபானங்களை விற்பனை செய்ய முடியும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 20 வயதிற்குட்பட்டு குறைவானவர்களுக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. இந்த நடவடிக்கை குறைந்த வயதினரையே மதுபான பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் சட்டவிரோதமாக வாக்களித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் சொந்த நாட்டுக்கு திரும்ப சென்னை விமான நிலையத்துக்கு வந்தபோது கையில் மை இருந்ததை வைத்து கண்டுபிடித்த குடியேற்றத்துறை அதிகாரிகள் அவர்களை பரிசோதித்தபோது சட்டவிரோதமாக சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்களித்தது தெரிய வந்துள்ளது. அதன்படி கனடா குடியுரிமை பெற்ற ஒருவரும் ஆஸ்திரேலிய குடியுரிமை பெற்ற ஒருவரும் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் என மூன்று பேரை விமான நிலைய அதிகாரிகள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வெளிநாட்டு குடியுரிமை பெற்றிருந்த போதிலும் தங்களுடைய பழைய இந்திய வாக்காளர் அடையாள அட்டையை ரத்து செய்யாமல் அதனை பயன்படுத்தி இந்த மூன்று பேரும் வாக்களித்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்திய சட்டப்படி ஒருவர் வெளிநாட்டு குடியுரிமை பெறும்போது அவரது இந்திய குடியுரிமை தானாகவே ரத்தாகிவிடும். இதன் விளைவாக இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமையும் அவர் இழந்துவிடுகின்றார். இந்திய குடியுரிமை துறந்த பிறகு தேர்தலில் வாக்களிப்பது சட்டப்படி குற்றமாக உள்ளது.
0: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள். Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
5: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
1: தொடர்நேரம் காலிகள் படி 10 புதுமது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். மாற்றம் வளர்ச்சிக்கு அவசியம். ஆனால் ஒரே இடவில் முழுமையாக மாறிவிடலாம் என்று நினைக்காதீர்கள். மாற்றங்களை சின்ன சின்னதாக ஒன்றுக்கு பின் ஒன்றாக கொண்டு வர முயலுங்கள். பெரிய ஓவியம் கூட சிறிய துரியால் தான் வரையப்படுகின்றது. அதை முழுமையாக்குவது அந்த சிறிய கோடுகள் தான் என்பதை மறந்துவிடாதீர்கள். நேற்று இருந்த அதே நிலையில் இன்றும் நீங்கள் இருந்தால் மாற்றத்துக்காக நீங்கள் ஒரு துரும்பையும் கிள்ளி போடவில்லை என்றே அர்த்தம். இன்று மாற்றத்துக்கான ஒரு சிறிய செயலை செயல்படுத்துங்கள். நாளை அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தெரிந்திருக்கும். நீங்கள் செய்கின்ற மிகச்சிறிய மாற்றம் கூட உங்களை ஊக்குவிக்கும் சக்தி கொண்டது. ஏனெனில் பெரிய சாதனைகள் அனைத்தும் சிறிய மாற்றங்களிலிருந்தே உருவாகின்றன. உங்களை ஒரு வெற்றியாளராக காண விரும்பினால் சின்ன சின்ன மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதுவும் சிறியது என்பதால் முக்கியத்துவமற்றதாக ஆகிவிடாது. அதை மாற்றங்கள் ஆகவும் இருக்கலாம்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: காலை 7:16 புத்தமது காலையுடன் காலை பொழுதில் நேர்களம் இணைந்திருக்கின்றீர்கள். இலங்கை தமிழர் அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படும் 1976 வட்டுக்கோட்டை தீர்மானம் இன்றைய நாளில்தான் இடம்பெற்றது. 1976 May 14 யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் வட்டுக்கோட்டையில் தமிழர் விடுதலை கூட்டணி தனது முக்கியமான மகாநாட்டை நடத்தியது. அந்த மகாநாட்டின் பின்னர்தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் என அழைக்கப்பட்ட வரலாற்று செய்தி வெளியிடப்பட்டது. இந்த தீர்மானத்தின் அடிப்படை கருத்து என்னவெனில், இலங்கையில் வாழ்ந்த தமிழர்கள் அரசியல் மற்றும் மொழி உரிமைகளில் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டதால் அவர்கள் தமது வரலாற்று வாழ்விடமான வடக்கு மற்றும் கிழக்கில் தனித்தமிழீழம் என்ற சுயாட்சி அரசை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். 1948 இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து தமிழ் மக்களிடையே பல அதிருப்திகள் உருவாகின. சிங்களம் மட்டுமே என்ற மொழிச்சட்டம், கல்வியில் சமத்துவமின்மை, வேலைவாய்ப்பில் பாகுபாடு, அரசியல் அதிகாரத்தில் குறைவு போன்ற பல காரணங்களால் தமிழர் சமூகத்தில் ஏமாற்றத்தையும் எதிர்ப்பையும் வளர்த்தன. இந்த சூழ்நிலையில்தான் தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழர் விடுதலை கூட்டணியை உருவாக்கின. அதன் தலைவர்களில் முக்கியமானவராக SJV செல்வநாயகம் விளங்கினார். அவரின் அமைதியான அரசியல் போராட்டம் தமிழ் மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. வட்டுக்கோட்டை மகாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தமிழர் அரசியல் கோரிக்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அதன் பின் நடைபெற்ற 1977 பொதுத் தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி இந்த தீர்மானத்தை மக்கள் ஆதரவுடன் தேர்தல் அறிக்கையாக முன்வைத்து வடக்கு மற்றும் கிழக்கில் பெரும் வெற்றியையும் பெற்றது. இலங்கை தமிழர் அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான இரண்டு நிகழ்வுகளான 1976 வட்டுக்கோட்டை தீர்மானமும் 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையும் இந்த மாதத்தில் தான் நினைவு கூறப்படுகின்றது. இதை ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்தி ஆராய்ந்து பார்த்தால் இந்த இரண்டு நிகழ்வுகளும் வெவ்வேறு காலங்களில் நடந்திருந்தாலும் அவை தமிழர் அரசியல் வரலாற்றின் தொடர்ச்சியான பயணத்தையும் வேதனையையும் பிரதிபலிப்பையாக காட்டுகின்றன. 1976 May 14 யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் நடைபெற்ற மகாநாட்டில் தமிழர் விடுதலை கூட்டணி தனித்தமிழிடம் அமைக்க வேண்டுமென்ற அரசியல் கோரிக்கையை அதிகாரப்பூர்வமாக முன்வைத்தது. இந்த அறிவிப்பே பின்னர் வட்டுக்கோட்டை தீர்மானம் என வரலாற்றில் அழைக்கப்பட்டது. இந்த காலத்தில் SJV செல்வநாயகம் போன்ற தலைவர்கள் அமைதியான அரசியல் முறையில் தமிழர் உரிமைகளை பெற முயன்றனர். கூட்டாட்சி முறையில் சமூக உரிமையுடன் வாழ வேண்டும் என்ற கோரிக்கையை ஆரம்பத்தில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் பல ஆண்டுகள் நடைபெற்ற அமைதி போராட்டங்களும் பேச்சுவார்த்தைகளும் தோல்வியடைந்த நிலையில் தமிழர் அரசியல் கோரிக்கை தனிநாடு நோக்கியதாக மாறியது. இதுவே வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மையக்கருத்தாக அமைந்தது. 1900 பொதுத் தேர்தலிலும் தமிழர் விடுதலை கூட்டணி வெற்றி பெற்றதற்கும் இது ஒரு காரணமாக இருந்தது. அரசியல் வழியில் தீர்வு காணப்படாத சூழ்நிலையில் தமிழ் இளைஞர்களிடையே ஆயுத போராட்ட சிந்தனை வலுப்பெற்றது. பின்னர் பல ஆயுத இயக்கங்கள் உருவாகின. அவற்றில் முக்கியமானதாக விடுதலை புலிகள் அமைப்பு இருந்தது. 1983 நடைபெற்ற கருப்பு ஜூலை கலவரம் இலங்கை உள்நாட்டு போரின் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் தாக்கப்பட்டனர், பலர் கொல்லப்பட்டனர், எண்ணற்ற குடும்பங்கள் அகதிகளாக மாறினர். இதன் பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கில் நீண்டகால போர் தீவிரமடைந்து இந்த போரின் விளைவாக ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள், காணாமலாக்கப்பட்டவர்கள், இடம்பெயர்ந்த மக்கள், உடைந்த குடும்பங்கள் என பெரும் மனிதாபிமான துயரங்களும் உருவாகின. இந்த போரின் இறுதிக்கட்டமே 2009 முள்ளிவாய்க்காலில் நடந்தேறியது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்கால் பகுதியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மிகவும் குறுகிய நிலப்பரப்பில் சிக்கிக் கொண்டு இருந்தனர். மருத்துவமனைகள், பாதுகாப்பு வலயங்கள் தாக்கப்பட்டதாக பல சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் பின்னர் குற்றம் சாட்டின. ஐக்கிய நாடுகள் சபை உட்பட பல அமைப்புகள் போரின் இறுதிக்கட்டத்தில் கடுமையான மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கலாம் என்று அறிக்கைகள் வெளியிட்டன. தமிழர் சமூகத்தின் ஒரு பகுதி இதை முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என நினைவு கூறுகின்றது. அதேவேளை இலங்கை அரசு இதை பயங்கரவாதத்திற்கு எதிரான போராகவே விளக்கி வருகின்றது. எனினும் முள்ளிவாய்க்கால் உலக மனித உரிமை வரலாற்றில் மிகுந்த விவாதத்திற்குரிய நிகழ்வாகவும் மாறியிருக்கின்றது. வட்டுக்கோட்டை தீர்மானத்திலிருந்து முள்ளிவாய்க்கால் வரை நடந்த வரலாற்று பயணத்தை பார்க்கும்போது அரசியல் உரிமை மறுக்கப்பட்ட ஒரு மக்களின் போராட்டம் எவ்வாறு ஆயுத போராட்டமாகவும் மோதலாகவும் மாறி பின்னர் மனிதாயுமான பேரழிவாகவும் மாறியது. 1976 அரசியல் மேடையில் முன்வைக்கப்பட்ட தமிழர் தன்னாட்சி கோரிக்கை பல சதாப்தங்களாக தீர்வு காணப்படாத நிலையில் இறுதியில் ஆயிரக்கணக்கான உயிர்களை காவுகொண்ட உள்நாட்டுப் போரில் முடிந்தது என்று பல வரலாற்றாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தையும் கற்பிக்கின்றது. ஜனநாயக உரிமைகள் புறக்கணிக்கப்படும் போது, இனங்களுக்கிடையிலான நம்பிக்கை சிதைக்கப்படும் போது, உரையாடல்கள் தோல்வியடையும் போது அதன் விளைவுகள் தலைமுறை தாங்க வேண்டிய துயரங்களாக மாறலாம். எனவே வரலாற்றை நினைவு கூர்வதன் நோக்கம் வெறுப்பை வளர்ப்பதற்கல்ல. மீண்டும் இப்படியான மனிதாயுமான பேரழிவுகள் நிகழாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகவே இருக்க வேண்டும். வட்டுக்கோட்டை தீர்மானமும் முள்ளிவாய்க்காலும் வெறும் அரசியல் நிகழ்வுகள் மட்டுமல்ல, அவை ஒரு மக்களின் உரிமை தேடல், எங்களின் உரிமை தேடல், இழப்பு நினைவு மற்றும் நீதிக்கான தொடர்ச்சியான குரலின் பகுதிகளாகும். வரலாற்றை புரிந்து கொண்டு மனித நேயமும் சமத்துவமும் நிறைந்த எதிர்காலத்தை உருவாக்குவதே எங்களுடைய பொறுப்பாகவும் இருக்கின்றது.

0: listen to us around the universe. www.cmr.fm.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03,
4: 7000. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பீக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன்ஹவுஸ் ஒன்றினை $699,000 சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகின்றார் லக்ஷன் கந்தசாமி. அழைக்கலாம் 416-888-8044. சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுன்ஹவுஸ் க்ளோசிங் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட், லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களே உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். அத்துடன் சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடுகளை 800,000 இருந்தும் டபுள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $983,000 இருந்தும் பெற்றுக் கொள்ளலாம். விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் லக்ஷன் கந்தசாமியை 416-888-8044. நேர்களில் 19 காலையில் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: டுனடி நேரம் காலை 7:33.
4: CMR Tamil FM 101.3 செய்திகள்.
3: டிட்வா சூறாவளியால் வீடுகளை இழந்த நுவரேலியா மாவட்ட மக்களின் மீள்குடியேற்ற திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தலைமையில் நேற்று நுவரேலியா மாவட்ட செயலகத்தில் விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. வவனியா வடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் சீரான போக்குவரத்து ஒழுங்குமுறைகளை உறுதிப்படுத்தும் நோக்கில் வீதிகளில் திரியும் கட்டக்காலி மாடுகளை கையகப்படுத்தும் சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இணையதள மருந்து விற்பனைக்கு தடை விதிக்கக் கோரி வரும் May 20 வேலைநிறுத்தத்தில் ஈடுபட சுமார் 12,00,000 மருந்தகங்கள் முடிவு செய்துள்ளன. இந்தியாவில் September 30 வரை சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. உள்நாட்டு விலைகளை கட்டுப்படுத்தவும் விநியோகத்தை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. அல்பர்டா சுதந்திரம் குறித்த பொது வாக்கெடுப்பு தொடர்பான மனுவுக்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்ததை எதிர்த்து நீதிபதி ஒருவர் தீர்ப்பளித்துக் கொண்டார். பழங்குடியின மக்களுடன் கலந்தாலோசிக்கும் தனது கடமையில் மாகாணம் தவறிவிட்டதாக அவர் தெரிவித்துக் கொண்டார். புளோரிடா கடற்கரைக்கு அப்பால் அட்லாண்டிக் கடலில் விழுந்த தனியார் விமானத்தில் இருந்த 11 பேரையும் அமெரிக்க விமானப்படை மற்றும் கடலோர காவல்படை இணைந்து பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு உயிருடன் மீட்டுள்ளது. ஜெரோம் பவுலின் பதவிக்காலம் May 15 முடிவடைவதையொட்டி பெடரல் ரிசர்வின் தலைவராக கெவின் போஸின் நியமனத்தை அமெரிக்க செனட் சபை புதன்கிழமை உறுதி செய்தது.
4: CMR Tamil FM 101.3 செய்திகள்.
5: Listen to us around the universe. www.cmr.fm.
6: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
7: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
8: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
9: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
10: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.
11: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட் மிசிசாகா, hindumission.ca.
3: அறிவித்தலை பார்த்துவிடலாம். பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதது, நம்பிக்கையின் அளவு அதைவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் முதல் முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். தங்க நகை வியாபாரிகளே உங்கள் நகை வியாபாரத்துக்கு தேவையான சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ் வாங்கவும் விற்கவும் எலியட் கோல்ட் ட்ரேடர்ஸில் ட்ரேடர்ஸ் உங்களுக்காக இருக்கின்றது. அத்துடன் எங்களின் சேவையான உங்களின் நகையின் தூய்மையினை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக மாற்றவும் எலியட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலியட் கோ ஆப்பினை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபரை பெற்றுக் கொள்ளுங்கள். மாக்கமம் ஸ்டீல் சந்திப்பில் எலியட் கோல்ட் ட்ரேடர்ஸ். அலையுங்கள் 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம், அதுதான் எலியட் கோல்ட் ட்ரேடர்ஸ். நேர்கள் புதன்பது காலையில் எலியட் கோல்ட் ட்ரேடர்ஸ் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000. GTA கிரெடிட்.
5: பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் அமைந்திருக்கின்ற கிராண்ட் ரோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சீலிங் விலை விவரங்களை மே மாதம் 16-17 தேதி சனியாற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு, அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 to 2 வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடல் ஒன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494-905-302-9494.
6: தொடரும் காலை 7:45 நிமிடம் 19 காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். ஒரு வேலைகள் நாங்கள் வேலை தேடுகின்ற பொழுது அந்த வேலையில் மனதுக்கு திருப்தி தரும் வேலை முக்கியமா அல்லது அதிக சம்பளம் தரும் வேலை முக்கியமா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் கல்வியை முடித்தவுடன் இந்த குழப்பத்தில் தான் அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் இருக்கின்றனர். எனக்கு பிடித்த வேலையை செய்யலாமா அல்லது அதிக வருமானம் தரும் வேலையை தேர்ந்தெடுக்கலாமா என்று தினமும் யோசித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். உண்மையில் பார்த்தால் அதிக வருமானம் தரும் வேலை வாழ்க்கையில் பல வசதிகளை வழங்குகிறது. நல்ல வீடு, வாகனம், குடும்பத்துக்கான பாதுகாப்பு என்று பலவற்றை அது எங்களுக்கு தருகின்றது. இவை அனைத்துக்கும் பணம் அவசியம். ஆனால் சிலர் தங்களுக்கு விருப்பமில்லாத வேலையாக இருந்தாலும் சம்பளம் நன்றாக கிடைக்கிறது என்பதற்காக தொடர்ந்து செய்கின்றார்கள். உதாரணமாக ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணிபுரியும் இளைஞனை எடுத்துக்கொண்டால் மாத இறுதியில் சம்பளம் கிடைத்தால் மகிழ்ச்சி, ஆனால் திங்கட்கிழமை காலை வந்துவிட்டால் முகம் முழுவதும் சோர்வு தெரியும். கணினியை திறப்பதற்கு முன்பே மன அழுத்தம் ஆரம்பமாகிவிடும். ஒரு கூட்டம் முடிந்தவுடன் இன்னொரு கூட்டம். சிலருக்கு அலுவலக மின்னஞ்சல் அறிவிப்பு ஒலி கேட்டாலே பதற்றம் ஏற்படும் அளவுக்கு நிலைமை இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் மனதுக்கு பிடித்த ஒரு வேலையை செய்பவர்களை பாருங்கள். ஒரு ஆசிரியர், ஒரு இசைக்கலைஞர், ஒரு விவசாயி அல்லது ஒரு சிறிய தொழில் செய்பவர், இவர்களின் வருமானம் மிக அதிகமாக இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்யும் வேலையில் ஒரு மகிழ்ச்சியும் மனநிறைவும் இறக்கம். காலையில் வேலைக்கு செல்லும் போதே ஆர்வம் இறக்கம். இன்று நான் நல்ல ஒரு செயலை செய்கின்றேன் என்ற திருப்தி இறக்கம். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவன் உயர்ந்த நிலைக்கு சென்றிருப்பதை பார்த்து பெரும் மகிழ்ச்சி பணத்தால் அளவிட முடியாது. அதுபோல போல ஒரு விவசாயி தன்னுடைய வயலில் நல்ல விளைச்சலை காணும் போது கிடைக்கும் மகிழ்ச்சியும் தனித்துவமானது. எனக்கு மனதுக்கு பிடித்த வேலைதான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு பணத்தை பற்றி சிந்திக்காமல் இருக்கவும் முடியாது. எனவே இந்த இயந்திரமான உலகிலே எங்களுக்கு வேலை முக்கியம், அதை விட பணமும் முக்கியம். ஆகவே மனது வேலைக்கு உங்கள் வேலைத்தளங்களில் எந்த வேலையாக இருந்தாலும், உங்களுக்கு பிடிக்காத வேலையாக இருந்தாலும், நீங்கள் அதை பிடிக்கின்ற வேலையாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு வேலையிடத்தில் ஒரு வேலையை நீங்கள் பிடித்து செய்கின்ற பொழுதுதான் அங்கே திருப்தியும் இருக்கும், உங்களால் முன்னேற்றத்தை காண முடியும். அந்த முன்னேற்றமே அந்த வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வுகளையும் பெற்றுத்தரும். அதைவிட உங்கள் உழைக்கின்ற பணத்துக்கு உங்களுக்கு மன திருப்தியும் இருக்கும். ஆகவே திருப்தியான வேலை எல்லோருக்கும் கிடைத்து விடுவது இல்லை. அதிக சம்பளம் கிடைக்கின்ற வேலையில் திருப்தியும் கிடைப்பது இல்லை. நாங்கள்தான் இவற்றை சமமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வேளையில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

ஒரு ஊரிலே ஒரு செல்வந்தர் இருந்தார். ஒரு நாள் ஏதோ வேலையாக அவர் நடந்து சென்ற பொழுது அவரது செருப்பு அறுந்து விட்டது. அப்பொழுது அவர் அருகே இருந்த ஒரு வீட்டுக்கு சென்றார். அந்த வீட்டுக்காரனை அழைத்து, ஐயா, இந்த வரும்பொழுது என்னுடைய செருப்பு அறுந்து விட்டது. ஆனால் எனக்கு ஒரு ராசியான இந்த செருப்பு, இதை நான் உங்கள் வீட்டை வைத்துவிட்டு நான் பிறகு வந்து எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொன்னால் அந்த செருப்பை நான் தைத்து பாவிக்க வேண்டும் என்று சொன்னாராம் அந்த செல்வந்தர். செல்வந்தராக இருந்தாலும் அந்த செருப்பு தான் அவருக்கு ஒரு அதிர்ஷ்ட செருப்பாக இருந்தபடியால் அதை அவர் எரிந்துவிட மனம் வரவில்லை. அந்த வீட்டுக்காரர் செல்வந்தரை பார்த்து, ஐயா, உங்களுடைய செருப்பு என் வீட்டில் இருப்பதற்கு நான் கொடுத்து இருக்க வேண்டும், என்ன நினைக்கின்றீர்கள்? நீங்கள் கேட்கவே தேவையில்லை, எப்ப நடு கோலில் கொண்டு உங்கள் செருப்பை வைத்துவிட்டு போங்கள் என்று சொன்னாராம் அந்த வீட்டுக்காரர். சில வருடங்கள் கழிந்தன. அந்த செல்வந்தர் அந்த ஊரிலே மரணம் அடைந்து விட்டார். அப்பொழுது அவருடைய உடலை தூக்கி கொண்டு அந்த ஊரவர்கள் பவனி வந்து கொண்டிருந்த பொழுது கடும் மழை பெய்து கொண்டு இருந்தது. அப்பொழுது சொன்னார்கள், இந்த கடும் மழைக்கில் இவரை தூக்கி கொண்டு மயானத்துக்கு போவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றது. ஆகவே இந்த அருகில் இருந்த வீட்டுக்கு சென்று வீடு இருக்கிறது கேட்டு பார்ப்போம் என்று. அப்பொழுது அதே அந்த செருப்பு இருந்த வீட்டுத்தான் அந்த முன்னால் போய் கேட்டார்கள், இவரை தெரியும் தானே உங்களுக்கு, இவருடைய உடலை கொஞ்ச நேரம் உங்கள் நடு வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், மழை வீண்டவுடன் நாங்கள் தூக்கி கொண்டு போய்விடுகிறோம் என்று. அந்த வீட்டுக்காரனுக்கு கோபம் வந்துவிட்டது. என்ன கதைக்கின்றீர்கள், ஒரு செத்த பிணத்தை என் வீட்டுக்குள் நான் அனுமதிப்பதா? நான் கடைசி மட்டும் அனுமதிக்க மாட்டேன், என் வாசலில் கூட நிற்க வேண்டாம், மழை என்றாலும் பரவாயில்லை, தூக்கி கொண்டு போங்கள் என்று சொன்னானாம் அந்த வீட்டுக்காரன். இதைத்தான் சொல்லுவது, ஒருவர் உயிருடன் இருக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும், நீங்கள் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் நீங்கள் பிணம் என்று சொன்னால் அந்த ஊரில் ஒருதருமே உங்களை மதிக்க மாட்டார்கள். ஆகவே வாழும் போது நல்லதை செய்யுங்கள், அதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதைத்தான் இந்த குட்டி கதை உங்களுக்கு சொல்லி நிற்கின்றதே.

0: டொரண்டோ நேரம் காலை 8:02.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
2: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
0: கனடா சீனா இரு நாடுகளும் தங்கள் உறவுகளை வலுப்படுத்தி வருவதால் முக்கிய சீன மின்வணிக தளங்களில் கெனடிய நிறுவனங்களை இணைக்க ஒட்டவா முனைப்பை ஏற்படுத்தி வருகிறது. அலிபாபா போன்ற மின்வணிக முதன்மையானவர்கள் தங்கள் தளங்களில் அதிக கெனடிய வணிகங்கள் இடம்பெற விரும்புவதாக சர்வதேச வர்த்தக அமைச்சர் மனிந்தர் சித்து தெரிவித்தார். இந்த ஆண்டு பெய்ஜிங்குக்கு சென்றிருந்தபோது இரு நாடுகளும் மூலோபாய பங்காளிகளாக மாறும் என்ற நம்பிக்கையில் கனடா சீனாவுடனான உறவுகளில் ஒரு புதிய சகாப்தத்தில் நுழைவதாக பிரதமர் வாக்காணி கூறினார். அமெரிக்காவுடனான வர்த்தக நிச்சயமற்ற தன்மையை கருத்தில் கொண்டு சரியான தயாரிப்புடன் கூடிய சரியான நிறுவனத்துக்கு கெனடிய நிறுவனங்களை சீன தளங்களில் இணைப்பது ஒரு நல்ல விடயம் என்று சில்லறை வர்த்தக ஆய்வாளர் புரூஸ் பிண்டர் கூறுகின்றார். பணியிலிருந்து ஓய்வு பெற விண்ணப்பிப்பதற்கான உள்ள நிலையில் சுமார் 62,000 மத்திய அரசு ஊழியர்கள் முன்கூட்டியே ஓய்வு பெற விண்ணப்பித்துள்ளனர். மே 12 நிலவரப்படி 6,214 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் தகுதி வாய்ந்த ஊழியர்கள் July 24 வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் கனடாவின் நிதி வாரிய செயலக இணையதளம் தெரிவிக்கின்றது. மார்ச் மாத இறுதியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அரச ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளில் ஒரு பகுதியாகும். இது சில மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியத்தில் எந்தவித குறைப்புமின்றி முன்கூட்டியே ஓய்வு பெற அனுமதிக்கின்றது. இந்த திட்டத்துக்கு தங்கள் தகுதி பெறக்கூடும் என்பதற்கான அறிவிப்பை சுமார் 68,000 அரசு ஊழியர்கள் பெற்றுள்ளனர். லிபரல் கட்சியின் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 2028-29 நிதியாண்டின் இறுதிக்குள் அரச பணியாளர்கள் எண்ணிக்கையை 10% குறைப்பதற்கான ஒரு திட்டத்தை முன்வைத்தது. மேலும் இந்த முன்கூட்டிய ஓய்வு திட்டத்தின் வாயிலாக பணி நீக்கங்களின் எண்ணிக்கையை குறைக்க தாங்கள் விரும்புவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. விண்ணப்பித்துள்ள அனைவரும் முன்கூட்டியே ஓய்வு பெறுவதற்கு ஒப்புதல் பெறமாட்டார்கள் என்றும் விண்ணப்பங்கள் ஓய்வூதிய மையத்துக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னதாக துறைத் தலைவர்களால் ஆய்வு செய்யப்படும் என்றும் கனடாவின் நிதி வாரிய செயலக இணையதளம் குறிப்பிடுகின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பலஸ்தீனர்களின் வீடுகள் மீது ஆயுதம் ஏந்திய இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் ஒரு பலஸ்தீன பிரஜை மற்றும் ஒரு வெளிநாட்டு ஆர்வலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மசபார் யட்டா பகுதியில் உள்ள ஒரு வீடு ஒன்றின் மீதே குடியேற்றவாசிகள் தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து ரமல்லா நகருக்கு அருகிலுள்ள இந்த கிராமத்தில் புகுந்த இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் கண்ணீர் புகை பிரயோகம் செய்ததுடன் தீப்பொறி விளக்குகளையும் வீசி தாக்குதல் நடத்தினர். கெப்ரான் பகுதியில் நடத்தப்பட்ட கல்வீச்சு தாக்குதலில் ஒரு பலஸ்தீனருடன் அங்கிருந்த வெளிநாட்டு ஆர்வலர் ஒருவரும் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்கு கரையில் பலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளால் முன்னெடுக்கப்படும் இத்தகைய வன்முறைகள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட MT ஹானர் 25 எண்ணெய் தாங்கி கப்பலில் உள்ள 10 பாகிஸ்தானிய மாலுமிகளை மீட்கக் கோரி அவர்களின் குடும்பத்தினர் கராச்சியில் புதன்கிழமையன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கப்பல் 2026 ஏப்ரல் 21 சோமாலியாவின் புட்லேண்ட் பிராந்தியத்தில் இருந்து 30 கடல் மைல் தொலைவில் வைத்து இந்த கப்பல் கடத்தப்பட்டது. பணியாளர்களாக மொத்தம் 17 மாலுமிகளில் இதில் 10 பேர் பாகிஸ்தானர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. கடற்கொள்ளையர்கள் 6 நாட்களுக்கு முன்பு ஒரு காணொலி அழைப்பை அனுமதித்ததாகவும் அதில் தனது கணவர் மிகவும் உடல் நலிவிற்று காணப்பட்டதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொன்னொருவர் கண்ணீர் மல்க கோரினார். கப்பலில் தூய்மையான குடிநீர் தீர்ந்துவிட்டதால் மாலுமிகள் அழுக்கு தொட்டி நீரை குடித்து வருவதாகவும் ஒரு நாளைக்கு ஒருமுறை மட்டுமே வேக வைத்த அரிசியை சாப்பிட்டு உயிர் பிழைத்து வருவதாகவும் குடும்பத்தினர் தெரிவித்தனர். கடற்கொள்ளையர்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை. எனினும் கப்பல் உரிமையாளர் கடற்கொள்ளையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலில் தீப்பற்றக்கூடிய எரிபொருட்கள் இருப்பதால் சோமாலிய படையினர் கப்பலுக்குள் அதிரடியாக நுழைந்து தாக்குதல் நடத்த முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதால் கப்பல் போக்குவரத்து இந்திய பெருங்கடல் மற்றும் ஏரன் வளைகுடா வழியாக திசை திருப்பப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி சோமாலிய கடற்கொள்ளையர்களின் தாக்குதல்கள் 2026 மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. இதன்படி 2026 ஏப்ரல் மாதத்தில் மட்டும் புட்லேண்ட் அருகே 3 கப்பல்கள் கடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரைப்பூர் சர்வதேச விளையாட்டு அரங்கில் புதன்கிழமை நடைபெற்ற IPL போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை 4 விக்கெட்டுகளால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி கொண்டது. இந்த போட்டியில் விராட் கோலி குவித்த 9வது IPL சதம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை வெற்றி பெறச் செய்தது. அத்துடன் T20 கிரிக்கெட் போட்டிகளில் 2 மைல்கல் சாதனைகளை விராட் கோலி நிலைநாட்டினார். இப்போட்டியில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 192 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்பெடுத்து ஆடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட்டுகளை இழந்து 194 ஓட்டங்களை பெற்று இந்த போட்டியில் வெற்றி பெற்றது.
1: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
2: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன். பயோசெல் கால் 416-700-2222. J.CA.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA.
4: Everything okay? No problem and dinam.
5: Bar kalam closing da adikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatchavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
4: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
5: Chellam illa da Selvam.
4: Sari sari.
0: தொடர்ந்து காலிகட்டுபடி 10 நிமிடம். இந்த வேளையில் ஏசியன்ஸ் வழங்கும் மெகாசில் தொடர்பான ஒரு அறிவித்தலை பார்த்துவிடலாம். ஏசியன்ஸ் வழங்கும் மெகாசில் ஸ்டோர் முழுவதும் 80% வரை அதிரடி தள்ளுபடி. அழகான காஞ்சிபுரம் சேலைகள், மைசூர் சில்க், பனாரஸ் சாஃப்ட் சில்க் மற்றும் ஃபேன்சி சாரீஸ் அனைத்தும் 40-70% வரை சிறப்பு விலையில் கிடைக்கின்றன. மேலும் ஹோல் சாரீஸ், ஹாஃப் சாரி கலெக்ஷன், பிரைடல் லெகங்காஸ், சல்வா செட் அனைத்தும் 50-80% வரை அசத்தலான தள்ளுபடிகள். பிளவுஸ் வெறும் $5-$15 வரை. அண்டர்ஸ்கர்ட், நைட்வேர், லெகிங்ஸ் எல்லாமே அன்பிலீவபிள் பிரைஸில் உங்களுக்கு கிடைக்கின்றது. ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சர்வாணி, வேட்டி, கிட்ஸ் வியர் கூட சிறப்பு தள்ளுபடியில் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். 36/1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 23, ஸ்காப்ரோ, மாக்கமன் லோரன்ஸ் சந்திப்பில். 416-438-6568. 416-438-6568. ஏசியன், த ஒன் ஸ்டாப் ஷாப்பிங் சென்டர் ஃபார் த என்டையர் ஃபேமிலி. நேர்கள் 19 காலையில் ஏசியன்ஸ் வழங்கும் மெகா சேல் தொடர்பான அறிவித்தலை கேட்டீர்கள்.
8: Listen to us, around the universe, www.cmr.fm.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு செய்தியின் பின்னணியில் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மாவை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் சுரேஷ்.
3: வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே.
2: இன்றைய தினம் மீண்டும் ஈரான் போர் பற்றியும் அது ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கங்கள் பற்றியும் தொடர்பாகவும் பேசிக் கொள்ளப் போகின்றோம். இந்த முறை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த போரினால் எரிபொருள்களுக்கு தட்டுப்பாடு வந்திருக்கின்றது. அதனால் தன்னுடைய பாதுகாப்பு வாகனங்களை அரைவாசியாக குறைக்க திட்டமிட்டிருக்கின்றார். அதனால் தான் அந்நிய செலவாணியை தான் சேமிக்க முடியும் என்றும், இதைத் தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பாதுகாப்பும் குறைக்கப்பட உள்ளது. அதாவது அவர்களுடன் அவர்கள் பயணிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அருகே செல்கின்ற வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட இருக்கிறது. பொதுவாகவே பார்த்தால் அடுத்ததாக விமான நிறுவனங்கள் கூட தங்களுடைய விமான பயணங்களை குறைக்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. இப்படியே இந்த ஈரான் போர், அதாவது இந்த ஹோர்முஸ் நீரிணையை மூடியதால் ஏற்பட்ட விளைவுகள் உலகத்திலே பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சுற்றுலாத்துறையில் பாதுகாப்பு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போது உலக நாட்டு தலைவர்கள், அதுவும் குறிப்பாக இந்திய பிரதம மந்திரி கூட தனது பாதுகாப்பு வாகனங்களை குறைப்பதற்கு முடிவெடுத்திருக்கின்றார். ஆகவே ஒரு கேள்வி என்னிடம் இருக்கிறது என்னவென்று சொன்னால், ஒரு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரினால் இவ்வளவு விளைவுகள் இருக்கின்றது என்பதற்காக உலக நாட்டு தலைவர்களே அதற்கு மாற்றீடான செயல்பாடுகளை வங்கியிருக்கின்றார்கள். ஏன் இந்த தலைவர்கள் எல்லாம் ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த டொனால்ட் ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுக்க தவறுகிறார்கள் என்று எண்ண தோன்றுகின்றது. ஆகவே இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த போரின் தாக்கத்துக்கு ஏற்ப நாங்களும் உலக நாட்டு தலைவர்களே வாழ பழகிக்கொண்டால் உலக மக்களும் வாழ பழக வேண்டுமோ என்ற ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் இப்பொழுது எழுந்திருக்கின்றது. இதை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது?
3: இல்லை, நிச்சயமாக. அதாவது வந்து நீங்கள் எடுத்துக்கொண்ட விடயம், இந்தியா பற்றிய விடயமாக நாங்கள் பார்க்க போனால் இந்தியா நிச்சயமான மாற்றங்களை மேற்கொள்கின்றது. நேற்று குறிப்பாக இந்த பிரதமர் மோடி அவர்களின் அந்த வாகன பேரணி என்பது மிகவும் குறைக்கப்பட்டு இரண்டு வாகனங்களுடன் செல்கின்ற நிலை ஒன்றை அவர் அந்த உதாரணத்திற்கு காட்டியிருந்தார். அல்லது அவ்வாறாக தொடர்ந்து செயற்படப் போவதாகவும், அதே போல உச்ச நீதிமன்ற உயர் நீதிபதிகள் திரிச்சக்கர வண்டிகளில் தங்களுடைய அலுவலகத்திற்கு பணிக்கு செல்கின்ற விடயங்கள் போன்றவை எல்லாம் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இதற்கான பின்னணியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நீங்கள் கேட்ட கேள்வியின் அந்த இறுதிப்பகுதியான இந்த விளைவுகள் வரும் என்பதை அறிந்திருந்ததா உலகம் என்றால், உலகமும் அறிந்திருந்தது, அமெரிக்காவும் அறிந்திருந்தது. அமெரிக்கா தன்னை தக்க வைப்பதற்காகத்தான் இந்த போரையும் இந்த இவ்வாறான வெளியேற்றங்களையும் கொண்டு சென்றது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா பெருநிலை தங்கில் இருப்பது, குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு எண்ணெயை நம்பி, அல்லது மத்திய கிழக்கில் இருந்து வருகின்ற லிக்விட் நேச்சுரல் காஸ் எனப்படுகின்ற அந்த திரவ நிலையில் உள்ள வாயுவை நம்பி, இவைதான் சமையல் மற்றும் போக்குவரத்து பல இத்தியாதிகளுக்கும் பாவிக்கப்படுகின்ற தன்மை இருக்கின்றது. அத்தோடு விமான நிறுவனங்கள் கூட இந்த எரிபொருள் தேவையில் தங்கி இருக்கின்றன. இப்பொழுது இந்தியாவின் நிலை என்னவென்று சொன்னால், இந்த மத்திய வங்கியின் ஆளுநர் கூறிவிட்டார், அதாவது எரிபொருட்களின் விலை இல்லை என்ற அளவிற்கு உயர வேண்டும், அல்லது அதை உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு சிபாரிசை கூட வெளியிட்டிருக்கின்றார் என்றால், அல்லது நாட்டின் பொருளாதாரம் கீழ் நோக்கி சென்றுவிடும் என்று. அத்தோடு அவர்கள் மிக அவசர தேவைக்கு என்று வைத்திருக்கின்ற அந்த எண்ணெயை கூட இப்பொழுது பாவனைக்கு விடுகின்ற அளவிற்கு எண்ணெய் தட்டுப்பாடு என்பது அங்கே அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் இவ்வாறு பார்க்கலாம், வாகனங்களுக்கான எண்ணெயை மாத்திரமல்ல சமையலுக்கான எண்ணெய்களையும் குறைத்து பாவிக்குமாறு மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த சமையல் தேவைகளுக்காக இந்த எரிவாயுக்களை நம்பிடாமல் வேறு மின்சாரம் போன்ற அடுப்புகளுக்கு மாறுவதற்கான அறிவுறுத்தலும் அல்லது அவ்வாறான உபகரணங்களை கொடுத்தல் மற்றும் இந்த வேறு விதமான அது வந்து பாவிப்புகளை ஊக்குவித்தல் போன்றனவும் ஏற்படுத்தப்படுகின்றன. இதற்கான காரணங்களாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட காரணங்கள் இருந்தாலும் அதாவது வந்து இப்பொழுது ஒரு கதைக்கு இந்த விலை உயர்வு மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்பட போகின்ற தாக்கம் மற்றும் அவர்களுடைய இந்திய ரூபாயின் தன்மை குறைவதற்கான வாய்ப்பு. இப்பொழுது அமெரிக்க தங்கள் கையிருப்பில் உள்ள அமெரிக்க டாலர்களை அவர்கள் வெளியில் விடுகின்றார்கள் விற்பனைக்கு என்று சொன்னால் அதன் மூலம் தங்களுடைய ரூபாயின் பெறுமதியை ஏற்றுவதற்காக இவ்வாறு செய்கிற நிலையில் அவர்கள் இப்பொழுது மாற்று பாதைகளை தேடுகின்றார்கள். குறிப்பாக மத்திய கிழக்கை மாத்திரம் நம்பி இருக்காமல் இப்பொழுது அவர்கள் அமெரிக்காவில் இருந்து கூட எண்ணெயை வாங்குகின்ற நிலைக்கும் அதே போல ஆப்பிரிக்காவில் இருந்து எண்ணெயை வாங்குகின்ற நிலைக்கும் அதே போல இந்த வெனிசுலா போன்ற தென் அமெரிக்க நாடுகள் இவற்றை நாடியும் மற்றும் ரஷ்யாவை நாடியும் செல்கின்ற துணியில் தங்களுடைய திட்டங்களை மாற்றியிருக்கின்றார்கள். இது உண்மையிலேயே இதை ஒரு உதாரணமாக எடுத்தால் இந்த நிலை என்பது சகல நாடுகளுக்கும் பொருந்துகின்ற தன்மை இருந்தாலும் பல நாடுகளும் அதிலிருந்து தப்புகின்ற நிலைமைகளை வைத்திருந்தாலும் இந்தியாவை பொறுத்த விதையில் அந்த உடனடி மீட்சி என்பது இடம்பெறாது. அதற்காகத்தான் அவர்கள் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். இந்த நடவடிக்கை என்பது குறிப்பாக நீங்கள் பார்ப்பீர்களானால் மாகாணங்களிலும் நடைமுறைப்படுத்துவதற்காக அரசு ஆணையாக விடுக்கப்படலாம். இப்பொழுது ஒரு முதலமைச்சர் செல்கின்ற பொழுது அவருக்கு பின்னால் செல்கின்ற 10 வாகனங்கள் என்பன குறைக்கப்படுகின்றது. ஒரு உதாரண சம்பவமாக இருந்தாலும் அதில் பாதுகாப்பு தன்மைகள் போன்றவையெல்லாம் பரிசீலிக்கப்பட வேண்டும். ஆனால் மக்கள் இப்பொழுது இந்த கார் பூலிங் எனப்படுகின்ற பலர் ஒரு காரில் செல்கின்ற நிலைமையையும் அதே போல சந்திப்புகளை ஆன்லைன் மூலம் அதாவது இணைய சூம் மற்றும் இந்த மைக்ரோசாஃப்ட் டீம் போன்றவற்றின் பாவித்து சந்திக்குமாறும் அதைவிட வீட்டிலிருந்து வேலை செய்கின்ற தூரத்திலிருந்து வருகின்றவர்களை வீட்டிலிருந்து வேலை செய்கின்ற நிலைக்கு செல்வதையும் அவர்கள் அனுமதித்திருக்கின்றார்கள். அதை ஊக்குவிக்கின்றார்கள். இது உண்மையிலேயே தங்களுடைய அந்த தற்காலிக நெருக்கடியை தவிர்ப்பதற்காகவும் அதே நேரம் நீண்டகால ஒரு திட்டமாக தாங்களே இவ்வாறான அதாவது நிலக்கரி மூலம் இயக்கப்படுகின்ற மீண்டும் நிலக்கரிக்கு செல்கின்றார்கள். நிலக்கரி மூலம் புறப்படுகின்ற எரிபொருள் மற்றும் சூரிய சக்தி மூலம் புறப்படுகின்ற எரிபொருள் மற்றும் நீர் போன்றவற்றின் மூலம் புறப்படுகின்ற மின்சாரம் காற்றாலைகள் நீர் மூலம் போன்றவற்றில் முதலீடுகளை அதிகரிக்கின்றார்கள். இது ஒரு மாற்று நிலைக்கு உலகத்தை மீண்டும் கொண்டு வருகின்றது என்ற உண்மையை உணர்ந்து அவ்வாறு செய்யப்படுகின்றது என்பதுதான் இப்போதைய நிலை. கனடாவை பொறுத்தவரையில் இந்த நிலைமை பாதிக்கிறதா என்றால் ஆம் பாதிக்கின்றது. பொருட்களின் விலைகள் உயர்ந்து விட்டன. பெட்ரோலின் விலை உயர்ந்ததை நாங்கள் சாதாரணமாக கடந்து செல்கின்றோம். ஆனால் அதற்குரிய வகையில் சம்பளங்கள் உயர்ந்தனவா என்றால் இல்லை. அதே போன்ற நிலைத்தான் இனிய நாடுகளிலும். எனவே அந்த இந்த போர் தொடர்பாக இருந்தால் நிச்சயமாக உலகம் வங்குரோத்து நிலைக்கு செல்லும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்பதைத்தான் இந்த இந்தியா எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் காட்டி நிற்கின்றன.
2: ஒருவரின் துன்பத்தில் ஒருவரின் கவலையில் சந்தோஷம் காண்கிறவராக இருப்பவர் போல தான் தன்னை காட்டிக்கொள்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். உலகம் இப்படியான ஒரு நீங்கள் குறிப்பிட்டவாறு வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனாலும் கடந்த மாதம் ஒரு பதிவை விட்டிருந்தார், அதாவது கேஸ் விலை எரிபொருள் விலை கிட்டத்தட்ட 5 டாலருக்கு அமெரிக்காவில் வரலாம் என்று அதுக்கு அவர் சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு விட்டிருந்தார். ஏனென்று சொன்னால் வீடுகளிலிருந்து குடும்பத்திலிருந்து நேரத்தை செலவிடுவதற்கு இதுதான் சரியான வழி, வீடு வெளியால் போக தேவையில்லை என்றால் வேலைக்கு போவால் எப்படி அவர்கள் வாழ்வார்கள் என்றது கூட சிந்திக்காத ஒரு மாதிரியான பதிவையும் அவர் விட்டிருந்தார்.

0: ஃபார் எனி இன்ஃபர்மேஷன் கால் சரப் சபர்வால் 6478648844 தட்ஸ் 6478648844
1: ஆர் விசிட் teamsabarwal.com
2: யுவர் சர்ச் எண்ட்ஸ் ஹியர்
3: காவ்யா ஹோமியோ கேர் காஃபி இலாஜ் ஜஹாம் பேஸர் ஹோ ஜாத்தே ஹேன் வஹான் சே ஷுரூ ஹோதா ஹே ஹோமியோபேதி கா அஸர் பச்சோ சே லேகர் புஸுர்கோ தக் நயே சே லேகர் கை புரானி பிமாரியோ தக் ஜைசே அலர்ஜிஸ் ஆஸ்மா ஆர்த்ரைடஸ் ஹேர் லாஸ் ஸ்கின் டிஸார்டர்ஸ் ஹெடேக்ஸ் மைக்ரேன்ஸ் மேல் யா ஃபீமேல் ஹெல்த் இஷ்யூஸ் டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ் யா பைல்ஸ் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ஹார்ட் ப்ராப்ளம் டயபிட்டீஸ் ஆர் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அக்யூட் ஆர் க்ரானிக் டிசீசஸ் ஹமாரே ஹோமியோபேத் சே மிலே ஜின்கோ 20 சால் கா ஜியாதா தஜுர்பா ஹே காவ்யா ஹோமியோ கேர் ஜஹாம் சே ஷுரூ ஹோதா ஹே ஹெல்தி லைஃப் கா சஃபர் 10 கோட்ரல் புலே Unit 104 in Brampton, 647-760-2779, 647-760-2779.
4: Yeh woh time of the year hai jiska aap wait kar rahe the. Demonstrator event at Don Valley North Lexus, May 16th tak. Lease rates as low as 2.9% up to 24 months. Select demo vehicles per savings up to $4,989 included. Best selection ke liye Don Valley North Lexus, jaldi visit karein. Jaldi kare. Offer ends May 16th. Visit DonValleyNorthLexus.com today. A proud member of Vane's Auto Group.

மீனுக்கர் சிஎம்ஆர் 101.3 எஃப்எம் பர் யூ ஆர் வித் ஸ்வாதி அண்ட் பாய்ஸ்மினி அண்ட் அ குவிக் ரிமைண்டர் அகர் ஆப் ஹம்சே ஜுடே ரஹனா சாத்தே ஹே ஆஃப்டர் திஸ் ஷோ ஆஸ் வெல் தோ ஆப் ஹம்சே ஹமாரி சோஷியல் மீடியா பே ஜுட் சக்தே ஹே ஹமாரா ஹேண்டில் ரஹதா ஹே ஆர்ஜே ஸ்வாதி அண்டர்ஸ்கோர் டொரோண்டோ சாஹே வோ இன்ஸ்டாகிராம் ஹோ யா ஃபேஸ்புக் யா டிக்டாக் யா ட்விட்டர் போலே தோ எக்ஸ் யா லிங்க்டின் யா கோய் ஆர் ஆப் ஹர் சோஷியல் மீடியா பே ஹம்சே ஆர்ஜே ஸ்வாதி அண்டர்ஸ்கோர் டொரோண்டோ கே அண்டர் மே ஜுட் சக்தே ஹே தட்ஸ் மை ஹேண்டில் at all the social media places. Kai baar aap koi win jeette hain uske bare mein baat karne kisi sponsor ki koi detail chahiye hoti hai koi feedback dena hai aur in sabhi platforms pe kai baar main kuch alag alag cheeze post karti rehti hu contest hote hain bahut sare quizzes chalte rehte hain and there's a different stuff jo social media pe hum log dalte hain to it's informative it's entertaining and it's good to connect there as well hai na family hai to wahi pe connect hona bhi acha lagta hai sirf 5 se 7 ka intezar hame roz nahi karna padega ek dusre se milne के लिए तो इट्स वेरी इजी टू स्टे कनेक्टेड थ्रू सोशल मीडिया तो याद रखें आरजे स्वाति underscore Toronto and if you want to be a sponsor on the show aap chahte hain ki aapke business ko hum kare promote iska filmi nukkad family ka sponsorships ka aap hissa banna chahte hain to please mujhe aap contact kar sakte hain mere mobile par my number is 647-830-5042 that's 647-830-5042

பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ. ரேடியோ பாகிஸ்தான் டொரான்டோ CMR 101.3 FM. மே ஹூ ஆப்கா ஹோஸ்ட் தோஸ்த் அர்ஷத் பட்டி. கேசே ஹே ஆப், ஆப்கே மூட் கேசே ஹே, ஆப்கே மிஜாஜ் கேசே ஹே. ஹுதா ரப்பே கரீம் ஆப்கோ ஹோஷ் ரக்கே, சலாமத் ரக்கே, ஹஸ்தா முஸ்குராதா ரக்கே. அல்லா ரப்பே கரீம் ஆப்கோ ஆசானியா அதா ஃபர்மாயே ஓர் ஆசானியா தக்ஸீம் கரனே கி தௌஃபீக் அதா ஃபர்மாயே. ஆமீன் சும் ஆமீன். پروگرام کا آغاز کریں گے حسبِ معمول دعا کے ساتھ, جس کے لیے تعاون دیتے ہیں مسجد نور الحرم. مسجد نور الحرم کی تعمیر کے دوسرے مرحلے کا آغاز ہو گیا ہے. اسٹیل اسٹرکچرنگ کا کام جاری ہے. دل کھول کر آپ اس کے لیے تیار دیجیے. رابطے کا نمبر ہے 9052571342.